0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எடுத்துக்கொள்ளுங்கள் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் அதன் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளில் சீயோனை பார்த்து கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தை குறித்தும் திரும்ப தேவன் அவர்களை ரட்சித்து மறுபடியும் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து திரும்ப தங்கள் ஸ்தானங்களிலே நிற்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை தேவன் அவர்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கிறதை நாம் இங்கே படிக்கலாம். தேவ பாதத்தில் தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்கள், கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தது நிமித்தமாய் அநேக நாட்களாக வேதனைகளுக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் தேவன் மறுபடியும் அவர்களை திருப்பி அவர்கள் இழந்து போன ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைக்கிறார். அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? இஸ்ரவேலே, சீயோனே, என் ஜனமே, உன் கைகளை நீ தளர விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, உன் கைகளை தளர விடாதே. தேவனுடைய பிள்ளைகள் தளர்ந்து போய்விட்டால் தேவனுடைய நன்மைகளை பார்க்க முடியாது. நீங்கள் தளர்ந்து போனால் உங்கள் வாழ்க்கையிலே பலனை பார்க்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே அநேகருக்குள் ஆசீர்வாதத்தை, நன்மையை, விடுதலையை பார்க்கக்கூடாதபடிக்கு தளர்வான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பக்கம் சரீர தளர்வுகள், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய நிலையிலே, ஆவியிலே தளர்வுகள். ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதத்திலும் தளர்வு வருது. சரீரத்திலும் தளர்ந்து போகிறார்கள், வியாதி, பலவீனம் ஒரு பக்கம் சரீரத்தில் தளர்வை ஏற்படுத்துகிறது. இன்னொரு பக்கத்தில் ஆவியிலே முறிவு, ஆவியிலே தளர்வு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் நினச்சது நடக்கலை, நான் கேட்டது கிடைக்கல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலை, என் விண்ணப்பத்தை கேட்கலை, எனக்கு செவி கொடுக்கலை, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலை, ரொம்ப நாளாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் என் ஜபத்தை கேட்ட மாதிரி தெரியல, ஒரு அசைவுமே வரல. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? அப்போ நம்ம ஆண்டவரை தேடி என்னத்துக்கு? அப்போ நம்ம கூட்டங்களுக்கு போய் என்னத்துக்கு? அப்படின்னு ஆவியில் என்ன வந்துடுது? ஒரு தொய்வு வந்துடுது. இந்த மனசில் ஒரு தொய்வு வந்தால் ஜபிக்க மனம் வராது. மனசில் தொய்வு வந்தால் ஆராதிக்க மனம் வராது. இந்த மனசில் ஒரு தொய்வு வந்தால் தேவ சமூகத்தை தேடணுங்கிற எண்ணம் வராது. அது ரொம்ப மோசமான வியாதி. இந்த மனசில் தொய்வு வந்துட்டுன்னு வைங்களேன், அது நம்மளை படுக்க வச்சிரும். எலியா மனதளவில் சோர்ந்து போய் கூட சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும், உமக்காக ஓடினது போதும், உமக்காக ஊழியம் செய்தது போதும், உமக்காக நின்னது போதும், உமக்காக வைராக்கியம் கொண்டது போதும், ஆண்டவர் தான் தெய்வங்கதை நிரூபித்தது போதும், என்ன என்ன இருக்குது, எனக்கு தான் யாரும் இல்லையே, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் சோதனை, அப்படின்னு மனசளவில் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான். அப்போ தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னுக்கு போக விடாது. தளர்வுகள் தேவனோடு நெருங்க விடாது. தளர்வுகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடாது. அதனால தான் சொல்கிறாரு, உன் கைகளை என்ன செய்யாத, தளர்ந்து போக இடம் கொடுக்காதே, கைகளை தளர விடாதே. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் தளராமல் இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? தளர்ந்து போகக்கூடாது. 3 விஷயங்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து படிக்கலாமா? 13 வசனம் வரைக்கும். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் அவர்கள் மலை உச்சியிலே ஏறினார்கள். பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பின இஸ்ரவேலரின் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்ட, இஸ்ரவேலர்களுடைய நன்மைகளை பறித்து கொண்ட இந்த அமலேக்கியர்கள், இந்த அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அருமையானவர்களே, கர்த்தருடைய கோபம் இந்த அமலேக்கியர் மேல் இருந்தது. ஏனென்றால் இவர்கள் தடை பண்ணினவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து வருகிற பாதையிலே அவர்களை போக விடாதபடி தடுத்தவர்கள். கர்த்தருடைய கோபம் இவங்க மேல இருக்கு. அப்ப சொல்றாரு, இவர்களோட யுத்தம் பண்ணணும்னு சொல்றார். இப்போ பாருங்க, மலையில ஏறி இப்போ யுத்தம் நடக்கிற நேரத்துல மோசே தன் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். மோசேயினுடைய கைகள் உயர்ந்திருக்கிற நேரத்தில் இஸ்ரவேலுக்கு கீழே என்ன நடக்கும்? ஜெயம் நடந்துகிட்டே இருக்குமா? பாருங்க, இந்த மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போய்விட்டால் இஸ்ரவேலர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்களாம். இப்போ ஒரு கட்டத்தில் மோசே கையை தூக்கிட்டு இருக்கார், கோலை வச்சு கையை தூக்கிக்கிட்டே இருக்கார், ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வெற்றி வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் ஒரு தேவனுடைய மனுஷன் கையை உயர்த்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் தன் கைகளை உயர்த்திருக்க முடியும்? மனுஷன் தானே, அவனுக்கு என்ன வந்துச்சு? தளர்வு வந்தது. அப்போ தன் கைகளை அவன் கீழே போட போகிற நேரத்தில் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள், அவனோடு கூட இருந்தவர்கள் ஓடி போய் அவனுடைய கையை தளர விடாதபடிக்கு என்ன செய்தார்களாம்? தாங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், மோசேயினுடைய கை உயர்ந்திருக்குமானால் இஸ்ரவேலருக்கு வெற்றி நிச்சயம். அவன் கைகளை தளர விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, நானும் ஆராதனையில சொல்லுவேன், எல்லாரும் கையை உயர்த்தி அப்படி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம், அப்படி எல்லாரும் கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எல்லாரும் கையை உயர்த்தி இருப்பாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கை கூட உயர்ந்திருக்காது, எல்லாரும் கையை கீழே போட்டிருப்பாங்க. கத்திற்கு ஸ்தோத்ரம். இன்னும் சில ஆட்கள் கையை உயர்த்தவே முடியாது, ஒரு கையை உயர்த்திருக்க அடுத்த முட்டு இங்கே கொடுப்பாங்க, இப்படி பிடிச்சிருப்பாங்க. பாருங்க, கையை தூக்கவே முடியல. நம்ம ஏன் கையை உயர்த்தணும்னு சொல்கிறாரு வேதம் சொல்லுது, பரிசுத்த கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்தரியுங்கள்னு எழுதியிருக்கு. அப்போது நம்ம கையை உயர்த்தி ஏன் மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நம்முடைய ரெண்டு கைகளை உயர்த்தும் போது, ஆண்டவரே நான் இல்லை, என் பலன் இல்லை, என் பணம் இல்லை, என் சக்தி இல்லை, என்னால் ஒண்ணுமே முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்துவது தான் நம்முடைய கைகளை உயர்த்துகிறோம். நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தும் போது கர்த்தருக்கு முன்பாக உங்களை வெறுமையாக்கி விடுகிறீர்கள். என்னால எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே, என்னால எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விடுகிறீர்கள். அப்ப நம்ம கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு தாழ்மை உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது ரெண்டு பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு அப்படி நின்றுடுவாங்க, ஸ்தோத்திரம், அப்படி நின்றுட்டு தான் ஆராதிப்பாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையை இப்படி மடக்கிக்கிடுவார். நம்ம பாக்கெட்டுக்குள்ள போட்டிருப்போமா? ஸ்தோத்திரம். அவர் எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சொல்லணும், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வெளிப்படட்டும், நான் அல்ல இயேசுவே என்னில் வெளிப்படட்டும். அல்லேலூயா சொல்வோமா? அப்போ தளர்ந்து விடாதே, தளர்ந்து விடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது, உனக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்க்க முடியாத, நீங்க ஜெயிக்க முடியாத சில காரியத்தை ஜெயிக்கிறதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாராம். உங்க கையை தளர விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தளர்ந்து போக கூடாது. என்னன்னா, உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் சத்துனுடைய தாக்குதல் இருக்குது. எபேசியர்ல சொல்றாரு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். போராட்டம் உண்டு. ஏன்னா இந்த உலகம் போராட்டம் நிறைந்த உலகம். இந்த உலகம் யார் கையில இருக்கு? பிசாசின் கையில இருக்கு. இந்த உலகம் அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கா? இருக்கு. போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொல்றார், இந்த போராட்டம் இருக்கும், வானமண்டலத்தின் ஆவிகள் உங்களை தாக்கும், உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரும், ஆனா நீங்க தோற்று போக மாட்டீங்க, இவை எல்லாவற்றையும் நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப ஜெயிக்கிறதா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு 6:12 அவர் சொல்றாரு, எடுத்துக்கொள்ளுங்கிறாரு, கட்டி கொள்ளுங்கிறாரு, தரித்து கொள்ளுங்கிறாரு, தொடுத்து கொள்ளுங்கிறாரு, பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. என்னத்தை வசனம் படிங்க? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். யாரோடெல்லாம் நமக்கு போராட்டம் இருக்கு பாருங்க, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு. அடுத்து சொல்லுகிறார், ஆகையால் அப்போ இந்த ஆவிகள் எல்லாம் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது, தீங்கு நாளில் இந்த வானமண்டலத்தின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பி தீமை செய்ய நினைக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? அவனை எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து சொன்னேன், கச்சையை கட்டி கொள்ளுங்கள். அடுத்து பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அவிழ்த்து போடத்தக்கதாக மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் பட்டயத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாவத்தையும் செஞ்சிட்டு 18 சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜபம் பண்ணி இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு கடைசியில், விழித்திருங்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? தூங்கிடக்கூடாது. ஆமாம், பட்டயத்தை எடுத்துட்டு, கச்சையை கட்டிட்டு, பாதரட்சையை போட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு போர் சேவகன் இதெல்லாம் தொடுத்துட்டு தூங்குனா எதிரியை ஜெயிக்க முடியுமா? எதிரியை வீழ்த்த முடியுமா? அதான் சொல்றாரு, இதெல்லாம் போட்டுட்டு எப்பவும் விழித்துருங்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் எழும்பி வரும்போது, ஆயுதங்களோடு, பலவிதமான சூழ்நிலைகளோடு உங்களுக்கு விரோதமாய் சத்ருவின் கிரியைகள் எழும்பி வரும்பொழுது, நீங்க தளர்ந்துடாதீங்க. ஏன்னா தளர்ந்து போனா தோற்று போவீங்க. உன் கைகளை தளர விடாது. ஏனென்றால் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது, ஒரு பெரிய ஜெயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ தளர்ந்து போனால் ஜெயிக்க முடியாது, நீ தளர்ந்து போனால் வெற்றியை பார்க்க முடியாது. சோதனைகளும் போராட்டங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வரலாம், ஆனாலும் ஜெயம் தேவ பிள்ளைகளுடைய உரியதாய் மாறப்போகிறது. ஜெயத்தை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உன் கைகளை தளர விடாதே. அல்லேலூயா. தளராமல் இருந்தால் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் தளராதிருக்க வேண்டிய காரியம், முதல்ல ஜெபத்தில் தளர்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்லுகிறேன், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 அதனுடைய 8 முதலாவது படியுங்கள். எண்ணாகம் 14:8 படிங்க. கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையில தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம்தான் பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தை வேவு பார்க்கறதற்கு மோசே 12 12 பேரை செலக்ட் பண்ணி தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்றாரு. அந்த தேசம் எப்படி இருக்கும் பார்த்துட்டு வாங்க. அந்த தேசத்தை பார்க்க போறாங்க 12 தேசத்தை பார்க்க போகிறாங்க. அந்த தேசத்தை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, சில நாட்கள் தங்கியிருந்து பார்க்குறாங்க, அந்த தேசத்தின் நன்மைகளெல்லாம் புசிக்கிறாங்க. சோத்துரம், ரொம்ப நல்லா இருக்கு. கானான் தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்கு, கானான் தேசம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. சோத்துரம். இப்போ திரும்பி வந்து மோசைக்கிட்ட சொல்கிறாங்க, 10 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ஒரே வார்த்தையில் சொல்கிறான், அந்த தேசத்துக்கு நம்ம போக முடியாது. மோசை கேட்டான், ஏன்பா அந்த தேசத்துக்கு ஏன் போக முடியாது? அங்கே இருக்கிற எல்லாரும் பலசாலிகளாக இருக்காங்க, பயங்கரமான ஆளாக இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு முன்னால் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவங்களுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப பலவீனர்களாக சின்ன சின்ன ஆளாக இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் உருவமே பெருசாக இருக்குது, பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சத்துருக்கள் அவங்களை எதிர்த்து நமக்கு போராட முடியாது. நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தோம், இந்த தேசம் ரொம்ப கஷ்டம், போகவே முடியாது. இதை கேட்டு ஜனங்கள்லாம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் பிரயாணம், முக்காவாசி பிரயாணம் வந்தாச்சு, பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வந்தாச்சு, போய்த்தானே ஆகணும். இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே ஜனங்களை ஒப்பாரி வச்சு அழுறாங்க. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் எங்கே உட்காந்துருப்போம்? எகிப்திலே உட்காந்துருப்போமே, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே, எகிப்திலே இருந்திருப்போமே. நல்ல வேளை ஆண்டவர் மறுபடியும் அடித்து அனுப்பலை, போன்னு நம்மளாக இருந்தால் விரட்டியே விட்டுருப்போம். இப்போ அந்த எகிப்துக்கே போயிடும், எதுக்கு எடுத்தாலும் எகிப்தில் அதை சாப்பிட்டோமே, எகிப்தில் அதை பண்ணோமே, எகிப்தில் அப்படி இருந்தோமே, எகிப்தில் இப்படி இருந்தோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ எகிப்தில் எப்படி இருந்தான்னு எனக்கு, ஆமாம் நல்லா இருந்தேன், எகிப்தில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறிய, எப்படி இருந்தான்னு தெரியும். ஆமாம், அவன் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினான்னு தெரியும், அவன் என்ன எப்படி உன்னை அடிமைப்படுத்தினான்னு தெரியும், உனக்கு ஒழுங்காக சோறு கொடுத்தானா, உனக்கு ஒழுங்காக உன்னை கவனிச்சானா, உனக்கு சம்பளம் கொடுத்தானா, உனக்கு லீவு தந்தானா ஐயா, இரவு பகலா செங்கல் சுளையில் வச்சு உனக்கு வேலை கொடுத்தானே, எகிப்தில் இருக்கும்போது அப்படி இருந்தேன், எகிப்தில் இருக்கும்போது இப்படி இருந்தேன்னு சொல்கிறியே, நான் உன் மேலே கிருபை வச்சு அடிமைத்தனத்தில் உன்னை விடுதலை ஆக்கி, ஆமாம் ஸ்தோத்திரம், பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை உனக்கு தந்து நல்ல தண்ணியை குடிக்க வச்சு உன்னை ஆசீர்வச்சு இந்த வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்தா எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறது, எகிப்துக்கு போயிடுறேன், எகிப்துக்கு போயிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அதனால தான் விட்டு வந்த தேசத்தை என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறாரு. தோத்துறோம் ஃபாதர் அல்லாஹ் பாடியிருக்கிறார், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். அங்கே ஒரு மியூசிக் அடிக்குது இந்த பாட்டுக்கு, தோத்துரு திரும்பி பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்க மாட்டே அப்படின்னு திரும்புவோம். நம்ம எல்லாம் பாட்டில் தான் இருக்கோம், அடிக்கடி நம்ம எகிப்தை நினச்சிடுறோம். ஐயோ, அங்கே இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, அங்கே இருந்தால் வேலை கிடச்சிருக்குமோ, அங்கே இருந்தால் வழி திறக்கப்பட்டிருக்குமோ, அங்கே இருந்தால் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ, அங்கே இருந்தால் அப்படி கொடுத்து. ஆண்டு சொல்கிறாரு, எப்பா ஓ மேலே கிருபை வச்சு உன்னை பிள்ளையாய் மாற்றி என் பிள்ளைன்னு உனக்கு உரிமையை தந்து, உனக்கு எந்த உலகம் தராத ஆசீர்வாதத்தில் உனக்கு தந்து, இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை நடத்திட்டு வந்தா எதுக்கு எடுத்தாலும் என்னது, எகிப்தை பார்க்குறிய. சோத்துறோம், ஒரு நாளும் திரும்பி பார்க்காதீங்க, அழைத்த தேவனை மட்டும் பாருங்க, முன் வச்ச காலை பின்னால வைக்காதீங்க, இயேசுவை பின்பற்றி நடங்க. அதனாலதான் அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வரட்டும், நான் முன்னாடி போறோம்ப்பா, என் பின்னால நீ வா, எல்லாம் உனக்கு சரியாயிரும். கவனிங்கள், நாங்கள் எகிப்தில் இருந்தா நலமாக இருந்திருக்குமே. தேசத்தை வேவு பார்த்துட்டு வான்னு சொன்னா கிடைக்காது, நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஜனங்களை எல்லாம் அள வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யோசுவாவும் காலை போய் எழும்பிச்ச, இதெல்லாம் ஒரு பழப்பா, நாங்களும் தான் அந்த தேசத்துக்கு போனோம், அவன் பத்து பேராக வந்தான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானையா போனோம். அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு, ஆமென், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு, அந்த தேசம் வேறு யாருக்கல்ல, நமக்கு தான், அந்த தேசம் நமக்கு தான். நாங்கள்லாம் சுற்றி பார்த்தோம், தோத்துறோம். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, அங்கே ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம், அங்கே நாங்கள் காணானியரை பார்த்தோம். பார்த்தா நீ தான் பார்த்த, நாங்களும் தான் பார்த்தோம். அவன் சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள பார்த்தோம், எங்களுக்கு பயமாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சொல்ல, ஏ நீ பார்த்த அவனைத்தான் நானும் பார்த்தேன், நீ பார்த்த அதே தேசத்தை தான் நாங்களும் பார்த்தோம், நீ முடியாதுங்கிற நாங்க முடியுங்கிறோம், நீ உன்னால நடக்காதுன்னு சொல்ற நாங்க நடக்கும்னு சொல்றோம். நான் சொல்றேன், யோசுவாவும் காலேப்புக்குள்ளும் விசுவாசம் தளர்ந்து போகவில்லை, விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, மலையை பார்த்து, அப்படித்தானே சொன்னாரு, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்றால் விசுவாசத்தோடு சொன்னால் அப்படியே விசுவாச சூழ்நிலையை பார்க்காது. ஆமேன் சொல்லுங்க, பார்க்கலாம், சத்தமா இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவும் காலேப்புக்குள்ள இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகவில்லை. நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது, தோத்துறோம். நீங்கள் தளர்ந்து போவீர்கள் என்றால் ஜெயத்தை பார்க்க முடியாது, நீங்கள் தளர்ந்து போனால் அற்புதங்களை பார்க்க முடியாது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மை. வாக்குத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தார்கள், அது அப்படியே நம்பினார்கள். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 14:11 வாசிக்கும் பொழுது, யோசுவா 14:11 வாசிங்கள் பார்க்கலாம். அனுப்பி இருக்கிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பவும் எனக்கு இருக்கு. எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 40 வருஷம். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்கு. அப்போ விசுவாசத்துல தளராத தேவ மனுஷன். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அதே விசுவாசம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஒருத்தர் வயதாகலாம், காலங்கள் கடந்து போகலாம், முடி நரைக்கலாம், கத்திற்கு ஸ்தோத்திரம், மீச கூட நரைக்கலாம், அருமையானவர்களே, ஆனா விசுவாசம் என்ன செய்யாது? தளர்ந்து போகாது. சரீரத்திலே ஒருவேளை பலன் குறைந்து போக சொல்கிறார். அன்றைக்கு இருந்த பலன் 40 வருஷமா அப்படியே இருக்குங்கிறாருனா, விசுவாசத்துல தளர்ந்து போகாததுனால லட்சக்கணக்க ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த கானான் என்கிற தேசத்துக்கு போக முடியாம இந்த ரெண்டு பேரும் அந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்றால் அவர்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன் வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பானே ஆனால் விசுவாசத்தில் தளரமாட்டான். வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் விசுவாசத்தில் தளரமாட்டான். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ரோமர் 4 திருப்புங்க. ரோமர் 4:18 ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. ஆமேன். ரோமர் 4:18-21 வாசிங்க பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று நான் நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். படிங்க, நல்ல கவனிங்க. அவன் விசுவாசத்தில், அப்ப விசுவாசத்தில் பலவீனம் இருக்கா? விசுவாசத்தில் பலவீனம் ஒண்ணு இருக்கா? இருக்கு. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்க இல்லை. விசுவாசத்தில் பலவீனம் இருக்குங்க. இயேசு கடலிலே நடக்கிறதை பேதுரு கண்டு, பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலிலே நடக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நடந்து வா அப்படின்னாரு. அவன் காலை எடுத்து வச்ச உடனே, ஐயோ நான் மடிந்து போகிறேன், என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறான். அப்போ அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? விசுவாசத்துல நடக்க முடியாது போல. இந்த தண்ணியில இயேசுநாதர் எப்படி நடப்பாரு? இதுல எப்படி இயேசு நடக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. பலவீனம் இருக்கு, அதனாலதான் எழுதியிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏன் பலவீனமா இருக்கல தெரியுமா? வரீங்க, 100 வயது உள்ளவனா இருக்கும்போது என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. நல்ல கவனிங்க, விசுவாசத்தில். ஆமென். விசுவாசத்தில், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசத்தில். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் தளர்ந்துடாதீங்க, நம்பிக்கையில தளர்ந்துடாதீங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நடக்கும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் வாய்க்கும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் காரியம் கைகூடி வரும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுவார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தயவு உண்டாகும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கிருபை உண்டாகும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வழி துறக்கும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நடக்காது, நடக்காது, நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படி அறிக்கை பண்ண, அதான் விசுவாச பலவீனம். எதை பார்த்தாலும் சந்தேகம், இது எப்படி நடக்கும், இது எப்படி வரும், இது எப்படி சாத்தியமாகும், இந்த காரியம் எனக்கு கிடைக்குமா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த காரியம் கைகூடி வருமா, இதை நான் அனுபவிக்க முடியுமா, இது எனக்கு சாத்தியமா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு இம்மி கூட பக்கத்தில் வராது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தை ஒரு தேவ மனிதன் அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் அவன் விசுவாசத்தில் வல்லவனா மாறிட்டானா? சரிதான், செத்து போயிட்டு தெரியும், சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு தெரியும், ஆனாலும் அதை எண்ணாது இருந்தான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. தளர்ந்து விடாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், தளர்ந்து விடாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. சத்துருக்களை முறியடிக்க போறீங்க, சத்தான கிரியைகளை ஜெயிக்க போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு. தளர்ந்து விடாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஆயத்தமணியின் ஆசீர்வாதம், உங்களுக்கு வாக்கு தத்தமணியின் ஆசீர்வாதம், உங்களுக்கு தீர்க்கதரசமாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், அது நடக்கும், அது நடக்கும். பலவீனமாக இருக்காதீங்க விசுவாசத்தில். நாளுக்கு நாள் அதை நம்பி நம்பி நம்பி வல்லவர்களாய் மாறுங்க. அப்ரஹாமின் வாழ்க்கையில் அது நடந்தது, அப்ரஹாமின் வாழ்க்கையில் அது நடந்தது. விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. மூன்றாவது, லூக்கா சுவிசேஷம் 18 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18 வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? அவன் மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாத மனுஷனுமாய் இருந்தான். கொஞ்சம் கொடூரமான ஆள் மாதிரி இருக்கு. மனுஷனுக்கும் பயப்பட, மனுஷனையும் மதிக்க மாட்டானா, தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தில் இருந்தாராம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு நாள் அந்த விதவை இந்த நியாயாதிபதியின் இடத்துல போய், எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, என் எதிராளிக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது, இந்த வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மனுஷனிடத்துல போய் இவள் சொல்லுகிறாள், எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு, எப்படியாவது நீங்க நினைச்சா இதை முடிச்சு வைக்கலாம், நீங்க நினைச்சா இதை சமாதானத்தை கொண்டு வந்துடலாம், நீங்க நினைச்சா ஒரு காரியம் நடக்கும், நீங்க பெரிய ஆள் ஆச்ச அப்படின்னு அந்த அந்த மனுஷங்கிடத்துல போய் சொன்னா, அவன்தான் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பவும் பயமும் இல்லையே, எப்படி அவளுக்கு நியாயம் செய்ய முடியும், கண்டுகிடவே இல்லையா. அந்த விதவை சொன்ன காரியத்தை அவன் கண்டுகிடவே இல்லை. ஆனால் அவள் அதை விடவே இல்லை. இவற்றை சொல்லி என்ன பிரயோஜனம், இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் ஒரு ஒரு நீதி உள்ள மனுஷனா, இவரெல்லாம் இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு அவன் திட்டிட்டு போல. அவள் என்ன செய்யறா தெரியுமா, அந்த விதவை ஓயாமல் அந்த மனுஷனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். ஐயா எப்படியாவது எனக்கு பேசுங்க, ஒரு முடிவு வரணும், எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, இந்த பிரச்சனைக்கு முடிவே இருக்க மாட்டேங்கு, யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இந்த காரியம் நடக்காது, ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நடக்கும், நீங்கள் எப்படியாவது இந்த காரியத்தை செய்யுங்க. இன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் வருகிறாள், மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணுறாள், மறுபடியும் வருகிறாள். இவன் கண்டுகிடவே இல்லை, ஆனால் அவள் விடவே இல்லை. சில விஷயத்தை கண்டுகிடாமல் இருக்கிறதுனால நம்மளும் கண்டுகிடாமல் போக முடியாது, விடக்கூடாது. தொந்தரவு பண்ணுறா, தொந்தரவு பண்ணுறா, தொந்தரப்ப அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு அநீதி உள்ள ஒரு ஒரு நியாயாதிபதி, ஒரு நபர் வந்து தன்னிடத்தில் தன் காரியத்தை நிறைவேற்ற தொந்தரவு செய்யும்போது, தொந்தரவு கொடுக்காமல் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த ஸ்திரீக்கு அவர் நியாயம் செய்வது உண்மையானால், அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் 4 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு அநீதி உள்ளவனே தொந்தரவு பண்ணும் பொழுது நியாயம் செய்வது உண்மையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதி உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. உனக்கு நான் நியாயம் செய்கிற தேவன். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், சில காரியத்தில் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, ஒருவேளை நீங்கள் மனம் உடைஞ்சிருக்கலாம், இந்த காரியத்தில் எத்தனையோ முறை எத்தனையோ நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனிடத்தில் அவனை திரும்ப திரும்ப தளர்ந்து விடாமல், அதான் தளர்ந்து விடாமல் அவர் திரும்ப திரும்ப விரட்டி விடுறார். இங்கே வராதன்னு சொல்கிறார், இந்த பக்கம் என்ன பார்த்தா பார் உனக்கு என்ன நடக்கணும் இப்படிலாம் சொல்கிறார். கேட்கவே இல்லை. ஆனாலும் வார்த்தையை பொருட்படுத்தாமல், எனக்கு நீதி செய்ய முடியும், எனக்கு நீங்கள் ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தொந்தரவு செய்கிறாளே, தளர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல். அல்ல இல்லையா சொல்லு பார்க்கலாம். ஆமாம், சில நேரத்தில் சில ஆட்கள் தொந்தரவு பொறுக்க முடியாமல் சில உதவியை செஞ்சிடறோம். திரும்ப திரும்ப கேட்கும்போது, திரும்ப திரும்ப வரும்பொழுது, திரும்ப திரும்ப வரும்போது. எங்கள் வீட்டுக்கு ஒரு வயசான ஆள் வருவார், பிச்சை எடுக்கிற வாரத்தில் ஒரு நாள் கரெக்டாக வருவார். யார் வீட்டுக்கும் போக மாட்டார், எங்கள் வீட்டுக்கு மட்டும் வருவார். எங்கள் காமௌண்டில் யார் வீட்டுக்கும் போக மாட்டார். அவருக்கு கூட தெளிவாக தெரிஞ்சிருக்கு, எங்கேயும் கிடைக்காது, இங்கே கிடைக்கும்னு. இவர் வருவார், கேட்டை திறப்பார், அப்படியே நேராக உள்ளே வருவார். ஹாலிங் பிளாக் பார், ஹாலிங் பிளாக் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா இப்படி தான் நிறைய பேர் அடிப்பாங்க. கத்திரிக்கு ஸ்தோ இவர் என்ன செய்வாராம், ஒரு நீள கம்பு வச்சுருப்பார். அந்த கம்பை வச்சு எங்கள் கதவை அடிப்பார். முதல்ல ஒரு அடி அடிப்பார், தோத்துரும். அப்புறம் அடுத்த அடி அடிப்பார். ஆள் தான் இல்லை போல, யாருமே வரல, போகமாட்டார், அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த கதவை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அடிப்பார். எல்லாரும் உடனே, இப்பா தொந்தரவு பொறுக்க முடியல, ஏதாவது சீக்கிரம் அந்த ஐயாவுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, யாராவது எடுத்து இன்னத்தையாவது கொடுங்க, இல்லைன்னா அவர் போகமாட்டார். அவருக்கு கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா அவர் சந்தோஷமாக திரும்பி போவார். தோத்துரும். மறுபடியும் அடுத்த வாரம் வருவார். பல வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கார் அந்த தாத்தா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார், தட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் இப்போ நாங்கள் பார்த்துட்டோன்னு வைங்க, தூரத்தில் வரும்போது நான்லாம் இடையிலே கொடுத்துருவேன். எங்கள் காமௌண்டுக்கு முன்னாடியே நான் பைக்கை நிறுத்தி, ஐயா இன்னைக்கு உள்ளதை தந்தாச்சு, வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வழியிலே பார்த்து கொடுத்துருவேன். ஏன்னா இவர் வந்தார்னா போகவே மாட்டார், தட்டி தட்டி தட்டி அடித்து அடித்தே நிற்பார். தோத்துரும். அப்போது ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்காக தொந்தரவு செய்யும்போது, ஒரு ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வருதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு உலக மனுஷனே இப்படி செய்யும் பொழுது அவன் அநீதி உள்ளவன், ஆனால் நான் நீதி உள்ளவர், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நீதி உள்ள தேவன் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில், 50 நாளாக ஜபத்துக்கு வந்துடணும், 50 நாளாக ஜபம் பண்ணணும், இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியம் எனக்கு வெற்றியாக மாறணும், இந்த வழக்கு எனக்கு ஜெயமாக மாறணும், இந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும்னு ராத்திரியும் பகலுமா, சில நேரம்லாம் 3 நாள் நேரமும் ஜபம் நடக்குது. காலையில் ஜபம் நடந்துருது, மத்தியானம் ஜபம் நடந்துருது, ராத்திரி ஜபம் நடந்துருது, 3 நேரமும் தவறாமல் வருகிறத நீதி உள்ள தேவன் பார்த்து உங்களுக்கு நியாயம் செய்வாராம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் பாப்பாரு, இப்பா காலையில் 1ஆம் தேதி 6 மணிக்கு ஜபம் வந்திருக்கா, தோத்துரு பரவாயில்ல, வாக்குத்தத்தம் கிடைச்சாச்சு, ஜபம் பண்ணியாச்சு, இந்த நாள் ஆசீர்வாதத்துக்காக ஜபம் பண்ணியாச்சு, வீட்டில் இருப்போமா, இல்லை மறுபடியும் 11 மணிக்கு ஜபத்துக்கு வந்தாச்சு, சரி அங்கேயும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு, ஜபம் இருக்கு, சரி 2 நேரம் ஜபத்துக்கு போயாச்சே, இனிமே சாயங்காலம் வீட்டில் இருப்போமே, அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா, தோத்துரும். 7 மணிக்கு தான் கூட்டம், 6 மணிக்கே வந்து உட்காந்து, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, 3வது ஜபத்துக்கும் வந்தாச்சு, இந்த 3 நேரம் கூட ஒருவேளை கூட வராத கேஸுகள்லாம் இருக்குது, நியாயம் செய்ய மாட்டாரா, நியாயம் செய்ய மாட்டாரான்னு. தோத்துரும், நியாயம் செய்வார், ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ அவர் என்ன பார்க்குறாருனா, என்னை விடாமல் என் சமூகத்தில் என்னை தேடி என் பாதத்தை தேடி ஓடி வருகிற என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி நியாயம் செய்யாமல் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இரவும் பகல், ஒருவேளை உங்களுக்கு இங்கே ஜபிக்க வர்றதுக்கு முடியல, ஆனால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்குறீங்க, குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் 1 மணி நேரம் குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்க, பரலோகத்தின் தேவன் அதை பார்க்குறாரா, பார்க்குறாரு. கடினமான வேலை தான், கஷ்டமான சூழ்நிலை தான், சரீர களைப்பு தான், ஆனாலும் குடும்பமாக உட்கார்ந்து ஜபம் பண்ணி ஆகணும். உங்கள் தேவையை, உங்கள் பாரத்தை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் காரியத்தை தேவ சமூகத்தில் இரவு நேரங்களில் உட்கார்ந்து ஜபம் பண்ணுறீங்களே, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? வாரத்தில் உபவாசித்து உபவாசம் எடுத்து ஜபிக்கிறீங்களே, உங்கள் உடலை ஒடுக்கி ஜபிக்கிறீர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில உணவுகள் விருப்பமாக தான் இருக்கும், உபவாசம் இருக்கிற நேரத்தில் தான் பக்கத்து வீட்டில் விதவிதமான மனமெல்லாம் வரும் பாருங்கள். நம்ம அன்னைக்கு ஃபாஸ்டிங்காக இருக்கும், அன்னைக்கு தான் பயங்கரமாக இருக்கும், ஆனாலும் சாப்பிட்ருமான்னு இருக்கும், இல்லை வேண்டாம் வேண்டாம், உடலை உபவாசம்னா உடலை ஒடுக்கி, ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், சிலர் வந்து பட்டினி இருப்பாங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, வீட்டில் சண்டை போட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன, பட்டினி. தோத்துரும். வீட்டுக்காரர் ஒரு திடீர்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பார், இப்படி பேசிட்டார, இன்னைக்கு எனக்கு சோறே வேண்டாம், அதுக்கு பேர் என்னது, பட்டினி. அது உபவாசத்துக்கு கூட இணைக்கக்கூடாது. ஸோ உபவாசங்கிறது நல்லா இருக்கிற நேரத்தில், சாப்பிட்றதுக்குரிய சூழ்நிலை இருக்கிற நேரத்தில், சோத்திரம் விதவிதமான பண்டங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில், இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், அதுக்கு பேர் தான் என்னது, உபவாசம். சிலருக்கு சந்தேகம் வருது, அப்போ நம்ம இவ்வளோ நாள் இருந்து உபவாசம் இல்லையோ, பட்டினி இருந்துட்டோமோன்னு சிலருக்கு சந்தேகம் இருக்குது, ஏன்னா பார்க்குற பார்வையிலே தெரியுது, நம்ம உபவாசத்தை விட பட்டினி ரொம்ப நாள் இருந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும், ஆண்டவர் சொல்கிறார், என் பாதத்தில் அமர்ந்திருந்து உன் உடலை ஒடுக்கி என் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கிறதற்கு உனக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா, தளர்ந்து விடாதே உனக்கு நீதி கிடைக்கும், தளர்ந்து விடாதே உனக்கு நியாயம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளை தளர விடாதே. ப்ரைஸ் தி லார்ட். உன் கைகளை, ஆமென், தளர்ந்து போகாதிருந்தால் வெற்றி கிடைக்கும், தளர்ந்து போகாதிருந்தால் அற்புதங்கள் நடக்கும், தளர்ந்து போகாதிருந்தால் நீதி கிடைக்கும். இந்த உலக நீதி செய்யாது, உலக நியாயம் செய்யாது, பணம் பக்கமாய் சாய்ந்து விடும் உலகம். ஆனா என் ஆண்டவர் நீதி உள்ளவர், என் ஆண்டவர் நீதி உள்ளவர், நமக்காக வழக்காடுவார். எல்லாரும் எளிமையாக நிற்போமா? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ரெண்டு கைகளை உயர்த்தி நம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், வெற்றி உண்டு, உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, ஜெயம் காத்திருக்கிறது. ஆண்டவர் வெற்றி உள்ள நாட்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போகக்கூடாது. உன் ஜபத்தில் தளர்வு உண்டாயிட்டுனா, உன் விசுவாசத்தில் தளர்வு உண்டாயிட்டுனா, உன் நம்பிக்கையில் தளர்வு உண்டாயிட்டுனா, நன்மைகளை பார்க்கவே முடியாது. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, ஹாலல், எங்களுக்காக ஆமென் நியாயம் செய்ய போகிறீர், எங்களுக்கு நீதி செய்ய போகிறீர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறீர், எங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறீர். எல்லாரும் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆமென், தளர்ந்து போகாதே, தளர்ந்து விடாதே, கர்த்தருடைய கரம் உனக்கு நன்மை செய்யும். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் நன்மை செய்வார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் இரக்கம் பாராட்டுவார். ஆமென், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீ தோற்று போக மாட்டீர்கள், உங்களுக்கு ஜெயம் காத்திருக்கிறது, உங்களுக்கு நீதி காத்திருக்கிறது. உன் பக்கமாய் நியாயம், உன் பக்கமாய் நீதி, நியாயம் உன் பக்கமாய் திருப்பப்படும். கர்த்தர் அதை செய்வார் தேவோ பிள்ளையே, ஆண்டவர் அதை செய்வார் தேவோ பிள்ளையே. ஆமென், நீ காத்திருப்பதும் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் வீணாய் போகாது. உன் வீட்டிலே உட்கார்ந்து அழுகிறது வீணாய் போகாது. தேவ சமூகத்தில் இரவு நேரங்களில் ஜெபிப்பது வீணாய் போகாது. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது வீணாய் போகாது. நீதி உள்ளவராய் வெளிப்பட போகிறார், நியாயம் செய்கிறவராய் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். தளர்ந்து போகாமல் இருக்க கிருபை தாரும். ஜெபத்தில் தளர்ந்துராதீங்க, விசுவாசத்தில் தளர்ந்துராதீங்க. அல்லேலூயா. நீதி உள்ள தேவன் உங்களுக்காக வெளிப்படுவார். தொடர்ந்து போராடுவோம், ஜெயத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், வெற்றியை பார்க்க போகிறோம். வெற்றியை பார்க்காம ஓய்வதில்லை, வெற்றியை பார்க்காம நாங்கள் இருப்பதில்லை. எங்கள் காரியங்களை ஜெயமாக மாற்றி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வாதமான கால விளைக்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. சியோனே, நீ உன் கைகளை தளர விடாதே. நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் எங்களுக்கு வெற்றி உண்டு, நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் எங்களுக்கு அற்புதம் உண்டு, நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் எங்களுக்கு நீதி நியாயம் உண்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க கர்த்தரங்கள் கிருபை தாரும். பிள்ளைகள் மேல் ஊற்றும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

Thank you, Holy Spirit. வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord. Amen. Hallelujah. சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. It stands forever. Amen. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொள்வதற்கு, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

சார்ந்து கொண்டார்களோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அவர்களை காப்பாற்றினது மாத்திரமல்ல, அவர்களை போஷித்தீரே, அவர்களை சுமந்தீரே, எங்களை நடத்தினீர்களே. ஹல்லேலூயா.

நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்துல எங்களை கைவிடாமல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God, Jesus, through

கழண்டு போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விளங்கிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பவர். நல்லா தான்

எங்களை சுமக்கிற கரம், எங்களுக்கு வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதி வணங்குகிறது. நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களிலே எங்களை உருவாக்கு. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கும், நாங்க தவறிவிடக் கூடாதாண்டவரே. பொல்லாங்கல் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திருகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a, hallelujah, like a lion, oh God. God help us, we need you, without you we cannot make it, oh God.

நம்பிக்கை தந்தீங்களே, ஒரு வாழ்வு தந்திருக்கிறீங்களே, கை உயர்த்தி.

ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர். We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீராக, நீர் எங்களை சுமப்பீராக, ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: ஒரு மனிதன் ஏசான்றது நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு ஏசான்று சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. இது என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த விஷயம். இன்னைக்கு நாம் எல்லாரிடத்துலையும் நல்லவன் காட்டிக்கிறோம், ஆனால் ஏசாண்டவர் தன்னையே நல்லவன் காட்டிக்கல. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவரும் தன்னை பாவ மனிதனாகவே சித்தரித்து காண்பிக்கிறார். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை என்று சொல்கிறார். அன்பாண்ட இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்மளை யாராவது ஒருத்தன் கெட்டவன் சொன்னாலோ அல்லது ஒரு வழிபாவத்தை சொன்னாலோ நம்ம பயங்கரமாக கோவப்படுறோம், அஃபண்ட் ஆயிடுறோம். ரெண்டாவது தொட்டாசினிங்க மாதிரி உடனே சோம்பு போகிறோம், ஐயோ நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே தன்னையே அவர் என்ன செய்கிறார், தாழ்த்துகிறார். தேவனை தவிர ஒருவனும் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தன்றதை நீ புரிஞ்சுக்கோன்ட்டார். அப்போ மற்றவங்களாம் யாருன்னா, மற்றவங்களாம் கெட்டவங்க தான், மனுஷன் ஒருவனும் நீதிமான் அல்லன்ற. அப்போ அன்பானிலே ஏசாண்டவர் மாம்சில் இருந்த நாட்களிலே அவரே தன்னை தாழ்த்தி நான் நல்லவன் இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறாருன்னா நீ நானும் எந்த மூளைக்கு. ஸோ இந்த கான்செப்ட் அந்த இடத்துல நாம் கற்றுக்கணும், ஆழமாக கற்றுக்கணும். அப்போ நாமெல்லாம் இன்னும் தாழ்மையாக, ஆண்டவரே நான் ஒன்றிலும் இல்லை, எல்லாரும் விட பாவி நான் தான், நான் நல்லவனே இல்லை, என்னை நல்லவனாக மாற்றுறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் தான் என்னை நல்லவனாக மாற்றணும்னு சொல்லி வேறலாம். அவன் பாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாய், உபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், கோசாய்ச்சி சொல்லாதிருப்பாயாகவும், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயா, உன்னிடத்தின் நீ அன்பு கூறுப்போல் பிறடுத்து அன்பு கூறுவாயா என்றார். அந்த வாலிபாவை நோக்கி, எல்லாம் நான் சிறு வயது முறை சேர்ந்துட்டுருக்கிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறவு, எல்லாம் நான் அவன் எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறான், நீ நம்ம இதை கூட கரெக்டாக செய்யறது கிடையாது. உன்னிடத்தில் நேசிக்கிறவர் பிறனிடத்தில் நேசிப்பாய், அந்த கட்டிலையும் அந்த கட்டிலையும் அவன் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன்றான், அவன் கன்ஃபார்மாக அடிக்கிறான். ஆனால் இதை நம்மளால் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி கட்டளையெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன்னு. அன்பான் அவன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையும் கடைப்பிடிச்சு ஒரு நல்ல ஒரு பயனாக தான் இருக்கும். அந்த வாலிபனை நோக்கி ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு குறையும் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறிய, நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரத்தில் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபனுடைய நிலைமை என்னென்னா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று. நம்மள ஏசாமிகிட்ட வந்த ஒருவன், எந்த ஒரு மனுஷனும் நன்மையை தான் பெற்று போனான், ஆனால் இந்த ஒரு பணக்காரன் துக்கத்தோடு போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் ஆண்டவர் வந்து நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் சொல்லுங்க, பூரண சர்க்குணராய், பூரண சர்க்குணம்னா என்னன்னா கடவுளுக்குரிய எல்லா சர்க்குணத்தையும் நான் பெற்றவனாய் மாறணும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறேன். பூரண சர்க்குணம், இந்த பூரண சர்க்குணராய் இருக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு நான் தியானிக்க போகலாம். இந்த பூரண சர்க்குணம்னு எனக்கு மத்தேயு 5 48 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ அந்த பூரண சர்க்குணத்தை மத்தேயுல ஆண்டவர் பேசிட்டு திரும்ப இங்கே தான் பேசுகிறாரு. அந்த பூரண சர்க்குணம் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 10 இந்த ஆண்டவர் சொன்ன 2 நம்ம கடைபிடிக்கும் போது பூர்ண சர்க்குணராய் ஆகலை, அதான் இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். அப்போ எப்போ தான் ஆகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்கும். அப்போ தரித்திரரை நாம் நினைவிலே கொள்ளும் பொழுது நிச்சயமாக பூரண சர்க்குணராய் மாற முடியும். அதனால்தான் சொல்கிறாரு, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், என்னை வியாதியில் பார்க்க வந்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை ஆறுதல் படுத்தினீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தாரே உத்தமமான ஊழியக்காரில் நீங்கள் எல்லாரும் பரலோகத்தில் பிரவேசிங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க, எப்போ நீங்கள் ஆடை இல்லாமல் வந்தீங்க, எப்போ நீங்கள் பசியாக வந்தீங்க, நாங்கள் எப்போ கொடுத்தாந்து வரேன். அப்போ அதை சொன்னார், உங்களில் சிறியவன் ஒருவன் எவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்றார். அடுத்தபடியாக இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொன்னார், நான் பத்னியாக இருந்தேன், எனக்கு எதுவுமே தரல, சிறையில் இருந்தால் வந்து பார்க்கல, வியாதியாக இருந்தால் வந்து பார்க்கல. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ அந்த மாதிரிலாம் இருந்தீங்க, எப்போ எங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னு. உங்களில் சிறியவன் ஒருவன் எவனுக்கு இதை செய்யலையோ அது எனக்கே செய்யலைன்றார். அவள் பாருங்க என்பவன்லே, அவர் அந்த சிறியவர்களையும் எளியவர்களையும் ஏழைகளையும் தங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நாமும் அவர்களை மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய குணம். அதை தான் இங்கே நமக்கு சொல்லித்தரார். நீ பூர்ண சர்க்குணராய், நீ கடைபிடிக்கிற, நீ கரெக்டாக சத்தியத்தை கடைபிடிக்கிற, கரெக்டாக சர்ச்சுக்கு வர, காணிக்க கொடுக்குற, எல்லாம் செய்கிற, எல்லாம் சிறு வயசுலேருந்து இன்னை வரைக்கும் செஞ்சுன்னு தான் இருக்கிற, அதில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் நீ பூர்ண சர்க்குணராயமான் பூர்ணமாய், பூரணம் என்பது முழுமை பெற வேண்டும். உன்னுடைய குணங்கள், உன்னுடைய சர்க்குணங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய விற்று, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்கு கொடு. இப்போ பாருங்க, அவன் அந்த பணக்காரன் வந்து தனக்கு எவ்வளோ ஏகப்பட்ட மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலும் போட்டிருக்கு. மிகுந்த ஆஸ்தியில் ஒரு கால்வாசி, அரைவாசி, முக்காவாசி எதையாவது ஒன்று எடுத்து விற்று ஆண்டவர் சொன்னார்னு ஏழைக்கு கொடுத்து இந்த சகையை சொன்னான் பாரு, அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக தருகிறேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். ரொம்ப இல்லையே, அவன் அநியாயமாக ஆண்டவர்கிட்ட போகணுன்னா நம்மகிட்ட எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஆசை பாசை பற்றி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றத அவன் உணர்ந்தான் சகை. அதனால தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு வந்ததுன்னார். அதனால இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? அதனால்தான் ஆண்டவரே ரொம்ப துக்கமாக என்ன செஞ்சார், இந்த காரியத்தை திரும்பி சொல்லி முடிக்கிறார். ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஐஸ்வர்யவானுடைய இருதயம் எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே தான் இருக்குது. அதை விட பெரிய ஐஸ்வர்யம் நம்ம தேவன் பரலோகம் என்பது அவர்கள் அறியவில்லை. அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் அவங்களை அப்படியே மயக்கி வச்சிருக்குது. பூர்ண சர்க்குணராக ஆக முடியவில்லை. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பாட்டு, 6 வயசு பிள்ளை நான் சொல்லி அழுதுட்டு பாடின பாட்டு ஒன்று வந்தது. நான் என்னை அழ வச்சு, ஏழைகளை இயேசு சாமிகிட்ட நம்ம வந்துட்டோம், ஆனால் ஏழைகளை நினைத்து பார்க்குறோமா? அந்த பூரண சர்க்குணம் என்பது அந்த ஏழைகளை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது நாம் பூரண சர்க்குணராக மாறுகிறோம். அன்பாண்டே, அந்த பூரண சர்க்குணத்தை நாம் அடைய ஏழைகளை நினைவு கூறுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செதிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் அன்றவரை கரெக்டாக செய்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் நாங்கள் நல்லவன்கள் இல்லை. அன்றவர் என்னை நான் தாழ்த்துறேன். இதை கேட்கிற அன்பான ஒவ்வொரு சௌரசவர்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். நாங்கள் நல்லவர்களே அல்ல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரே மோசமானவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் பூர்ண சர்க்குணராய் மாறினர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் எங்கள் சொத்து பத்து மேலே, எங்கள் ஆண்டவரே பணத்து மேலே இல்லாதபடிக்கு, பொருளாசு மேலே இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே, நாங்கள் பூர்ண சர்க்குணராய் மாற என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமென். தேங்க் யூ அன்பாங்களே. காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வசனம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து கை கொள்ள வேண்டிய அற்புதமான வார்த்தை. தீமையை ஜெயிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். தீமையை ஜெயிப்பது எப்படி? இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நன்மையினாலே வெல்லும். அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமைக்கு தீமை செய்வோமானால் பகை இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒருத்தங்க நமக்கு தீங்கு செய்யும் போது அது நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம். நாம் பாதிக்கப்படும் போது நம்முடைய பலவீனமான மாம்சத்திலே மாம்ச கிரியைகள் வெளிப்படுவது இயல்பு. ஆனால் தீமைக்கு தீமை நாம் செய்து கொண்டிருப்போமானால் பகை வளர்ந்து கொண்டிருக்கும், பழிவாங்கும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இது நம்மோடு முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. இது அடுத்த தலைமுறைக்கும் தொடரும் என்பது உண்மை. தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் நாம் தீமைக்கு தீமை செய்தால் தீமையினால் நாம் வெல்லப்படுகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சீகேம் என்பவன் தீனாளுக்கு செய்த செயலை மனதில் வைத்து சிமியோனும் லேவியும் அவனோடு பட்சமாய் பேசுகிறார்கள். அவர்கள் மனதில் ஒன்று மட்டும் இருக்கிறது, பழிவாங்கவே. அதே போல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு குறித்த நாளிலே போய் சீகேம் செய்த செயலை நிமித்தம் அந்த பட்டணம் முழுவதையும் பழிவாங்கினார்கள். எல்லாரையும் கொன்று போட்டார்கள். இதை அறிந்த யாக்கோபு, அதாவது சிமியோன் லேவியுடைய தகப்பன், என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 34:30 நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்று, என்னை கலங்க பண்ணினீர்கள், என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தன்னிச்சையாக செயல்படும் போது அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் அவர்களுக்கு இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நிமித்தம் துக்கப்படுவது யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன். கர்த்தர் நமக்கு தந்த போதனை என்ன? ஆமே, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படிப்பட்ட நல் போதனையை தந்து அதையே தம்முடைய வாழ்க்கையாக்கி கொண்டவரை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம், அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். பழிவாங்கும் எண்ணம் நம் இருதயத்தில் காணப்படுமானால் நாம் தீமையினால் வெல்லப்படுகிறோம். தீமை நம்மை ஜெயிக்கிறது. தீமை நம்மை ஜெயிக்குமானால் நம்முடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? தீமை என்று இருக்கும். யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு அவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் சிமியோன் லேவிக்கோ சாபத்தை வைத்து விட்டு போகிறார். இந்த யோசேப்பை பாருங்கள். அவனுடைய 17வது வயதிலே அவன் சகோதரர்கள் செய்த செயல் என்பது மன்னிக்க கூட முடியாத அளவுக்கு கொடூரமான செயலை செய்தார்கள். அப்படி இருந்தும் தீமை செய்த சகோதரர்கள் ஆதரவுக்காக வந்தபோது அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்தான்.

சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. தீமையை ஜெயிக்க நன்மை செய்யுங்கள், நன்மையே செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசி இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தீமையினால் ஜெயிக்கப்படாமல் தீமையை நன்மையினால் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7:23-24 தேவாலயத்தின் ஆல்டர் முன்பு ஒரு நாள் ஒரு மனிதன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த சபை போதகர் பல முறை கேட்டிருக்கிறார். அந்த மனிதன் ஒவ்வொரு முறை சபைக்கு வரும்போதும் ஆல்டர் முன்பு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்வில் காணப்படும் சிலந்தி வலைகளை அகற்றும் என்று சொல்லி ஜெபித்தான். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாட்கள் அல்ல, சபைக்கு வந்தபோதெல்லாம் அதையே சொல்லி சொல்லி ஜெபித்தான். தொடர்ச்சியாக இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த சபை போதகர் குறுக்கிட்டு, இந்த மனிதனுடைய வாழ்வில் சிலந்தி வலைகளை உண்டு பண்ணும் சிலந்திகளை கொல்லும் ஆண்டவரே என்று அவன் காதுபட சத்தமாக ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனிதன் ஜெபிப்பதைப் போலவே நாமும் ஜெபிக்கிறோம். நம்முடைய மனது பாவமற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் நம் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணமும் நம் அவயவங்களிலே காணப்படுகிறது. அது அழிக்கப்படாமல் இருப்பதால் அது நம் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு நம்மை சிறையாக்குகிறது. ஆகவே நாம் மனதளவில் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறோம். எனவேதான் நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறோம். பாவம் செய்ய தூண்டும் பாவ சுபாவம் நம்மிலே அழிக்கப்படாமல் இருக்கும் வரை நம் பாவத்தை நம்மை விட்டு அகற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக் கொள்ளும் போது பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும், மாம்ச கிரியைகளை அழிக்க முடியும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனிதனாக அவதரித்த போதும் 100 பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்றார். மேலும் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடந்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை. பாவத்தினின்று நம்மை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உட்பட்டவர்களாக நாம் இருந்தால் பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். தேவன் நமக்கு பலன் தருவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 6:6. உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கு பதிலை தருகிற ஒரு நாளாய் இருக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல், இன்றைய சூழ்நிலையில் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு வீட்டிலே அடைப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களின் அறை வீட்டின் ஜபங்களுக்கு பரலோகம் இன்றைக்கு பதிலை கொண்டு வருகிறது. நீதிமான்களின் ஊக்கமான ஜபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் கூர்ந்து கவனிக்கிறதும் செவிகள் திறக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறபடியினால், இன்றைக்கு உங்களின் ஜபம் எதுவாக இருந்தாலும் அதற்கு பதில் நிச்சயம் உண்டு. நம்பிக்கையோடு கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு. இன்றைக்கு நாம் அந்தரங்க ஜபத்திற்கு வெளியரங்க பலனை பார்க்க போகின்றோம். முதலாவதாக 2 Kings 4:4 நாம் வாசிக்கையில், அங்கே சூனேமியாள் என்ற ஸ்திரீயை குறித்து பார்க்கும்போது, அவள் பிள்ளை இல்லாதவளாயும் தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் தீர்க்க தரிசனத்தினால் பிள்ளை உண்டானதையும் பிறகு அந்த பிள்ளை மரித்து போகிறதையும் வாசிக்கின்றோம். பின்பு சுனேமியால் செத்துப்போன மகனை குறித்து தேவ மனுஷனிடத்தில் தெரிவிக்கின்றாள். 33 Kings எலிசா வீட்டுக்குள் வந்து பிள்ளை செத்து கிடக்கிறதை பார்த்து உள்ளே போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் என்று வாசிக்கின்றோம். 35 Kings பிள்ளை தன் கண்களை திறந்தான், உயிர் பிழைத்தான் என்றும் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் நீங்களும் அடைக்கப்பட்ட அறை வீட்டுக்குள் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் உங்களின் அன்றாட நடைமுறை வாழ்க்கைகள் மரித்து போன நிலையிலும், தேவைகள் சந்திக்கப்படாமலும், பொருளாதாரம், வேலையிழப்பு, வருமானமின்றி பற்றாக்குறையினால் சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறீர்களா? பூட்டப்பட்ட அறை வீட்டில் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். உங்களின் ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களின் மரித்து போன சகல சூழ்நிலைகளும் இன்றைக்கு உயிர் பெறுகிற ஒரு நாளாய், கதவுகள் திறக்கப்படுகிற நாளாய் இருக்கப் போகிறது. 2 அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 9:36-39 உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே தபீத்தாள் என்ற பெயருள்ள ஒரு ஸ்ரீ, அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்து விட்டாள். அவளின் அடக்க ஆராதனைக்கு பேதுருவை அழைத்து வருகிறார்கள் என்பதை குறித்து வாசிக்கின்றோம். 39 பேதுருவை தபித்தாள் வைக்கப்பட்ட மேல் வீட்டு அறைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாரும் தபித்தாளின் இழப்பினை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தார்கள். 40 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, அறை வீட்டுக்குள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்தது போல, நீங்களும் உலகத்தின் அவிவிசுவாச வார்த்தைகளை வெளியே தள்ளிவிட்டு உலக இரட்சகரின் விசுவாச வார்த்தைகளை ஜபத்திலே பேசுங்கள். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறவன், ஆனால் நம் இயேசுவோ ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவும் வந்தவர். ஆகையால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மரித்து போக பண்ணின எல்லா ஆசிர்வாதத்திற்கும் தம் ஜீவனை தந்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 3:12 நாம் வாசிக்கையில், அங்கே ஏரோது ராஜா சபையையும் சபை மக்களையும் துன்பப்படுத்தி சிறைப்படுத்தியதையும் பேதுருவையும் அப்படியே செய்தான் என்றும் வாசித்தருகிறோம். 12 பேதுரு விடுதலையாகும்படி மரியாளின் வீட்டிலே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 13 வாசற்கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு மிகுந்த பயத்துடன் கதவை திறக்க, அங்கே பேதுரு நிற்பதைக் கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்து பிரமித்தார்கள் என்றும் வாசிக்கின்றோம். ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில் தாமே பதில் வந்ததையும் நாம் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் ஏரோதை போன்று கொரோனாவும் தீவிரித்து அழிக்க நினைக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடைபட்டு இருக்கிற நீங்களும் விசுவாசத்தில் விடுதலை வேண்டி ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில் தாமே உங்கள் ஜபங்களுக்கு
பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, பதிலை உங்களுக்கு தரப்போகிறது. கொரோனாவை போன்று உங்களின் வாழ்க்கையில் உங்களை எவையெல்லாம் அழிக்க நினைக்கிறதோ அவற்றை கத்தர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். பூட்டப்பட்ட எல்லா நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்பட போகிறது. அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கப் போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: ஜீவன் எஃப்எம் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்விலே அதற்கான தலைப்பு விசாசித்த ஆவி. இதற்கான ஜீவ வார்த்தையானது தானியேலுக்குள் சொற்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. தானியேல் 5:12. தானியேலுக்குள் கர்த்தர் வைத்திருந்த ஆவி மகா விசேஷமானது. அதை ராஜாவாகிய பெல்சாத்சார் தன்னுடைய தாயின் மூலம் அறிந்தார். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. தானியேலுக்குள் சொற்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு. பெல்சாத்சார் ராஜா தானியேலை பார்த்து, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். பெல்சாத்சார் ராஜாவுக்கு பிறகு வந்த தரியு ராஜா தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். இவ்வாறு தானியேல் 6 குறிப்பிடுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். அலுவலகத்திலே நீங்கள் பல பேரோடு வேலை செய்தாலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் விளங்குவீர்கள். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் விசேஷம் உள்ளவர். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ எப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? அதன் பதில் என்ன? உன்னத பாட்டு 5:9 இப்படி காணலாம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. சிவப்பு அவருடைய தியாகமாகிய கல்வாரி அன்பை குறிக்கிறது. அவருடைய தலை தங்கமயமாயிருக்கிறது. தங்கம் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேன்மையான வேதத்தை குறிக்கிறது. ஆம், அவர் விசேஷித்தவர். ஒரு தகப்பனுக்கு 6 அவர் தனக்கிருந்த ஒரே வயல் நிலத்தை 6 பங்கு போட விரும்பாமல் இதில் விசேஷித்தவன் யார் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே தன் 6 கூப்பிட்டு, உங்களுடைய கையிலே ஆளுக்கு 1,000 கொடுப்பேன். எப்படியாவது நம்முடைய வீட்டின் ஒரு அறையை இந்த பணத்தை கொண்டு பொருள் வாங்கி நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். ஒருவன் 1,000 வைக்கோல் வாங்கி நிரப்பினான். அடுத்தவன் 1,000 மணலை வாங்கி கொட்டினான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நிரப்புவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் இளைய மகனோ குறைந்த விலையில் ஒரு மெழுகுவர்த்தியையும் தீக்குச்சியையும் வைத்து அந்த அறையை வெளிச்சத்தினால் நிரப்பினான். அவனே விசேஷித்தவன். அவனுக்கு வயல் கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் விளங்கும்படி உங்களை கிறிஸ்துவின் சுபாவங்களால் நிரப்புவீர்களாக, ஆவியின் வரங்களால் நிரப்புவீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிறைவாக பயன்படுத்தி மகிழுவார். மற்றவர்களுக்கும் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்களுடைய நினைவுக்கு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் ஜோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆதியாகமம் 49:26 இவ்வாறு காணலாம். வார்த்தையை கேட்டீங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவே நமது வழியாயும் சத்தியமாயும் ஜீவனுமாயும் இருக்கிறார். ஆமேன்.

0: நாம் எவைகளை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஊழியர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் மூன்று.
1: ஒரு பேட்ரியார்க் ஒரு கோத்திருப்பதாவை பார்த்தோம், ஒரு அரசன் ஒரு பிரின்ஸை பார்த்தோம், இப்பொழுது ஒரு தீர்க்கனை பார்ப்போம். அவன் புதிய ஏற்பாட்டிலே அவன் பெயர் வந்தாலும் அவன் பழைய ஏற்பாட்டிலே தொடர்ச்சியான ஒரு தீர்க்கன். அவன் பெயர் யோவான் திருமுழுக்கினன். மத்தேயு 3:16 அவன் சொல்கிறான், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் யாரையும் தண்ணியில் முக்கி எடுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய திறமை வேண்டியதில்லை, என்ன முக்கிற ஆளை விட்டுறக்கூடாது, எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். அவன் பாவம் தத்தி தலை ஏற்கனவே நான் பாவத்தில் வந்து வெளியே வந்திருக்கிறேன், இந்த அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் திறமை, போட்டு எடுத்துடணும். அதான் நான் சொல்கிறான் யோவான், நானே தண்ணியில் முக்கி எடுக்கிறேன், அது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை அதில். ஆனால் ஆவியினாலும் பரிசுத்தாவினாலும் பரிசுத்தாக்கினாலும் அவர் ஞான சாதனம், அது யாரும் மனுஷனால் செய்ய முடியாது, அது ஒன்லி தி காட் கேன் டூ இட் பிகாஸ் இட்ஸ் எ டிவைன் திங். அதான் அந்த பாயிண்ட் அதில் அவர் கொண்டு வர்றாரு. இது ரொம்ப சாதாரணம், பட் அவர் அதை செய்கிறார். அப்படிப்பட்டவர் ஒருவர் வருகிறார். அது மட்டுமல்ல, நீர் யாரு? நான் மணவாளனும் இல்லை, மணவாட்டியும் இல்லை, மணவாளனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். மணவாளனுடைய ஃப்ரெண்டு இங்கிலீஷ் சொல்லணும்னா பெஸ்ட் மேன், தோழன், மாப்பிள்ள தோழமும் இல்லை, மாப்பிள்ள தோழன். எங்கே போயிட்டா மணவாட்டினா சொல்லியிருக்கலாம், இப்போ எத்தனை பேர் மணவாட்டின்னு தம்பட்டு அடிக்கிறாங்க, அது கூட இல்லை, நான் மணவாளனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவரை பார்த்துதான் சொன்னார், பெண்களிடத்திலே பிறந்தவர்களிடத்திலே யோவானை காட்டிலும் பெரிய தீர்க்க தரிசி ஒருவனும் இல்லை. நான் சொல்றான், யோவான் மண்ணில் இருந்து உண்டானவன் பூமி கடத்தவைகளை பேசுகிறான், விண்ணகத்திலிருந்து வந்தவரோ பரத்துக்குரிய காரியங்களை அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் சிறுகணம், அவர் பெருகணம், நான் சிறுகணம், அவர் பெருகணம். அவனை குறித்து தான் இயேசு சொன்னார், அவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தருமே கிடையாதுப்பா, ஒருத்தரும் கிடையாதுப்பா. சே, இதை விட ஒரு பெரிய சாட்சி நமக்கு அதுதான் நமக்கு வேணும். அவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் பிரகாசிக்கிற வெளிச்சம் அல்ல, பிரகாசிக்கிற ஒளி அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற ஒளி. நம்ம வந்து எரியாமல் பிரகாசிக்க விரும்புகிறோம், அதான் பிரச்சனை. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எரிந்து பிரகாசிக்கிறோம். அப்போ எரியும் பொழுது கரையும், அந்த கரைஞ்சாதான் அந்த பிரகாசம், இதுதான் முக்கியமான சத்தியம். தன்னை அவன் கரைக்கிறான், சிறுகணும் சொல்றோம், அதுக்கு என்னெல்லாமோ எஃபர்ட் எடுத்திருப்போம், கொஞ்சம் கூட நம்ம அவர் முன்னால் அப்படி உயர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் எடுத்தான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார். தனது பார்வையில் சிறியவனாய் தெரிந்ததே திருமுழுக்கினன் யோவானின் பெருமை. The greatness of John the Baptist was that he appeared small in his own sight. I like it. I like that statement. ஒரு பேட்ரியார் கோத்திரப்பிதாவை நிறுத்தினேன், ஒரு பிரின்ஸை நிறுத்தினேன், ஒரு அரசனை நிறுத்தினேன், ஒரு ப்ராஃபட்டை நிறுத்தினேன், இப்பொழுது ஒரு சாமிஸ்டை நிறுத்துகிறேன், ஒரு சங்கீதக்காரனை நிறுத்துகிறேன், அவன் பெயர் தாவீது. அவன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல. புழுனா என்ன? புழுனா அதுக்கு வந்து எலும்பு கிடையாது, அது எதையுமே ரெசிஸ்ட் பண்ணாது, நசுக்குனா அப்படி நசுங்கி வரும். மனுஷன் கூட இல்லைப்பா, நான் ஒரு புழுப்பா. அதை சொல்லிவிட்டு ஏசாயா 55:3 நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைத்தது பாருங்கள். ஏசாயா 55:3 வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளினாய் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவேன். எங்க போறா பாருங்க, ஏசாயா எங்க போறாரு, தாவீதுக்கு போறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், ஏன்னா அவர் தன்னை வந்து ஒரு மனுஷன் கூட இல்லை, அவர் புழுங்குற அளவுக்கு அவர் தாழ்த்தினாரு. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள அவர் வந்து சேரியட்ல போய் அப்படியே நின்றுகிட்டு கமான் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, ஹி என்டர்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் ஹி சாட் பிஃபோர் ஹிம் இருக்கு. தரையில் உட்கார்ந்தாரு ராஜா, தரையில் உட்கார மாட்டான், சாட் பிஃபோர். அப்படி உட்கார்ந்துட்டு தான் சொல்றாரு, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துருக்கணும், என்ன என்ன என்ன என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீ கண்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு தான் ஆண்டவர் நித்திய கிருபைகளை அருளினார். அதே வார்த்தையை அப்போஸ்தலர் 13 நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியமாக இருந்தா, பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரும் ஒரு லூக்காவை எழுத, புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை எழுதுறாரு. அப்போஸ்தலர் 13:34 பாருங்க, அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டிடுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய கிருபையை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய காரணத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தாவீது தேவனுக்கு முன்பாக இருந்து அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கிற்று. Your gentleness has made me great, O God. That was his testimony towards the end of his life. நல்ல வெளிப்பாடு. தாழ்மை உள்ளவர்களுக்கே ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், உண்மைதான். ஆனால் நமக்கு கிருபை மட்டும் இருந்தால் போதாது, அதிக கிருபை வேணும். நான் விட்டாதான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு கிருபையெல்லாம் ரட்சித்துட்டு, அது ஒரு ஜென்ரல், எனக்கு கொஞ்சம் அதிக கிருபை வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, வாருங்கள் யாக்கோபு 4:6, யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதிகமான அடிக்கோடிடுங்களும், கிருபையை மட்டும் இல்லை அதிகமான கிருபையை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஊழியத்தில் நமக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க கிடைக்க, நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் ஆக ஆக, அநேக காரியங்களிலே நாம் மேலே ஏணிப்படியில் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே ஒரு மேட்டிமை சிந்தை வேண்டாம், எனக்கு எட்டாத காரியங்களிலே நான் தலையிட வேண்டாம், பால் மறந்த சிறுபிள்ளையைப் போல நான் என் ஆத்மாவை அவரப்பண்ணுகிறேன் ஆண்டவரே என்கிற மனப்பான்மை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சாதாரண கிருபை அல்ல, அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவை அது ஒன்றுதானே, அதிகமான கிருபை தானே இன்று நம்முடைய தேவை. அதற்குரிய சாவி உங்கள் கையில் தான் இருக்கிறது. தாழ்த்துங்கள், இதற்கு மேல் தாழ்த்த முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களை தாழ்த்துங்கள். ஒரு ஊழிக்காரன் எனக்கு சொன்னார், ரொம்ப படிக்காத ஊழிக்காரர், நான் வாலிபனாக இருக்கும்போது சொன்னார், நான் மறந்துடுறதே இல்லை. அவர் நினைச்சனா தெரியுமா, தம்பி கட்டில் படுத்தா கீழே விழலாம், பாயில் படுத்தா கீழே விழ முடியாது. ஐ கால் திஸ் கிறிஸ்டலைஸ்டு விஸ்டம், இதான் என் ஞானம். எப்பொழுதும் பிரியமானவர்களே பாயிலேயே படுங்க, அது பேக் பெயினுக்கும் முதுகுவலிக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களுக்கு புகழ் பாடுவார்கள். நீங்கள் ஒருவேளை உங்களை உயர்த்தாமல் இருக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்கு கை தட்டுவார்கள், கை குலுக்குவார்கள், உங்களை குறித்து பெருமிதமான வார்த்தைகளை அடுக்குவார்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, எல்லாத்தையும் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை போல ஆண்டவர் பக்கமாக அவையெல்லாம் திருப்பி விடுங்க. அவர் தான் அதற்கு பாத்திரம். அவர் பக்கமாக எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி விடுங்க. ஒரு அரசன் இருந்தான், அவன் பெயர் ஏரோது. அவன் யெகோவா தேவனை வணங்குகிறவன் அல்ல, அவன் ஒரு புறவினத்தான், யூதர் அல்லாதவன். ஒரு நாளிலே ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றுகிறான், நல்ல சொற்பொழிவு. He was a good orator and that was a good oration. எல்லாரும் சொன்னாங்க, பா இப்படி ஒரு ஸ்பீச்சா, இப்படி ஒரு ஆரேஷனா, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்றார். மக்கள் சொன்னதில் தப்பு இல்லை, என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த மகிமையை தேவன் பக்கமாக திருப்பாததால் ஆண்டவர் அவனை புழு புழுத்து சாகும்படி அடித்தார். சும்மா சாகலாம போதுமே, புழுத்து புழு புழுத்து. நாலு நாளைக்கு பிறகு தான் புழுத்து வரும், பட் இவர் சாகும் போதே புழு புழுத்து தான் செத்தேன். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் அல்லாத, யெகோவா தேவனை அறியாத ஒரு அரசனிடத்திலேயே ஆண்டவர் அவ்வளவு கண்டிப்பாக இந்த மகிமையை தொடுகிற காரியத்திலே இருந்திருப்பார். ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எவ்வளவு கண்டிப்பா இருப்பார், ஒருபோதும் நாம் அதை மறந்து விடக்கூடாது. பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவுக்கு போகிறார்கள், அங்கே சப்பானியா இருந்தவனை தூக்கி எழுப்புகிறார்கள். அவன் உடனே குதித்து ஓடுகிறான். உடனே மக்கள் மாலைகளை கொண்டு வந்தார்கள், எருதுகளை கொண்டு வந்து பலியிட ஆயத்தமானார்கள். பவுலும் பர்னபாவும் என்ன செய்தார்கள், கூட்டத்தை விட்டு ஓடி சத்தமாக தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, ஏன் இப்படிப்பட்ட வீணான காரியங்களை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களிலே தேர் இஸ் ஈவன் ஆர்கனைஸ்டு கார்லண்டிங், ஆர்கனைஸ்டு கார்லண்டிங். எத்தனை பேர் மாலை போடணும், எந்தெந்த மாலை வரணும், என்னென்ன பூ கொண்டு வரணும், எப்படி எல்லாம் ஆர்கனைஸ்டு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. எங்கே இருக்கிறோம் நம்ம, எங்கே இருக்கிறோம் நம்ம? ஓடினாங்களே, கிழிச்சிட்டு ஓடினாங்களே. ஆண்டவரே, அந்த பவுலையும் பர்னபாவினர் அன்றைக்கு அவ்வளவாக பயன்படுத்துறதுக்கு காரணம், இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அன்றைக்கி நேற்று வேண்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், அங்கிள் ஒரு சின்ன கேள்வி, எங்கள் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நிறைய புக்கு படிச்சிருக்கேன் பட் அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்ல, தம்பி கேளுங்க தம்பி அப்படின்னு. ஏன் அங்கிள் இந்த ரொம்ப ஸ்பெக்டாகுலர் மிரக்கிள்ஸ் இல்லை, கண் கவரும் பெரிய அற்புதங்கள், முடவன் அப்படி நடந்து ஓடினது, குஷ்ரோகி சோகமானது, இப்படிலாம் நானும் பார்க்கல, பார்த்தவங்களையும் நான் பார்க்கல, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்ல கேள்வி. அப்போ பல காரணங்கள் உண்டு, அதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய மகிமையை கையாள நாம் இன்னும் பக்குவப்படவில்லை, நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். இன்னும் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரல. ஒரு க்ளோரி ஆஃப் ஒரு ஒரு காரியம் நடக்குமானா அந்த க்ளோரி எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலை. நம்ம அதை ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக வச்சுக்குவோம், நம்ம ஊழிய முன்னேற்றத்திற்கு ஒரு ஏதுவான கருவியாக அந்த அற்புதத்தை நாம் பயன்படுத்துவோம். அது ஆண்டு தெரியும். உன்னுடைய பிஸ்னஸுக்கு அவர் என்ன சப்ளை பண்ணுவாரா இதெல்லாம் மிரக்கிள்? ஆனால் அது மாதிரி ரொம்ப நடக்காது. நமக்கு அந்த பக்குவம்லாம் இன்னும் வரணும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு, ஏன் அவ்வளோ பெரிய கண்கவரம் அற்புதங்கள் இன்னும் நமக்கு நடக்கலைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதான் இது ஒரு காரணம். உங்களையே முன்னிறுத்தாதீர்கள். இதில் ஒரு மூன்று முக்கியமான பாடங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஒன்று, கட்சி மனப்பான்மை உருவாகுமானால் மக்களது கவனத்தை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவது தலைவர்களுடைய கடமை. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்சியாக அவர்கள் பிரிந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் கேட்கிறார், நீங்கள் யாருடைய பெயரால் திருமணத்துக்கு பெற்றீர்கள், உங்களுக்காக மரித்தது யார் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை கொண்டு நிறுத்தி அந்த சர்ச்சையை அப்படியே தீர்த்து வைத்தார். அவர் சொல்றாரு, நான் நிறைய பேருக்கு ஞானஸ்நானங்களில் கொஞ்சம் பேர் தான் கொடுத்தேன், அந்த கொஞ்சம் பேர் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் ஞாபகம் இருக்குது, ஏன்னா நான் அப்போல்லாம் ரெஜிஸ்டர் வச்சு எழுதுறது கிடையாது, இன்னும் யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு கேள்வி, அவர் ஏன் ரொம்ப பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல தெரியல தெரியுமா? அதில் பிரச்சனை வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் பவுல் ஞானஸ்நானம் சும்மாவா? அது ஒரு வந்திருக்கும்.
2: சும்மா தெரிஞ்சு ஞானி தான், சும்மா ஒன்று ரெண்டு பேருக்கு அங்கே எங்கே ஒரு அவசரத்தை கொடுத்தாரு, அவ்வளோ நிறைய பேர் கொடுக்கல. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தருக்கும் ஞானசம் கொடுக்கல தெரியுமா, சீஷைகளை கொடுக்க வச்சுட்டாரு, அவர் கொடுக்கல. ஏன்னா அவன் அவன் தம்பட்டம் அடிச்சிருப்பான், என்ன தான் சொல்லுடா இது ஏசுநாதர்கிட்ட வாங்கின ஞானசனா, பண்ணவே இல்லையே. உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பிரதர் ஸ்டான்லி இதில் தான் தவறிட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க தஞ்சாவூரில் இந்த பிளஸ்ஸோ ரிவைவோன்னு சொல்லி நடக்கும், ஆசீர்வாத முகாம், உயிர்மீட்சி முகாம், ஆசீர்வாத முகாம் ஆண்களுக்கு, உயிர்மீட்சி முகாம் பெண்களுக்கு. மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க அங்கே எங்களுக்கு யார் தான் கொடுக்க போவாங்க, 300 பேர் தொட்டிக்குள்ள வருவாங்க. எத்தனை ஊழியக்காரங்க இருந்தாங்க அவங்கள பார்த்து, ஆளுக்கு 10 பேர் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிற அறிவு எனக்கு எனக்கு இல்லையே, நான் தானே கொடுத்தேன் 300 பேருக்கும். நெக்கு கிட்டத்தில் நான் சொல்லலாம் ஒரு 10,000 20,000 பேருக்கு நான் ஞானசனம் கொடுத்துருப்பேன், அது ஒரு பக்கம். பட் என்னை உடல் ஊழியக்காரர் சுற்றி நின்னாங்களே அவங்கள பாட்டு பாட விட்டுட்டு நான் தான் ஞானசனம் கொடுத்தேன். என்ன எல்லாரும் சொன்னாங்க பிரதர் என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, பட் அதுக்கு நான் பலியாயிட்டேங்களே, நான் செய்ய தவறு. இந்த சத்தியம் எனக்கு அன்னைக்கு புரியலை. ஜனங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் பேசி உடம்பு வலிக்கும் முதுகு வலிக்கும், பீப்புள் ஒருத்தருக்காக ஞானசனம் கொடுக்கணும், அது சாதா வயிற்றுனா பரவாயில்ல, சிலதெல்லாம் தாங்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கல. என்ன சொல்றேன்னா தப்புங்கிறேன்னா அப்படி செய்திருக்கூடாது. ஏன்னா நிறைய மிஷினரிகள் இருந்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு 20 பேரை நீங்க கொடுங்க, நான் ஏன் சொல்லலைன்னு நான் இன்னும் யோசிக்கிறேன். நான் ஊழியத்தில் நான் செய்த தவறுகள்ல அது ஒரு பெரிய தவறு. இரண்டாவதாக, மற்றவர்களை வசப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த நாம் நினைக்கக்கூடாது. We should not become authority over other people. We should become only helpers. வசனம் குறிச்சுங்க 2 கொரிந்தியர் 1:24. We are ambassadors. நாம் ஸ்தானாதிபதிகள் தான், ஆனாலும் அதிகார தோரணையில் அல்ல. 2 கொரிந்தியர் 5:20 வாங்க, அழகாக இருக்க பாருங்க. 2 கொரிந்தியர் 5:20 என்ன அருமையாக இருக்க பாருங்க, நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனாலும் கூட நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த டேம் பார்த்தீங்களா, ஸ்தானாதிபதினா என்ன தெரியுமா, அம்பாசடர். அமெரிக்கன் அம்பாசடர்கிட்ட சீக்கிரம் நீங்கள் வச்சுமா, ஹலோ பிரதர் ஹவ் ஆர் யூ, போக முடியுமா, முடியாது. அம்பாசடர்னா இட்ஸ் எ பிக் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ். So we are ambassadors for Christ. Just because we are ambassadors, we are not speaking to you with authority. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம, we beseech you, we want to help you. அந்த attitude பாருங்க, அந்த spirit பாருங்க. ஊழியக்காரர்களே, விசுவாசிகள் இடத்திலே இவ்வித மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் உங்கள் விசுவாசிகளை பயமுறுத்தாதீர்கள். ஊழியக்காரரே, சபை மேய்ப்பர்களே, ஆயர்களே, ஒரு நாளும் உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது, உரிமையே கிடையாது. நோ பாஸ்டர் ஹஸ் எனி அத்தாரிட்டி டு த்ரெட்டன் எனி மெம்பர் ஆஃப் த காங்கிரிகேஷன். ஒரு நாளும் பயமுறுத்தக்கூடாது. நோ, புத்தி சொல்லலாம், வேண்டிக் கொள்ளலாம், ஆலோசனை கூடலாம். இன்றைக்கு நம்ம அநேகர் நம் பல திருத்தங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 3வதாக, நாம் வந்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப், ஒரு பணியாளன் என்கிற தத்துவத்திலே நாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நான் இந்த 2 கொரிந்தியர் 4:10 வாசித்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஊழியக்காரர் என்பதை விட வேலைக்காரர் என்பது நல்ல வார்த்தை என்று சொன்னேன். நம்ம இந்த சர்வன்ட்டுங்கிறதுக்கு வந்து இந்த ஊழியக்காரர் நம்ம மொழிபெயர்த்துட்டோம், ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா சர்வன்ட்னா வேலைக்காரர்னு அர்த்தம். அந்த மினிஸ்டர்னு சொல்றோம் பாருங்க ஆங்கிலத்தில், அந்த மினிஸ்டருங்கிற வேர்டு கூட அது வந்து லாட்டின்ல இருந்து வந்த வேர்டு. அந்த லாட்டின்ல இருந்த அந்த மினிஸ்டருங்கிற வேர்டில் தான் என்ன இருக்கு தெரியுமா, மைனஸ்ங்கிற வேர்டு வந்துச்சு. அப்ப ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அந்த மினிஸ்டர்னாலே கீழே இறங்கி போய் உதவி செய்யறவர் தான் அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா மினிஸ்டர்னா அதை நினைக்கிறோம், அல்ல, ஊழியக்காரர்னா தலையில கழிக்கிறவன் ஊழியக்காரன் இல்ல, காலை பிடிச்சு கழுவுறதான் ஊழியக்காரன், அதான் ஊழியம். விசுவாசிகளுடைய கால்களை கழுவி விடுவதுதான் ஊழியக்காரனுடைய ஊழியம். ஆண்டவரே, என்றைக்கு இவ்விதமான சீர்திருத்தம் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே நுழையும், இவ்வித சீர்திருத்தங்களை கொண்டு வர இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எங்கள் நடுவிலிருந்து எழுப்ப மாட்டீரா என்று கதறுவோம். திருச்சபை சீர்திருத்தம், சர்ச் ரிஃபர்மேஷன். அன்றைக்கு புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் என்று சொன்னார்கள், இன்றைக்கு நமக்கு தேவையானது பெண்டிகாஸ்டல் ரிஃபர்மேஷன். திருப்பங்கள் எல்லாரும் ஒன்று கொரிந்தியர் 3 அத்தியாயத்திற்கு ஒரு முக்கியமான திருத்தத்தை நான் உங்களுக்கு அதில் சொல்ல விரும்புகிறேன். உங்களில் சிலருக்கு அது சற்று வியப்பாக இருக்கலாம். 21 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, ஒருவனும் மனிதரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையவை. நீங்கள் தேவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ து தேவனுக்கு சொந்தம். மறுபடியும் சொல்ல அல்ல, கவனிங்க, ஊழியர் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம், ஊழியர் தேவனுக்கு சொந்தம்ங்கிறோம். அது தப்பு, ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் கரெக்ஷன் இது. விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம் அல்ல, ஊழியர் தான் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம்னு சொல்றோம், ஊழியர் கிறிஸ்துக்கு சொந்தம்னு சொல்றோம், கிறிஸ்து தேவன் சொந்தம். அதை கொஞ்சம் அப்படி மாத்திட்டோம். அதில் தான் வந்து நான் அந்த சுழியில தான் எல்லாமே மாறி போச்சு. ஊழியக்காரரே, கொஞ்சம் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருங்க. உங்களுடைய பிற்கால ஊழியம் கனி நிறைந்ததாய் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும். விசுவாசிகளை ஊழியர் சேவிக்கின்றனர், கிறிஸ்துவை விசுவாசிகள் சேவிக்கின்றனர், தேவனை கிறிஸ்து சேவிக்கிறார். எனவேதான் கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொன்னார், இதோ என் தாசன், பிஹோல்ட் மை சர்வன்ட். சபை என்பது சங்கிலியாகி விடக்கூடாது. சர்ச் ஷுட் நாட் பிகம் அ கிளட்ச். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுறீங்க பிரதர்னு சொன்னாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங் அவ்வளோதான், சரியான டோஸ் வரல, கொஞ்சம் ஸ்ட்ராங். தலைமத்துவத்தில் பிரியம் கொள்ளாதிருப்பதே தலைமத்துவத்திற்கு முதல் தகுதி. I'll say that again. Disinterestedness in leadership is the first qualification for leadership. எப்போ வாப்பான் அவனை வந்து ஒரு முக்கியமான ஊழியத்து, ஐயோ வேண்டாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அப்படியே வாயெல்லாம் குளறும், எனக்கு ஒன்றும் சரியாக வராது. வாயை உண்டாக்குனது யார்? வா, நான் அவனை அனுப்புறேன். உன்னை நான் நாடுகளுக்கு தீர்க்கனாக மாற்றப்போ, ஐயோ நான் சிறு பிள்ள, எனக்கு பேசக்கூட தெரியாது, நீ வா. தேவனால் பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்ட தலைவர்கள் திருச்சபை சரித்திரத்தில் என்றாலும் சரி, வேதாகம சரித்திரத்தில் என்றாலும் சரி, இதற்கு நான் தகுதி என்று சொல்லி மார்தட்டி கொண்டு முன் வந்தவர்கள் அல்ல, நான் தகுதியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக புலமையினவர்கள் தான். இந்த சத்தியம் திருச்சபையால் கிறிஸ்தவத்தால் மறக்கப்பட்டதால் தான் நம்முடைய திருச்சபைகளிலே எத்தனை சண்டைகள், வழக்குகள், வழக்குமன்ற வழக்குகள், சர்ச் எலெக்ஷன்ஸ், ஷேம். இது ஒரு பெரிய வெட்கக்கேடு நமக்கு. ஆண்டவரே, இவ்விதமான நிந்தைகளை எங்கள் திருச்சபை வளாகங்களிலிருந்தும் வட்டாரங்களிலிருந்தும் அகற்றிவிடும் ஆண்டவரே என்பது நமது ஜபமாயிருக்கட்டும். சமுதாயத்தை மாற்றுவதற்கு முன்பதாக திருச்சபை மாற வேண்டும். சபை போக்குற போகிலேயே சமுதாயம் போகும். As the church goes, so goes the world.
1: இந்த ரெண்டு குருந்தியர் நான்காம் அத்தியாயத்திலே நாம் கற்க வேண்டிய நான்காவது பாடம், முழுக்க முழுக்க தேவ பலத்தையே சார்ந்திருங்கள். முழுக்க முழுக்க தேவ பலத்தையே சார்ந்திருங்கள். Depend totally on God's power.
2: ஏழாம் வசனத்தில் என்ன அழகா சொல்றார் பாருங்க,
1: இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று தெரியும்படி விளங்கும்படி
2: இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எங்க மேல நாங்க சாரதுக்கு உண்மையில மண் பாண்டம், நம்ம எல்லாம் பொன்பானை அல்ல மண்பானை. நம்ம அறியாம சில நேரம் நம்ம பொன்பானைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல நம்ம எல்லாம் மண்பானை. உள்ள இருக்கிறதுலதான் விஷயமே இருக்கு, அதுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்கு. மண்பானைன்னு என்ன அர்த்தம், ஈஸியா உடைஞ்சிரும். அதைத்தான் அவர் அஞ்சாம் அத்தியாயம் ஒன்னாம் வசனத்தில் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாரு. நம்ம எல்லாம் ஒரு கூடாரம் தான், நம்ம எல்லாம் கோபுரம் இல்லை. We are only tent, we are not a tower. எல்லாம் நல்ல அந்த ஒப்புமையான வார்த்தைகளை கொடுத்து ஒரு சத்தியத்தை என்ன அழகாக அவங்க வந்து நம்முடைய இருதயங்களுக்குள்ள கடத்தி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. ரெண்டு சித்திரங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்ததால் அந்த வசனங்களை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொப்பனம் ஒழுகிறது, அந்த சொப்பனத்தில் ஒரு சப்பாத்தி உருண்டு வந்து ஒரு சேரையே காலி பண்ணிச்சு. அது விட்டாங்க, இது வந்து கண்டிப்பாக கிதியோனுடைய இதாக தான் இருக்கும், அவன் மீதியாக நேரம் ஒரு வழியாக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்தாங்க. சப்பாத்தி ஓடி வந்து ஒரு பெரிய சேனையை காலி பண்ணு.
1: எ பிரெட் டெஸ்ட்ராய்டு எ பெட்ராலியன்.
2: அதான் ஆண்டவருடைய வழிகள். இந்த கிதிகவன் என்ன சொன்னான் தெரியுமா, எப்பா நீ வா நான் உன்னை வச்சு கொஞ்சம் காரியங்கள். ஐயோ என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், அதுலேயும் நான் ரொம்ப சிறியவன், நான் போய் என்ன செய்ய போகிறேன், சும்மா வா நான் தான் உன்னை அனுப்புகிறேன். அதில் போ பாருங்க, எல்லா இடங்கள்லையும் அந்த ட்ரூத் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. யூ கேன் ட்ரேஸ் த ட்ரூத் எவ்ரிவேர் இன் ஆல் த கேரக்டர்ஸ் ஆஃப் த பைபிள் ஹூம் காட் மைட்டிலி யூஸ்ட். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலும் நெடுகவே இந்த பாணி தொடர்வதை நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். ஏசாயா 41:14-15 நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே நீ பயப்படாது, நான் உன்னை கூர்மையான இயந்திரமாக்குவேன். எ வார்ம் பிகம்ஸ் எ வெப்பன், எ வார்ம் which can offer no resistance because it is a boneless creature is becoming a powerful weapon of sharp teeth. Enna comparison idu, edhayum edhayum compare pandrathu idu. Anala than tamil la oru nalla palaimoli undu, vallavanukku naan poduva solluven, எப்படி பிரதர் இவ்வளோ படிக்கிறீங்க, எப்படி பிரதர் இப்படி எழுதுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு புல்லுங்க, அது யார் கையில் இருக்குதுங்கிறது தான் விஷயம். வல்லவனுக்கு, நம்மெல்லாம் யார் புல்லு, வல்லவனுக்கு புல்லை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது தெரியுமா, யோசிச்சிருக்கீங்களா, புல்லை வச்சு எதாவது செய்ய முடியுமா, ஒன்றுமே செய்ய முடியாது. காலையில் வரும் சாயங்காலம் காஞ்சி போகும், அதை ஒரு ஆயுதமாக மாத்துறார் யார் தெரியுமா, அந்த வல்லவர். ஹாலேலூயா. நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டோம்னா, நம்ம எல்லாம் ஸ்பைடர் மேன் நினச்சிக்கிட்றோம், பட் உண்மை என்னென்னா நம்ம வெறும் களிமண். நம்ம இருதயத்தை துளைக்கிற ஒரு கேள்வி யோபுல இருக்கு, கொஞ்சம் பார்த்துருவோம் அதை. யோபு 4:18-19 என்ன கேள்வி இது, கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் தம்முடைய ஊழியக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதர் மேலும் அவர் புத்தியினத்தை சுமத்துகிறார், புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கையை வைப்பது எப்படி? நம்மளாம் தானே, நம்ம வீடை என்னது பண்ணோம், புழுதியில் அஸ்திவாரம் போட்டோம், எர்த் ஒர்க் பண்ணோம், எஸ்கவேட் பண்ணோம், மண் இல்லை மணலும் அதையும் வச்சு நம்ம வீடு கட்டணும். செத்த உடனே சீக்கிரம் தூக்கலன்னு சொன்னால் பொட்டு பூச்சி அரிச்சிடணும். அதானே மூணையும் வரிசையை சொல்கிறாரு, அஸ்திவாரம் அதான் வீடு, அங்கே தான் இருப்போம், பொட்டு பூச்சி அடிச்சுட்டு போயிடும். இந்த மனுஷனை ஆண்டவர் எப்படியாவது நம்புவார், அவள் நம்பிக்கை எப்படி வைப்பார்? தூதர்கள் மேலேயே அவர் குற்றம் சுமத்துறாரு. Oh God, give me this kind of an attitude. எனவே தான் அந்த தேவ மனிதன் அவ்வளவு அழகாக அந்த பாடலை ஏற்றினார்.

பாடலை, இந்த கவியை எவ்வளவு அதிகமாக எத்தனை முறை நாம் பாட முடியுமோ அதை தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் நின்று நாம் பாடுவது பயன் தரும். எனவேதான் பவுல் குறைந்து சபையை பார்த்து பலவீனமானவைகளை வெட்கப்படுத்தும் போது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும் போது பலவீனமானவைகளையும், இழிவானவைகளையும், ஒன்றுமில்லாதவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லிவிட்டு குருந்தியரை பார்த்து ஒரு சவால் விடுகிறார். சகோதரரே, உங்கள் அழைப்பை பாருங்கள். உங்களிலே ஞானிகள் அநேகர் இல்லை, உங்களிலே பலவான்கள் அநேகர் இல்லை, உங்களிலே செல்வந்தர் அநேகர் இல்லை. ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டம் பிடிக்க அவர் இப்படி செய்தார். ஆண்டவர் மிகவும் கண்டிப்பானவர். மாம்ச பலத்திலே நாம் சார்ந்து விடலாம் என்பதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். கிதியோன் 32,000 சேனை வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்க முற்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இது ரொம்ப டூ மச், இவ்வித மாம்ச பலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 100 குறைக்கிறான். அதையும் விட குறைக்கிறான். 32,000 என்றால் அது 100 விட சற்று கூடுதல். ஆனால் அவர் 100-300 பேரை தான் அவர் அங்கே எடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்க கூடாது. யுத்தம் கர்த்தருடையது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, தேவனாலேன்னு சொல்லலை. இறங்கு. நம்ம இறக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்ப்பா. சகோதரனே சகோதரியே, நம்ம இறக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். நான் நியாயத்துக்காக முடித்தல கேட்கலான்றவரே, எனக்கு இறக்கம் தாங்க ஆண்டவர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனானே. அடுத்தவனை விட உன்னை விசேஷத்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? நீ பெற்றுக்கொண்டவைகளிலே அல்லது உனக்கு இருக்கிறவைகளிலே நீ பெற்றுக்கொள்ளாதது எது? எல்லாமே நீ பெற்றுக்கொண்டவையானால் நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று சவால் வருகிறது நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து. உங்களுக்கு அழகு இருக்கிறதா? அழகான தோற்றம் இருக்கிறதா? ஞாபக சக்தி இருக்கிறதா? பேச்சு புலமை இருக்கிறதா? எழுத்து திறன் இருக்கிறதா? வரங்கள் இருக்கிறதா? எல்லாம் பெற்றுக்கொண்டது தானே. ஒரிஜினல் இல்லையே, இன்ஹெரிட்டட் இல்லையே? இன்ஹெரிட்டட் தானே எல்லாம். ஓன்ட்டையே இருந்தது இல்லையே? எல்லாமே நீ பெற்றுதானே கொண்ட. அப்ப நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் நீ ஏன் மெய்மை பாராட்டுக்கிற? நம்ம ஃபேமிலி, நம்ம இது என்ன, நம்ம படிப்பு என்ன? ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாய். அவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இருக்கிறதும் தேவ கிருபை, இயங்குவதும் தேவ கிருபை என்று சொல்கிறார். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் ஐ டூ வாட் ஐ டூ பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. மற்ற அப்போஸ்தலரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அது உண்மைதான். ஓடினது நிறைய பண்ணேன், அது சொல்ல இல்லைன்னு சொல்ல பிரயாசப்பட்டேன். ஆனாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபையே அப்படிச்சேன். பா, எங்க படிச்சார் இதெல்லாம்? எங்க படிச்சார்? 3 வனாந்தரத்தில் போய் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அவர் தோலை உரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உரிச்சாரு. யூதா ஆடையை கலட்டினாரு, கமாலியல்கிட்ட படித்த பெரிய டிகிரியை கலட்டினாரு, எல்லாம் ஸ்ட்ரிப்பாக பண்ணார். அதுக்கு பிறகுதான் அவர் எப்படி சொல்ல முடியும்? மற்றபடி அவர் வேற மாதிரி இருப்பார். இப்போ 1 வசனம் பாருங்க. இவ்விதமான இரக்கத்தை நாங்கள் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 16 வசனத்தில் பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். திருப்பியே திருப்பியாகத்தான் சொல்கிறார். பிரியமானவர்களே, துன்பத்தை போல் நம்மை பலப்படுத்துவது எதுவும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க. துன்பத்தை போல் நம்மை பலப்படுத்துவது எதுவும் இல்லை. ஏன்னா 16 வசனம் சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? எங்களுடைய வெளி மனுஷன், புறமான மனுஷன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும். அதிலே தான் சொல்றாரு.
Even though our outer man is perishing, our inner man is renewed day by day. அப்ப அவுட்டர் மேன் பெரிஷிங்னா என்ன அர்த்தம்? நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சஃபரிங்ஸ், பர்னிங் நிறைய போகுது, பெரிஷிங். அவுட்டர் மேன்னா பாடி சொல்றாரு, வேற என்ன அர்த்தம்? அவுட்டர் மேன் பாடி, சரீரம். அவ்வளோ பிரச்சனைகள் வந்து எல்லாம் போனா கூட உள்ள வந்து அவன் மனுஷன் அப்படி தெம்பா எழும்பிக்கிட்டே இருக்கிறான். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். பிரச்சனைகள் வழியாகவும், வேதனைகள் வழியாகவும், துன்பங்கள் வழியாகவும், இன்னல்கள் வழியாகவும் செல்லாத ஊழியக்காரன் ஒருவனும் கிடையாது. எனவே ஏதாவது ஒரு ஊழியக்காரன் சொல்லொன்னா துன்பம், சொல்லொன்னா பிரச்சனை, விளங்கிக் கொள்ள முடியாத சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்வார். ஆனால் அது நீங்கள் அவதூறு பேசுவதற்கான செய்தி அல்ல. அவருக்காக அறையை அடைத்துக் கொண்டு புலம்புவதற்கு தேவையான ஜெபக்குறிப்பு. All the servants of God, invariably, without any exception, go through some problem or other. Most of the problem inexplainable or ununderstandable. Don't make it a news for gossip, but weep for them in secret. அதை அவதூறு பண்ணுவதற்கான செய்தியாக எடுக்காமல் அறையில் உங்களை பூட்டிக்கொண்டு அவருக்காக ஓரமிட்டு அழுது புலம்பி எப்படியாவது அந்த தேவனுடைய ஊழியக்காரனை எழுப்பி விடும் ஆண்டவரே, தூக்கி விடும் ஆண்டவரே என்று புலம்புகிறவர்களாக நாம் மாறுவோம். முக்கியமான ஒரு குறிப்பு ஏன் தெரியுமா? இன்றைக்கு அவரை நோக்கி வீசிய புயல், சகோதரனே சகோதரியே நாளைக்கு உங்கள் கதவை தட்டலாம். மறுபடி சொல்றேன், பயங்காட்டல எச்சரிக்கிறேன். இன்றைக்கு எந்த ஊழியக்காரனுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் நகைக்கிறீர்களோ, எவருடைய ஊழியத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வீசிய புயல் உங்களுக்கு ஒரு கேலிச்சரக்காக மாறிவிட்டதோ, கவனம், நாளைக்கு அந்த புயல் உங்கள் கதவையும் தட்டலாம். தட்டாது என்பதற்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம்? இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஐந்தாவது படிப்பினை, 2 கொரிந்தியர் 4:4 நான் படிக்கிற 5வது படிப்பினை, நித்திய நோக்குடனேயே செயல்படுங்கள். நித்திய நோக்குடனேயே செயல்படுங்கள். Work with eternity in view. 18 வசனத்திலே அப்போஸ்தலன் சாட்சியிடுகிறார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். உடனடி விளைவுகளையே உலகம் நோக்குகிறது, இறைப்பணியிலோ நாம் முடிவானதை எதிர்நோக்குகிறது. The world is always looking for the immediate. But in the providence and economy of God, we always look for the ultimate. உலகில் உள்ள யாவும் அசைக்கப்படுகின்றன. All that can be shaken must be shaken so that only that which cannot be shaken may remain. அசைக்கப்படக்கூடியவைகள் அத்தனையும் அசைக்கப்பட்டால்தான் அசைக்கப்பட முடியாதவைகள் நிலைத்து நிற்கும். திருவசன போதனை. அப்படி எல்லாம் அசைக்கப்படுவதால் எபிரேயர் நிருபாக்கியன் சொல்கிறான், ஆகையால் நாம் கிருபையை பற்றிக்கொள்வோம்.

மானவர்களே, முதலாவது தேவனுடைய ஊழியத்தை தேடுங்கள் என்று அல்ல இயேசு போதித்தது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முதலாவது உங்களுடைய ஊழியத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் தேடுங்கள் பைபிள் சொல்லல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அந்த ராஜ்யத்தில் உங்களுடைய ஊழியம் வந்து ஒரு கமாவா இருக்கும், ஒரு புள்ளியா இருக்கும், அல்லது ஒரு அரை புள்ளியா இருக்கும், அல்லது ஒரு கால் புள்ளியா இருக்கும். இட் மே ஐதர் பி எ கமா ஆர் இவன் எ கோலன் அர செமி கோலன். முதலாவது ஊழியத்தை அல்ல, முதலாவது இறையரசை தேடுங்கள். இறையரசை மனதில் கொண்டிருப்பதே நமது தெரிவுகளை பாதிக்கும். கீப்பிங் கிங்டம் கான்சியஸ்னஸ் வில் அஃபெக்ட் அண்ட் இன்ஃப்ளூவன்ஸ் அவர் டிசிஷன் மேக்கிங் அண்ட் சாய்ஸஸ். அங்கே ஒருவன் இருக்கிறான், மோசே. அவன் பார்க்கிறான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவ மக்களுக்காக அவர்களோடு துன்பம் அனுபவிப்பது இந்த எகிப்து ராஜ்யத்திலே ஒரு பெரிய தளபதியாக இருப்பதை விட மேல் என்று சொல்லி தெரிந்து கொண்டு வெளி நடக்கிறான். ஹி சோஸ் என்று இருக்கிறது. தேவனை அனைத்திலும் பிரியப்படுத்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகமும் அதில் உள்ளவைகள் அனைத்தும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் நிலைத்திருப்பான். வயதாக வயதாக இறையரசே நம்முடைய நினைவாக இருக்க வேண்டும். எப்படி நான் சாரதுக்குள்ள இறையரசனுடைய விரிவாக்கத்திற்கு, அதனுடைய மேம்பாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஆத்திரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், திருமறை போதிக்கும் தத்துவங்களையும் திருமறை போதிக்கும் வழிமுறைகளையும் விட்டு விட்டு நாம் பெலிஸ்திய முறைகளுக்கு திரும்பி விடுவோம். தாவீதுக்கு எப்படியாவது தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடியாய் துடித்தார். ஆண்டவருடைய பெட்டியை சாதாரண வண்டி இல்லையா கொண்டு வர்றது, புது வண்டி செய்யுங்கப்பா, நல்ல புது வண்டி செய்யுங்க, நியூ கார்ட். என்ன ஒரு உற்சாகம் வழியிலே. ஆண்டவர் அதை தொட்ட ஊசாவை அவர் தொட்டு அழித்து நொறுக்கினார். இது தாவீதுக்கு மன விசனமாக இருந்தது. நல்லது தானே செய்தேன், பெட்டியை கொண்டு வரதானே முயற்சி செய்தேன், சாதாரண வண்டி போதாது என்று புதிய வண்டியே அல்லவோ நான் செய்தேன். என்ன ஆண்டவரே, நீ என்னுடைய முறைகளை மேம்படுத்த முடியாது. Sir, you cannot improve my methods. You cannot improve my ways. என்னுடைய வழிமுறைகளை நீ மேம்படுத்த முடியாது. வண்டியில் கொண்டு வருவது பெலிஸ்தியனுடைய முறை, என்னுடைய முறை நான்கு வளையங்களுக்குள்ளே இரண்டு கம்புகளை பொருத்தி ஆசாரியர்கள் தோளிலே தூக்கி கொண்டு வர வேண்டும். நம்ம இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம், சயின்டிஃபிக் வேர்ல்டில் இருக்கிறோம், கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதெல்லாம் இருக்கட்டும், பட் காட்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள அந்த பிலிஸ்டைன் மெத்தடெல்லாம் கொண்டுறாதீங்க, பெலிஸ்தீனுடைய முறைகளெல்லாம் அங்கே உள்ளே கொண்டுறாதீங்க. காட்ஸ் ஒர்க் மஸ்ட் பி டன் இன் காட்ஸ் டைம் இன் காட்ஸ் வே, ஒன்லி தென் இட் வில் என்ஜாய் God's support. தேவனுடைய பணி, தேவனுடைய பணியிலே, தேவனுடைய நேரத்திலே, தேவனுடைய மனிதரால் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும். நவீன காரியங்களை தேவனுடைய வழிகளுக்கு மாற்றாக கொண்டு வராதீர்கள், அது தேவனுக்கு முன்பாக அபத்தம். வானத்திலிருந்து அக்னி விழ வேண்டுமே தவிர, பிரசங்க பீடம் பாடுற இடத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு இந்த புகை மூட்டக்கூடாது. எல்லாம் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது, மேலேருந்து அக்னி வர்றதுக்கு பல கீழே இருந்து புகை போகுது. மாற்றுக்கள் ரொம்ப தேவையாது, ரொம்ப தேவையானு கேட்குறேன். சூப்பர் நேச்சுரல் ஃபயருக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் ஸ்மோக்கு, அதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் குதிக்கிறது. கிறிஸ்தவமே நீ எங்கே இருக்கிறாய்,
ஏன் பின்வாங்க

வாங்கினாள், எப்பொழுது பின் வாங்கினாள், எங்கு பின் வாங்கினாள் கேட்கிற என் இதயம் கொதிக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒரு அரசன் தனியாக சொல்லுகிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரர்களும் பாடகர்களும் துதிக்கிறார்கள். அக்கினி விழுகிறது. இவ்வளோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இந்த அடி அடிச்சு ஒன்றும் வரலன்னு உடனே எலக்ட்ரிசிட்டி ஸ்மோக்கு போயிட்டீங்க. அடுத்த முறை எங்கேயாவது இந்த மாதிரி புகை எழுப்புனாங்கன்னா தயவுசெய்து எழும்பி போயிருங்க. அது சரியான இடம் கிடையாது. அது தேவனை அவமதிக்கிற இடம். தோளில் தான் தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் பழகாது இல்லை சார். தாவீது தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் இந்த புது கட்டில் புது காட்டு இதெல்லாம் வராது. தோளில் தூக்கிட்டு வரணும். அதான் என்னுடைய மெத்தட். அது வரலன்னா எனக்கு கோபம் தான் வரும். தேவன் மாறாதவர், ஆமென். அவருடைய வழிகள் மாறாதவை, ஆமென். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பண ஆசையை ஒழித்திருங்கன்னு சொல்லி மறுபடியும் அதை சொல்கிறேன். வயசாக வயசாக பண ஆசை கூட நிறைய வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கையை அதிகம் அதிகமாக மக்கள் மீது நீங்கள் செலவிடுங்கள். பெரிய பெரிய கட்டிடங்களிலே அதிகமாக பணத்தை முதலீடு செய்யாதிருங்கள். நேற்று முந்தானத்தோ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. அது வந்து ஹிந்துஸு கொடுத்துடணும் அந்த அயோத்தியா லேண்டை அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு சில கிறிஸ்தவங்க, ஐயோ இந்துக்களுக்கே கொடுக்குறாங்களாம். இந்துக்கள் கொடுத்தானே முஸ்லீம், உனக்கு என்ன? எனக்கு புரியவே இல்லை. அதை ஏன் அப்படி வாயில கை வச்சுக்கிட்டு ஐயோ கொடுத்துட்டாங்களா? எங்கே கொடுத்தாலும் நம்ம சோம்பேறித்தனம் தொடர்தான் போகுது. பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் நம்ம இப்படி தான் இருப்போம். இயேசு கிறிஸ்து நேற்று மின்றி என்று மாறாதவர், கிறிஸ்தவர்களும் நேற்று மின்றி என்று மாறாதவர். நம்ம அப்படி தான் இருப்போம். ஏதோ காங்கிரஸ் காலத்தில் நம்ம வந்து அப்படி சும்மா வரிஞ்சு கெட்டிக்கிட்டு சும்மா இந்தியாவை அப்படி தூள் பறந்துட்டு மாதிரி, ஐயோ காங்கிரஸ் பேசி பிஜேபி. நீ எப்போ போல தான் இருப்பா. நீ காங்கிரஸ் வந்தானே பிஜேபி, நமக்கு என்ன? ஆனால் ஒரு காரியம் அடிக்கடி நான் அதை எழுதியிருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நீங்கள்லாம் ஊழியக்காரங்க, அதனால நான் சொல்கிறேன். 10,000 பேர் கூடக்கூடிய ஒரு பெரிய அரங்கத்தை கட்டுவதை விட 1,000 பேர் கூடக்கூடிய 10 அரங்கங்களை கட்டுவது மேல். ஏன் தெரியுமா? 10 கட்டிடங்களை இடிப்பது சுவிசேஷத்தின் எதிரிகளுக்கு கடினம். ஒரு கட்டிடத்தை ஈஸியாக இலகுவாக தகர்த்து விடலாம். மட்டுமல்ல, 10,000 பேர் கூடி வரக்கூடிய அரங்கத்தை கட்டினால் அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துவதற்கு ஒரு நட்சத்திர பிரசங்கியார் தேவை. ஆனால் 1,000 பேர் கூடக்கூடிய 10 இடங்கள் இருக்குமானால் 10 புதிய தலைவர்கள் தோன்றுவார்கள். கடைசியாக ஒரு வாக்குத்தத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:10. இதை ஒரு வாக்காக நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லாத்தையுமே நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று சொல்லி பவுல் அதற்கு முந்தின வசனத்திலே ஒரு பிரசங்கியாராக என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக அவர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரசங்கியார் சொல்றார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். அவர் என்னிலே துவங்கின செயல்பாட்டை சதா காலிலும் அவருக்கு மகிமை உண்டாகும்படி அவர் என்னை ரட்சித்து காப்பாற்றுவார்.

இருக்கையிலும் அவனோடிருந்தாரும். ஆமர்மையானவர்களே, தாவீது தேவனை பாடி துதித்தான். அதை தேவனே கேட்டார். தேவன் கேட்டு ஆடு மேய்த்தவனாக இருந்த தாவீதை அரசனாக்கி மகிழ்ந்தார். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அப்பொழுது அவன் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பணக்காரன், நான் ஏழையாக இல்லை, அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான். அந்த ஏழை மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உடை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த இவன், ஆண்டவரே, எனக்கு நல்ல மனநிலை இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று கூறினான். மனநிலை சரியில்லாத மனிதன் நின்ற இடத்தை தாண்டி வேகமாய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதை பார்த்து அவன், கடவுளே, நான் வியாதி உள்ளவனாக இல்லை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்ட மனிதனை ஆஸ்பத்திரியில் தள்ளுவண்டியில் வைத்து உள்ளே எடுத்துச் சென்ற பொழுது ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்து, ஆண்டவரே, நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம் அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இன்று ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்ய நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனால் மட்டும் நன்றி சொல்ல முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது உண்மையானால் கர்த்தரை துதிப்போமா?

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 22 அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனார். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத்தனும் தீக்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்றார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனார். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டார். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டிய தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையிலே நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பெஞ்சமின் புத்திரரே கேளுங்கள், இசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும் போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரனின் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வலிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தார். அவர்கள் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும் படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டியமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியிலே விசாரிக்க தொடங்கினேனா? அது எனக்கு தூரமாயிருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்தது இல்லை என்றார். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றார். பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல
தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவைக்கே நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொண்டு போடு என்றார். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டிய கருக்கினாலே வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தார். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவைக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான்.

ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலை ஆட்சி செய்த அரசன் தாவீது கடைசி காலகட்டங்களிலே தன்னுடைய மகனான சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அப்படி என்ன அவர் அறிவுரை கொடுத்தார்? அது 1 நாளாகமும் புத்தகம் 28 அதிகாரத்தில் இருக்கிறது. பாருங்க, 1 நாளாகமும் 28 அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரையும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனை என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், இந்நாளில் நடக்கிறபடி அவன் என் கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியா இருப்பானால் அவன் ராஜ்யத்தை என்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றான். இது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அடுத்து தாவீது ஒரு ஒரு ஆலோசனையை 2 ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஒன்னு தன்னுடைய குடும்பத்தாருக்கு, இன்னொன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதுல முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, தன்னுடைய குடும்பத்தாரில் சாலமோனுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன, அதுல நாம அந்த சாலமன் தன்னுடைய மகனுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனையை தான் நம்ம முக்கியமா இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆனாலும் அவர் இஸ்ரவேலுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க 8வது வசனம், இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது தாவீது எல்லாரும் பார்த்து சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியன் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான அறிவுரை இதுவாகத்தான் இருக்க முடியும். ஐயா விட்டுறாதீங்க, தேவனை பிடித்து கொள்ளுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். அடுத்து தன்னுடைய குமாரனுக்கு என்ன அவர் சொல்றாருன்னு பாருங்க. அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கு. 9வது வசனம் பாருங்க, என் குமாரனாகிய சாலமோனை என்ன செய்யணும், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. பாத்தீங்களா, தன்னுடைய வாழ்க்கையில எதை கற்றுக்கொண்டாரோ அந்த அனுபவத்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார். முதல்ல நீ என்ன செய்யணும்னா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஏன், இதுதான் தேவனுக்கு பிரியம். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆர்டர் கரெக்டா வருதா? இதுல ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஆர்டர் பாருங்க, நம்பர் 1, யூ ஷுட் நோ காட். உங்கள் தேவன் யார், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், அவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார், எப்பொழுது சிட்சிப்பார், எப்பொழுது என்னை கடிந்து கொள்ளுவார், எப்பொழுது என் மேல் கோபமாய் இருப்பார், எப்பொழுது என் பாவத்தை அவர் மன்னிப்பார், எப்பொழுது அவர் என் மேல் பிரியமாய் இருப்பார். நான் இதெல்லாம் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இதுதான் தேவன். இப்படித்தான் நம்ம தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஏதாவது நீங்க தவறாக தேவனை புரிந்து கொண்டு விட்டால் நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். ஒருவேளை இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்கள் தேவனை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையும் தவறாகத்தான் போகும். ஏன்னா தேவனை நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப ஒட்டுமொத்த வேதாகமும் தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் எப்படி செயல்படுகிறவராய் இருக்கிறார் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல மட்டும்தாங்க அவர் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு, இல்ல பச்சிக்கிற அக்கினிங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவாய் எபிரேயர் புத்தகத்துல இருக்கிறது. ஆகவே நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு எபிரேயர்ல கடைசி இதை சொல்லிதான் முடிக்கிறார். அவன் அவனை பச்சாபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். யார் எழுதுறா? பேதுரு எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவனை நீங்கள் எல்லா அடிப்படையிலும் அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே அப்படி தடவி கொடுக்கிறவர் அல்ல. எப்பொழுது அவர் அதை செய்வார், எப்பொழுது கண்டிப்பார், எப்பொழுது சிட்சிப்பார், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சிட்சை இல்லைன்னா நீங்கள் வேசிப்பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார்.
ஸோ முதல்ல நாம செய்ய வேண்டியது, வி ஷுட் நோ அவர் காட், வி ஷுட் நோ த ஹார்ட் ஆஃப் காட். தேவனுடைய இதயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்பர் டூ, அவரை எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரை எப்படி சேவிக்க வேண்டும். அதுல நம்பர் ஒன் என்ன வருது, உத்தம இருதயம். அப்புறம்தான் என்ன வருகிறது, உற்சாக மனது அல்லது உற்சாக இதயம். உத்தமம் முதலாவது வர வேண்டும், உற்சாகம் எப்ப வரணும், செகண்ட் வரணும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துரதிருஷ்ட விஷயமாக இன்றைக்கு உற்சாகம் முதலில் வருகிறது. இன்றைக்கு சபைகள் எல்லாமே உற்சாகத்தை போதிக்கின்றன, துள்ளலை போதிக்கின்றன, ஆடல் பாடலை போதிக்கின்றன. தேவனுக்கு உற்சாகமாயிருங்க, உற்சாகமாயிருங்க. ஆனால் அதற்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு இருங்கள் என்கிற அந்த வரிசை கிரமத்தை நாம் விட்டு விட்டோம். பிரியமானவர்களே, உற்சாகம் கூட நம்ம தவறான முறையில ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து விட முடியும். சில பாடல்களை அதிகமாய் ஸ்பீடா பாடுவதன் மூலமாகவோ, அதிகமாய் கரங்களை தட்டுவதன் மூலமாக இருக்கிற இடத்தை வந்து கொஞ்சம் நல்ல நீட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலமாக, கூட்டமா சேர்ந்து நல்ல என்ன சொல்றது, நல்ல சாப்பிட்டு ஐக்கியப்பட்டிருக்குவதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் இந்த உற்சாகத்தை கொண்டு வந்து விட முடியும். நம்ம பிள்ளைகள் டூர் போகும்போது, கல்லூரியில ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த கவலையெல்லாம் மறந்து ஒரு உற்சாகமா மாறிடுவாங்க. அது வந்து ஒரு தற்காலிகமாக அது தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உற்சாகம். தேவன் அந்த உற்சாகத்தை பத்தி பேச முன்பதாக என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, உத்தம இருதயம் வரணும். அதன் மூலமாய் வெளிப்படக்கூடியதான ஒரு உற்சாகம். எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமாய் உற்சாகமாய் கர்த்தரை பின்பற்றுவதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் கூடியிருக்கும் போது, அல்லது மேடையில ஆராதனை நிகழ்ச்சி நடக்கும் போது, இது இப்ப வரக்கூடிய உற்சாகம் எல்லாம் தற்காலிகமானது. பிரியமானவர்களே, முதல்ல உத்தம இருதயம் வர வேண்டும் தேவனை சேவிக்க ஊழியம் செய்ய. நம்பர் டூ, அடுத்து வரக்கூடியதுதான் உற்சாக மனது. நிறைய இடங்கள்ல இந்த காணிக்கை கொடுக்கறதை பத்தி அதிகமா போதிப்பாங்க. ஆனா எனக்கு வரக்கூடிய போன் கால்ஸ் நிறைய கேட்பாங்க, பிரதர் இந்த மாதிரி எங்க போதகர் காணிக்கை கொடுக்க சொல்றாரு, நீங்க வந்து நிலம் வாங்கினா காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு, வாகனம் வாங்கினா காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு, நான் எது வாங்கினாலும், ஏன் நான் லோன் வாங்கினா கூட அதுல காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு, இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா? அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதை கஷ்டப்பட்டு செய்யறதை செய்யறோம், இதெல்லாம் கொடுக்கணுமா? கொடுங்க, தப்பு இல்லை, எதுல இருந்தும் நீங்க நம்ம வந்து கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஆனா எப்ப வந்து கொடுக்கணுமான்னு கேட்கும் போதே, அப்ப என்ன அர்த்தம், இத்தனை நாளாக அது ஒரு சட்டமாக வேண்டா வெறுப்பாக கஷ்டப்பட்டு தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பணம் தேவனுக்கு எப்படி போய் சேரும்? உங்க மனதுல ஒரு விஷயத்த உற்சாகமா எப்ப செய்வீங்க, எந்த சந்தேகமும் இல்லாம அதை எப்படா செய்வோன்னு அப்படியே காத்துக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் இந்த வீடியோ கேம் விளையாடும் போது செல்போனை வாங்கிக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது, அந்த காலத்து பிள்ளைகள்னு சொன்னா வெளியில போய் கோடி குண்டு விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவார்கள், கிட்டி விளையாடுவார்கள், நம்ம இப்படி சொல்லலாம். இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி இல்லையே, எப்படா அது கிடையாது உற்சாகம், இது விளையாடுவது சரியா, இது விளையாடலாமா என்ன கேள்வி ஏதாவது வருமா, வரவே வராது. எப்படா அது அண்ணா, கர்த்தருக்காக நாம ஒன்றை செய்யும் பொழுது எந்த கேள்வியும் இல்லாம நாம என்ன செய்வோம், கொடுப்போம், உழைப்போம், நேரத்தை செலவிடுவோம், இப்படித்தான் செய்யணுமாங்கிற கேள்வி அங்க வராது. அதுல நஷ்டம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட கவலைப்பட மாட்டோம். சில பேர் இந்த ஐபிஎல் இந்த இதெல்லாம் பாக்குறதுக்காக இங்கிருந்து டிக்கெட் எடுத்துட்டு போவாங்க, துபாய் போவாங்க, லண்டன் போவாங்க. எவ்வளவு அவங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் தான், அந்த ஒரு 2 மணி நேரம் தான் அந்த பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடுவாங்க. அந்த உற்சாகத்தினால எவ்வளவு பணம் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதை செய்வாங்க. இது சரியா தவறா, அதை பத்தி நம்ம பொதிக்கவில்லை, ஒரு உதாரணத்திற்காக விலை சொல்றேன். அப்ப கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது நீங்க ஊழியத்துல உற்சாகமா செயல்படுவீங்க அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது சிலவற்றை வேண்டா வெறுப்பா செய்ய மாட்டீங்க. ஐயோ காணிக்கை கொடுக்கணுமா வேண்டாமா, இப்ப இந்த மாதிரி வைக்கிறாங்க சபைக்கு பைபிள் ஸ்டடி போகணுமா வேண்டாமா, இந்த எண்ணமே வராது. ஆனால் பல இடங்களிலே நாம என்ன சொல்றது, உற்சாகமாய் நாம எதையுமே செய்வதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு எது பிரியன்னு கேட்டீங்கன்னா உற்சாகமாய் செய்வதுதான். அதுக்காக நான் ஏதோ கொடுக்கறத பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க.
நான் அதை பத்தி பேசல, அதை ஒரு உதாரணமாய் வைத்து பேசுகிறேன். நீங்கள் எது செய்தாலும் உற்சாக மனதாய் செய்யல அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எனக்கு உற்சாகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி சோர்வான ஒரு சூழ்நிலையில நாம எது செய்தாலும் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. சந்தோஷம் இல்லாமல் நாம கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றும், அது நம்மளுடைய உடல் உழைப்பாகட்டும் வேற எதுவா இருக்கட்டும், அது எதுவுமே எதிரே இருக்கக்கூடியவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தாது, சாதாரண மனிதனையே சந்தோஷப்படுத்தாது. வேண்டா வெறுப்ப

உற்சாக மனதோடு செய்தி. இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. உலகத்திலேயே இப்போது இருக்கும் கட்டிடங்களில் மிக உயரமானது துபாயில் உள்ள போர்ஜ் கலிஃபா என்பது. இந்த கட்டிடம் 2700 அடி உயரமானது. அதில் 160 தளங்கள் உள்ளன. உலகத்திலேயே மிக வேகமான எலிவேட்டர் இங்கு உள்ளது. உலகத்தின் மிக உயரமான நீச்சல் குளமும் இங்குதான் உள்ளது. இவ்வளவு புகழ்பெற்ற உயரமான இந்த கட்டிடம் எவ்வாறு ஸ்திரமாக நிற்கிறது? இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை அதன் கீழே உள்ள அஸ்திவாரத்தில் தான் உள்ளது. இது இவ்வளவு பெரிய கட்டிடமாக உயர்வதற்கு முன்பு சுமார் 1 வருட காலமாக பூமியை தோண்டி உறுதியான அஸ்திவாரம் போடும் வேலை நடைபெற்றது. இந்த கட்டிடத்தின் அஸ்திவாரத்திற்கு மட்டும் 110,000 டன் காங்கிரீட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவேதான் இந்த கட்டிடம் உறுதியாக நிமிர்ந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, இதை போலவே நம் வாழ்வின் அடித்தளம் உறுதியாக கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்குமானால் நம் வாழ்க்கையும் பல ஆசீர்வாதங்களை பெற்று சீரும் சிறப்புமாக அமையும். அடித்தளமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படாத வாழ்க்கை சிரமமாக நிற்காது. உயர்வது போல தோன்றும், ஆனால் அது உறுதியாக இல்லாததால் உருக்குலைந்து போகும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையிலிருந்து விலகாமல் நடந்தோமானால் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவின் மேல் ஆழமாய் அஸ்திவாரம் போட்டு அமைத்தார். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தபோதும் கூட அவர் இயேசுவின் அன்பை விட்டு விலகவே இல்லை. அவருடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உயர்ந்து கொண்டே சென்றது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. இன்றும் பவுல் அப்போஸ்தலன் எழுதிய நிருபங்கள் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்துகின்றன. மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமான நிருபங்களை அவர் எழுதியுள்ளார். அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தியிருக்கிறார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ இவை ஒன்றும் என்னை கிறிஸ்து இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்காது என்று ஆணித்தரமாக கூறினார். காரணம், அவருடைய அஸ்திவாரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் உறுதியாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக நம்பிக்கை

கொண்டதாக இருக்குமானால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அவர் காட்டிய வழியில் நம் வாழ்க்கை அமையுமானால் மேன்மையுள்ளதாக மாறும். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் நம் வாழ்வை உயர்த்துவார்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அப்போஸ்தல நடவடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தல நடவடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16.
2: அவன் என்னுடைய எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
1: ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. பவுலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியாவினிடத்திலே சொன்ன வார்த்தை, கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்தார் என்று பேசும்படிக்கு இந்த வார்த்தையை தான் செய்தியாக கொடுத்தார். ஆமென். நம்மை யாருமே கேட்க விரும்பாத சில வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. அதில் ஒன்று தான் பாடு, சோதனை. ஆமென். இன்னைக்கு ஆராதனையில் கூட எடுத்த பாட்டை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, புரியாத பாதைகள். ஆமென். பாடுகள் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற வேதனை, கஷ்டம், துயரம், இழப்பு அல்லது துன்பம், இப்படிப்பட்ட அனுபவங்கள். அது மன ரீதியாக, சரீர ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக இப்படியெல்லாம் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பாடுகளின் பாதையை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆமென். பவுல் தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்கு முன்பு வரை பவுலுடைய வாழ்க்கையில பாடுகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா தெரியாது. அதுக்கு முன்னாடி வர பவுல், பவுலாலதான் பாடுகள், பவுலுக்கு பாடுகள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை கொஞ்சம் மாறிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஆனால் எப்பொழுது தமஸ்குக்கு போகிற வழியில கிறிஸ்து அவனை சந்தித்தாரோ, அந்த சந்திப்பை எப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது பாடுகள்ல தான் ஆரம்பிக்குது. அவன் குதிரையிலிருந்து என்ன செய்தான், அந்த ஒளி வந்ததும் பொத்துன்னு கீழே விழுறான், கீழே விழுகிறான். அவன் எழும்பும் போது அவனால எழும்ப முடியல. ரெண்டு பேர் கை கொடுத்து அவனை தூக்கி விடுறாங்க. இப்படிதான் அவனுடைய ரெண்டாவது ஒரு ஜேர்னி, ஒரு நியூ ஜேர்னி அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் நீ தமஸ்குக்கு போங்கிறார். இன்னும் அவனுக்கு பார்வையே கிடைக்கல. அவன் போய் தமஸ்குல உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். 3 நாட்கள் சாப்பிடாம உபவாசிக்கிறான், புசியாமலும் குடியாமலும். ஆமே, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 9:9 அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் கொடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சும்மா இருக்கல. 11 கடைசியில் ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அவன் புசிக்காம குடிக்காம இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆமே, அப்படி ஜபிக்கிறவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள். அனனியாவுக்கு சொல்றார், நீ போய் அவன் பார்வை அடையும்படி அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பொழுது அனனியா சொல்ற, ஆண்டவரே அவன் பொல்லாப்பு செய்கிறவன் ஆண்டவரே என்று சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும்
1: என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலலூயா சொல்லுவோம். அவன் யாருங்கிறதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பே. தேவன் தம்மை வெளிப்படுத்த இந்த பூமியிலே யார் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகளின் பாதை உண்டு. ஆமேன், ஆமேன், ஹாலலூயா. ஆமென். முதல் வசனமே உங்களை இப்படி போக பண்ணிச்சுன்னா ஹாலலூயா. ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராக இயேசு திரள் கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு, சிறு கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு. சின்ன கூட்டம், சின்ன கூட்டம் தான் சீஷர்கள். அதுலேயும் யூதாஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய சொல்லுவார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்னவென்றால், உலகம் என்னை பகைத்ததானால் உலகம் உங்களையும் பகைக்கும். இயேசு உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலலூயா சொல்லுவோம். அவன் யார்? அந்த அவன் தேவ நாமம் அறிவிக்கப்பட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தமஸ்குவுக்கு போகிற வழியில எப்படி பவுல் சந்திக்கப்பட்டானோ அது போல நாமும் எங்கேயோ போய் கொண்டிருந்தோம், எப்படியோ போய் கொண்டிருந்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் அவரை பிடிக்கவில்லை, நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவன் ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிற மூன்று விதமான பாடுகள். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். இந்த ரெண்டு டைட்டில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வேகமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒன்று, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளை மூன்று விதமாய் பிரிக்கலாம். பல விதமான பாடுகள் உண்டு, அதை மொத்தத்தில் மூன்றாய் பிரிக்கலாம். ஒன்று, சரீர ரீதியாக சந்திக்கிற பாடுகள். சரீர நிலை, சரீரத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள். ரெண்டாவது, ஆவியில உண்டாகிற பாடுகள், ஆவிக்குரிய நிலையில உண்டாகிற பாடுகள். ஆமென். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது ஆவிக்குரிய யுத்தம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது, ஆத்மாவில உண்டாகிற பாடுகள். இந்த மூணையும் சந்திக்காத ஒரு தேவ பிள்ளை இருக்கவே முடியாது. ஆமென். சரீரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையை, பவுலை வாழ்க்கையை முன்னிறுத்தி சொன்னதுனால பவுலை வைத்து சொல்வதற்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது ஆமென், சில காரியங்களை நமக்கு புரியவே இல்லை. நம்ம பாடினது போல ஆமென், அந்த கோரஸ ஒரு வாட்டி பாடுறீங்களா, புரிய

Hallelujah. Amen. சரீரத்திலே ஒரு தேவ பிள்ளைக்கு பாடு உண்டு, ஆவியில பாடு உண்டு, ஆத்மாவில பாடு உண்டு. சரீர நிலை பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது, இரண்டாவது 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் அதனுடைய 24 முதல் பவுல் சொல்லுகிறார், 23 முதல் அவர் சொல்றார். அவர் சொல்லணும்னு சொல்லல, ஆனா இந்த கொரிந்து சபைக்கு சொல்லாம இருக்க வழி இல்லை. நம்ம மேக்சிமம் நம்ம பாடுகளை சொல்லாம ட்ரை பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு, ஆனா சில கட்டத்துல நம்மளால சில காரியங்கள் முடியாதுன்னு வரும்போது ஏன் முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா நம்மள என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, சொல்லிடுவோம். ஆமே, ஒருவேளை அப்படி டைரக்டா சொல்லாட்டியும் சில எக்ஸ்பிரஷன்லயே காட்டிடும். ஹல்லேலூயா. ஏன்னா வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். சில காரியங்களை ரொம்ப மறைச்சு மறைச்சு மறைச்சு மறைச்சு, ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்கள், டாக்டர்ஸ் சில காரியத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைப்பாங்க. ஆனால் கைவிட்டு போகும்போது வேற வழி இல்லை, ஃபேமிலிக்கு சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது மெதுவாக கூப்பிடுவாங்க. ஆமாம், ஒரு கட்டம் தாண்டும் போது. அப்படி தான் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு கொஞ்சம் டைப் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் புத்தியினமாக பேசுகிறேன் அப்படிம்பார். அதாவது தன் அவர் வந்து எதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாருன்னா, கிறிஸ்துவ குறித்து பேசுறதுல. தன்னை குறித்து பேசுகிற இடத்துல வரும்போது பவுல் தன்னை எப்படி காட்டுறான் தெரியுமா, நான் புத்தியினன். நம்ம நம்ம குறித்து பேசுகிற இடத்துல தான் பெரிய அறிவாளியாக காட்டுவோம், ஒரு வாளியும் கிடையாது. ஆமாம், ஆனால் பவுல் தன்னை குறித்து பேசுகிற இடத்துல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, புத்தியினனாக பேசுகிறேன் சொல்லிட்டு அவர் இல்லாததை சொல்லலை, இல்லாத கதையை சொல்லலை, அவர் பட்ட கஷ்டத்தை சொல்கிறாரு. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண அவதினா உயிர் போற நிலை. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஆமே, 40 × 5 எவ்வளோ சில பாக்குறாங்க, நாங்க சயின்ஸ் குரூப் 200, அதுல 5 குறைச்சா இயேசுக்கு சரீரத்தில் எத்தனை அடி பட்டுச்சு, 39. பவுலுக்கு சரீரத்தில் எத்தனை அடி தெரியுமா, 195. அப்போ அந்த சரீரம் என்ன பாடுபட்டிருக்கும், என் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம். ஏன், ஏன்னா அவன் மூலம் என்னுடைய நாமம் பரவ போகிறது. என்ன ஒரு காரியத்தை தேவன் மனசில் வச்சு ஒரு பாதையில தேவன் நடத்தும் போது புரிந்து கொள்ள, அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாடுகளின் பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால், ஆமே, தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஆமே, அவர் சொல்றாரு, நான் கல்லறி உண்டேன், கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அப்படிங்கிறார். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த கப்பல் உடஞ்சி துண்டு பிடிச்சது அடுத்த செகண்டே கரை போல. ஹல்லேலூயா. எவ்வளோ டைம் அவர் சொல்ற, ஒரு ராப்பகல் முழுவதும் நான் போக்கினேன். அடுத்து 26 இன்னும் நிறைய சொல்றார், நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோ. இது ஒரு பக்கம். அடுத்து சொல்றார், கண் விழிப்பு, தாகம், பசி. இது ஒரு பக்கம். ஆமே, ஆமே, இது ஒரு முள்ளு போலவே இருக்கிறது பவுல் வாழ்க்கையில. பலவீனம் சரீரத்தில். கலாத்தியர் 4:15 பவுல் சொல்றாரு, உங்க கண்களை கூட நீங்க, நான் கேட்டிருந்தா எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க, கண்களை கூட பிடுங்கி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்றாருன்னா, பவுலுக்கு எதுல பாதிப்பு, கண்ணுல பாதிப்பு. கண்ணு ஒரு சரியா தெரியாது, பிரதான ஆசிரியர் தெரியாம பேசிடுவார். பக்கத்தில் இருக்கவன் பலாருன்னு ஒன்று வைப்போம் பவுலுக்கு, பிரதான ஆசிரியர்கிட்டையும் இப்படி பேசுறியா. அப்படி பேசும்போது அவர் சொல்லுவார், எனக்கு தெரியல அது யாருன்னு, ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி இருந்து நான் பேசிட்டேன், அது பிரதான ஆசாரியன்னு தெரியாது. சரீரத்திலே பாடுகள், ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில், ஆமாம், சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. 2 விதமான பாடுகள் உண்டு, ஒன்று நம்முடைய பாவத்தினால் வருகிற பாடுகள், இன்னொன்று அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம்.
ஆமே. சில இடத்துல நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் போச்சு. ஆமாம், எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை ஒரு நல்ல சூழ்நிலையில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு நாங்கள் நல்ல சூழ்நிலையில் கிருபையாய் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு வளர்க்கப்பட்டோம். ஆனால் என்னுடைய தகப்பனார் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எத்தனை நாள் பசி பட்டினி 10 நாள் வரை சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் என்னுடைய நாமத்து நிமித்தம் அது சரீரத்தில் எத்தனை பாதிப்பு. பின்னாட்கள் அது அவங்க சரீரத்தில் தெரிய ஆரம்பித்தது, அவங்க சரீரத்தில் ஆமென் அது அதிகமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. எத்தனை பாதிப்புகள், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிச்சயம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இரண்டாவது, ஆவிக்குரிய நிலை. இந்த போராட்டம் வந்து சந்திக்காத ஒரு தேவ பிள்ளையே கிடையாது. விசேஷமாக இதை யார் ரொம்ப சந்திப்பாங்க அப்படின்னா, யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு இந்த யுத்தம் வரும். காரணம், உண்மையிலே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் யாரோடு யுத்தம் செய்ய மாட்டான் தெரியுமா? மாம்சத்தோடு யுத்தம் பண்ண மாட்டான். ஆமே, கூட பிறந்த சகோதரனோடு, கூட ஆராதிக்கிற சகோதரியோடு. ஆமே, இப்படி மாம்சம் என்று சொல்லும் போது இவங்க தான். ஆமே, மாம்சத்தோடு ஒருத்தன் சண்டை போடுறானாலே அவன் அந்நிய பாஷை பேசுவான், ஆனா ஆவியானவரால். இன்னைக்கு செய்தி கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அவன் ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. ஆவியானவரால் ஒருத்தன் நடத்தப்படுவான் என்றால் அவனை நோக்கி சவுல் ஈட்டி எறிந்தால் அவன் விலகுவானே தவிர அந்த ஈட்டி எடுத்து சவுல எறிய மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையும் அவன் ஆவியில் அதை அவன் உணர்வான். ஆமே, பவுல் சொல்றார், எனக்கு தீத்துவ காணாததுனால. ஆமே, 2 கொரிந்தியர் 2:13 இருக்கு, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு என்ன இல்லாதிருந்தது தெரியுமா? அமைதல் இல்லாதிருந்தது. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அனுபவம் உண்டாகும். என்ன அனுபவம் உண்டாகும்? அவங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்ட போறாங்கன்னு தெரியும் போது இவங்க ஆவியில போராட்டம் ஜாஸ்தி ஆகிரும், இவங்க ஆவியில போராட்டம் அதிகரிக்கும். இன்னைக்கு அநேகர் ஆவியை எப்படிப்பட்டு இப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அணைத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நம்ம பிள்ளைங்க வெளியே இருப்பாங்க, நம்முடைய உறவுகள் வெளியே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ நெருக்கமோ வரும்போது நம்ம ஆவியில் அந்த போராட்டத்தை அனுபவிக்கலன்னு வைங்கள, அவங்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுக்க முடியாது, அவர்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா திறப்பில் நிற்க முடியாது. ஆமேன். லோத்து பட போகிற பிரச்சனை, லோத்துக்கு உண்டாகிற பிரச்சனையை ஆபிரகாம் உணர்ந்ததுனாலதான் அவனால என்ன செய்ய முடிந்தது? தேவனுக்கு முன்பாக நிற்க முடிந்தது. அதனால லோத்து காக்கப்பட்டான். ஒரு தேவ பிள்ளை இந்த அனுபவத்துல வளரணும். பவுல் சொல்ற, எனக்கு ஆவியில் அமைதலே இல்லை அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் தேவ ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். எதுக்கு கொண்டு போகப்பட? அவர் கொண்டு போகப்பட்டதுமே யார் வரா தெரியுமா? பிசாசு வருகிறான். அவருக்கு ஆவியில போராட்டம் வருகிறது. ஆவியில எப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது? இந்த கல்ல அப்பமா மாத்து, இந்த கல்ல அப்பமா மாத்து. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? பசி இருக்கிறது. அவன் ஆவியில் முதல் போராட்டம் நமக்கு ஸ்பிரிட்ல தான் வரும், அடுத்துதான் மாம்சத்துல அது வெளிப்படும். கண்களின் இச்சை, மாம்ச ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இது ஃபர்ஸ்ட் போராடுறது நம்முடைய ஸ்பிரிட்ல தான். பிசாசானவன் போராடுறது தெரியும், ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்ன செய்திருக்கிறார்? இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு தீமையான காரியம் வரும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல தான் முதல் போராட்டம் எழும்பும். ஸ்பிரிட்ல உங்களுக்கு போராட்டம் எழும்புதுனாலே உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க, வா சினிமாக்கு போகலாம் அப்படி சொல்லும் போது, நமக்கு போகணும்னு இருக்கும் போது நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு போராட்டம் இருக்கும், வேண்டாம் இது உனக்கு ஏற்புடையது இல்லை. இப்போ இதுக்கு நீங்க எசஞ்சு போனீங்கன்னா நீங்க சேஃப் ஆயிட்டீங்க. நீங்க நம்ம என்ன பண்ணுறது? இதை அணைப்போம்,
கரண்ட் வந்தது என்ன பண்ணும், மெழுக அணைக்கிறது மாதிரி ஆவி அணைக்கிறோம். ஆவியில நமக்கு போராட்டம் வரும்போது அணைக்கிறோம். அணைக்கும் போது அவர் துக்கத்தோடு உட்கார்ந்துருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை பேர். அதனாலதான் நீங்கள் ஆவியை என்ன செய்து போடாதிருங்கள், அவித்து போடாது. இந்த போராட்டம் உண்டு. இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்தது. பிசாசானவன் அவரை எப்படியாவது தள்ளிவிட பார்த்தான். ஆவியில போராட்டம் வருதுனால ஒரு தேவப்புள்ள அலர்ட் ஆயிரணும். ஏன்னா அவன் என்ன செய்ய பார்க்கிறான், தள்ளிவிட பார்க்கிறான், தள்ளிவிட பார்க்கிறான். ஆமே. தானியல் ஜெபிக்க உட்காரும் போது அவனுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. 21 நாள் ஆச்சு ஜெபத்துக்கு பதில் வர. ஏன்னா பேர்ஷியா தூதன் வந்து சொல்றான், ஒருத்தன் போராடிட்டு இருந்தான்பா அப்படின்னு. நான் அவனை தாண்டி உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஜெபத்துக்கு பதில் வரலையா, புரிந்து கொள்ள வேண்டும் இது போராட்டம். ஆமேன். உடனே தேவ புள்ள உட்காரணும். ஜெபத்துக்கு பதில் வர வரை விடக்கூடாது. உபவாசிக்கணும். தேவன் அதை நம்மிடத்திலே கற்று தருகிறார். சில காரியங்கள் ஏன் எங்களால் இது கூடாமற் போயிட்டு. இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஆமேன். உபவாசம்னா நம்ம ஒரு பிரேயர் வைக்கிறோம் தெரியுமா, அது மட்டும் கிடையாது. நாம தனித்து இருக்கிறது தேவ சமூகத்துல. தனித்து தேவ சமூகத்திலே தரித்திருப்பதன் பேர் தான் என்ன தெரியுமா, உபவாசம்னா தனித்து அவரோடு வாசம் பண்ணுதல். அதுக்கு பேர் தான் உபவாசம். ஆமே. தனித்து வாசம் பண்ணுதல் அவரோடு, தேவனோடு. அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் உணர்த்தப்படுவோம், உருவாக்கப்படுவோம், ஜெயம் பெறுவோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாவை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. அவன் போராடினான் பைபிள்ல இருக்கு. அவன் போராடினான். யாரோடு போராடினான் தெரியுமா, தேவனோடு போராடுறான். அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அமைதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஆவி போராடிட்டு இருக்கு. எதுக்கோ ஆவி பாடுபடுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அநேகர் ஆவி என்ன செய்யறாங்க தெரியுமா, அவித்து போடுறதுனா அணைத்து போடுறது, அணைத்து போடுறது. அதாவது கரண்ட் இல்லைன்னா உனக்கு மெழுகு தேவை. கரண்ட் வந்தோடனே எப்படி அணைப்போம் தெரியுமா, சிலர் ஊதுறங்கிற பேரில் துப்புவாங்க. அதாவது அது எரிய வைக்கும் போது எவ்வளோ பாதுகாப்பாக எரிய வைப்போம் தெரியுமா. இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் இன்வெர்டர்லாம் வந்துட்டு, எமர்ஜென்சி லைட் வந்துச்சு, சார்ஜே இருக்காது. அது வேற. நம்ம இந்த கேண்டில் கொளுத்தும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, முதல்ல தீப்பெட்டியில் தீக்குச்சியை வச்சுட்டு அதை பாதுகாத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே இருப்போம். அது சேஃபான ஒரு இடத்துல வச்சு அதை ஃபஸ்ட்டு கேண்டில் கொளுத்தி அதை நிற்க வைப்போம். அது உடனே நிற்காது, உடனே நிற்காது. அதை நிற்க வைக்க அப்படி நிற்க வச்சுட்டு கையெடுத்து பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் எங்கேயோ காத்தடிக்குன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோ பாதுகாப்பு. உனக்கு கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போதெல்லாம் ஒரு தேவை. உனக்கு கொஞ்சம் வசதி வந்ததும் ஆமே. திடீர்னு ஒரு நாள் கரண்ட் போகும், கேண்டில் இருக்காது. அப்போ ஆவியில் போராட்டம். ஒரு தேவ பிள்ளை அதாவது தேவனால் நடத்தப்படுகிறவன் அனுபவிப்பான். அப்போ அவனுக்கு அந்த போராட்டம் அவனால் ஃபீல் பண்ண முடியும். இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு பிறகு மகிமை. மூன்றாவது ஆத்மா. ஆத்மா என்பது நம்முடைய மனம், உணர்ச்சி, விருப்பம், துக்கம், கவலை, பயம், ஏக்கம், இது எல்லாமே உள்ளடக்கினது. 2 கொரிந்தியர் 11:28 பவுல் சொல்றாரு, நாம் பட்ட பாடுகள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, அது மட்டும் இல்லை, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆத்மாவில் அவனுக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்கிறது, எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை. ஆமே. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அது சரீரத்தில் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை எங்கே வர போயிட்டு தெரியுமா, அவளுடைய ஆத்மா வர பாதிச்சுட்டு. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி அழுதாலும் மனம் கசந்து. தாவீதுக்கு பிரச்சனையும் ஆத்மாவை வர பாதிக்குது. அதாவது ஆத்மாவை ஒரு பிரச்சனை பாதிச்சுட்டுன்னா அதை எப்படி புரிந்து கொள்ளணும் தெரியுமா, நம்மளால் துதிக்க முடியாது. அதான் தாவீது சொல்லுவாரு, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கும். பவுலையும் சீலாவையும் சரீர பிரகாரமாய் கட்டி போட்டார்கள். அவங்க ஆத்மாவை அவங்களால என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, துதித்தார்கள்.
தாவீது சொல்ற 142 கடைசில, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அதனாலதான் சங்கீதங்கள்ல தாவீது ரிப்பீட்டடா சொல்லுகிற வார்த்தை உண்டு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற. அப்ப கலக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. சரீரத்துல பாடுகள் உண்டு, ஆவியிலே பாடுகள் உண்டு, ஆத்மாவிலே பாடுகள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களிலே ஆமென் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? பரிசுத்தம். சொல்லுங்க, பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம். அப்ப பாடுகள்ல தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் விளங்கும், வெளிப்படும் போது நமக்குள்ள என்ன தங்கும் தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு ஒரு பொண்ணை தீயில போடுவதற்கான நோக்கம் என்ன? அது சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, அது இன்னும் மேன்மையாக்க. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, பவுல் வாழ்க்கையில தேவன் ஒரு முள்ள கொடுத்தார், சரீரத்தில் ஒரு முள்ள கொடுத்தார். எதற்காக? எதற்காக? அவன் பரிசுத்தப்படுத்த. ஆவியில ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை எப்படி கொண்டு வந்துட்டார்னா, சபைகளை குறித்த கவலை இறக்கிட்டார். எதற்காக? உலக கவலை உள்ள வராதிருக்க. உலக கவலை உள்ள வந்துச்சுன்னா விதைய என்ன செஞ்சு போட்டுருமா? அது நெருக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. ஆத்மாவில கவலையை கொடுத்தார். எதற்காக? சேதமடையாதிருக்க. தேவ பிள்ளை என் நாமத்தின் நிமித்தம் அவன் படப்போகிற பாடுகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானித்த போது எழும்பின கேள்வி, ஆண்டவர் நீங்க தான் பாடுபட்டுட்டீங்கல்ல, மெய்யாகவே நாம் அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சும, நீங்க தான் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாடுகள்? அதாவது நம்முடைய மீட்புக்காக அல்ல நம்முடைய பாடுகள், நம்முடைய மீட்புக்காக யார் பாடுபட்டா? அவர் பாடுபட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பாடுகளுக்கு பின்னாக தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தீர்மானங்களும் இருக்கிறது. அதனால தான் அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேவன் பாடு கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகளை அனுமதிக்கிறதுக்கான 5 காரணங்களை வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை ஒரு தேவ பிள்ளை உள்வாங்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.

ஆமே. கிறிஸ்து பாடுபட்ட பின்பு ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எல்லார் வாழ்க்கையிலும் அல்ல, தேவன் யார் மூலமாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கான செய்தி தான் இது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியிலேயும் பாடு, சரீரத்திலேயும் பாடு, ஆத்மாவிலேயும் பாடு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கஷ்டப்பட்டது தாவீது. அவன் யோபு இருக்கிறாரு, அது வேற கேட்டகரி. புதிய ஏற்பாட்டில் அதிகமாக கஷ்டப்பட்டது பவுல். இந்த ரெண்டு பேர் மூலம் தேவன் மகிமைப்பட்டது கொஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. ஏன் பாடுகள்? ஒன்று, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க. To make us partakers of Christ's sufferings. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு. 1 பேதுரு 4:12-13 வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று. அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, பயப்படாத. ஆமே. முதல்ல சொல்றது அக்கினியை பார்த்து பயப்படாத. பழைய பாட்டில் என்ன சொல்லுவார்? நீ அக்கினியில் நடக்கும் போது நான் கூட இருப்பேன். புதிய பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நீ அக்கினியில் நடக்கும் போது இல்ல, நீ இருக்கிற இடத்துல அக்கினி பற்றி எறியும், பயப்படாத, நீ திகையாதே, திகையாதே. அப்போ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அந்த அக்கினியில எனக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. சொல்லுங்க பாக்கலாம், அழிவு இல்லை. ஆமே. இன்னைக்கு நீங்க இதே போல ஒரு அக்கினியில இருக்கலாம். ஆமே. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை ஆமே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாம் முடியுதா? இல்ல இல்ல. இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. எதற்காக இந்த சோதனை? எதற்காக இந்த சோதனை? இந்த அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். ஏன் பங்காளி அப்படிமா? ஆமே. கிறிஸ்து வரும்போது நம்மளை எப்படி கூடுவார் தெரியுமா? ஹலோ, பங்காளி. பங்காளிங்கிற வார்த்தையுடைய இது சும்மா கூடாது. பங்காளி. ஆமே. பங்காளி, மலையாளி, நேபாளி. ஆமே. அவர் வருவார். பங்காளி, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதா? ஆமே. அவரோடு கூட. அப்ப தேவன் என்ன என்ன செய்யறார் தெரியுமா? என்னை பாடுகளுக்கு பங்காளியாக்குறார். எதற்கு? மகிமையில அவரோடு கூட. ஹல்லேலூயா.

அவன் பாடுகளின் அனுபவத்துக்குள்ள ஒருத்தன் போகும்போது அவன் பங்காளியாரான். பாடுகளின் அனுபவத்துக்குள்ள போகும்போது ஆமென். இங்க பழைய கல்வாரி பாடல்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை எழுதினவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட், நீங்க எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு பாடுகளின் பாதையில பயணித்திருப்பார்கள். அதாவது இந்த பாடுகளின் பாதை பவுல் சொல்லுவாரு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதும் போது அதை எழுதினதே ஜெயில இருந்து பாடுகளின் நடுவில் இருந்து அவர் எழுதும் போது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமா என்னென்ன எதற்கு தெரியுமா? 3:10 பிலிப்பியர் 3:10 அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இந்த பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமே, நம்ம சபை கூடுதலோ அந்த ஐக்கியத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உலகத்துக்குரியவைகளை வேண்டான்னு ஒருத்தன் விலகும் போது அவன் உண்மையில இந்த உலகத்துல உறவுகளால, சொந்தங்களால, சூழ்ந்திருக்கிறவர்களால, சூழ்நிலைகளால, பிசாசால எல்லா விதத்திலும் அவன் நெருக்கத்துக்குட்பட்டு பாட அனுபவிக்கிறான். அப்படி பாட அனுபவிக்கப்படுகிறவன் அவன் யாராக மாறுகிறான் என்றால் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாறான். அவருடைய பாடுகளுக்கு யாரு பங்காளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதுதான் அவருடைய ஆமென் பெரிய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதாவது சிறுமைப்படுத்தப்படுறீங்களா, கஷ்டப்படுத்தப்படுகிறீங்களா, அதுதான் உங்கள் நடுவில் பட்டி எரிகிற அக்கினி. இதை குறித்து நீங்க திகைக்காதீங்க, இது உங்களுக்கு வேல்யூவை கூட்டி கொண்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா. பாடுகள் கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது, இன்னும் ஆழமாக்குகிறது. கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. பாருங்கள், லூக்கா 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கடைசி வரை நிலைத்திருந்த சீஷர்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? அதனுடைய 22:28-23 பாருங்கள். லூக்கா 22:28-29 மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் நல்ல கவனிங்க, நீங்க எனக்கு சீஷர் ஆயிட்டீங்க, ஆகையால் சொல்லல, நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க, சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றினீங்க, ஆகையால் சொல்லல, நீங்க என் கூட நிலைத்திருந்தீங்க, கஷ்டத்துல இருந்தீங்க, நெருக்கம் வந்தபோது நிலைச்சிட்டீங்க, என்ன விடலை, நீங்க என்ன மறுதளிக்கலை, நீங்க உங்களை ஒதுக்குனாங்க. உங்களுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம், கிறிஸ்தவளா இருக்கிறது நிமித்தமே உன் ப்ரொமோஷனை கட் பண்ணாங்க, ஆனாலும் நீ மறுதளிக்கல. ஆமே, நீ பைபிளை தூக்கிட்டு வர்றதுனாலே உன்னை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. ஆமே, ஆனாலும் நீங்க நின்னீங்க பாருங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அடுத்த வசனம், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே இஸ்ரவேலின் 12 சிங்காசனங்களின் மேல். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, அதுல மாற்றமே கிடையாது, அது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனா இந்த பாடுகளுக்கு பங்காளியாரா தெரியுமா? அவனுக்கு அதிகாரம் உண்டு, அவருடைய அரசாட்சியில அவனுக்கு போஸ்ட் உண்டு. ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பங்காளி ஆகிறவனுக்கு அவதான் நீ நியாயம் தீர்ப்ப. அப்ப இந்த பூமியிலே ஒருத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை பங்காளி ஆக்குறாரு அப்படின்னா அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுபவிக்கிறான், கிறிஸ்துவ நிமித்தம் நெருக்கத்தை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டோம், நம்ம நம்ம நம்மளை பாதுகாக்க, ஐயோ சொசைட்டிக்கு என்ன ஆகுது, இது இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நம்ம நிறைய நிறைய நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம்
கிறிஸ்துவின் மக்களுக்கோ. அடுத்த வார்த்தை, கஷ்டங்கள் வந்தாலும் இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். அதனுடைய மகிழ்ச்சி கலவே கிடையாது. ஒரு பக்கம் உபத்திரம் வந்தாலும் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம், சின்ன ஒரு நெருக்கம் வந்தாலே நமக்குள்ள அந்த ஜாய் நஷ்டமாகுது இல்ல? ஏன் நம்ம அதை அக்செப்ட் பண்ண விரும்பல? இந்த பாடுகளை நம்முடைய இருதயம் ஏற்க மறுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஓ என் ஆவி கலங்குகிறது, இந்த வேளையில் நின்று என்னை நீக்கும் என்று நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அதனாலதான் 1 பேதுரு 4 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4:16, இருக்கிற முக்காவாசி கேஸ்லும் பேரை பாத்தீங்கன்னா பீட்டர் ஜான் என்ன பண்ண பேர் பீட்டர், அவ்வளவு 12 அப்போஸ்தலர்களுக்கு பேரும் அங்க இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைவர்ஸ் கேஸ்ல டாப்ல இருக்கிறதே கிறிஸ்தவன் பாடுபட்டாலும் இல்ல, கிறிஸ்தவனா இருப்பது. அப்ப கிறிஸ்தவனா ஒருத்தன் இருக்கிறானாலே அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு எங்களுக்கு தெரியும் பிரதர். அதனாலதான் நாங்க பேரு கூட மாத்தாம கிறிஸ்தவனா இருப்பதினா. ஒருத்தன் கஷ்டப்படுறானா, நீ வெக்கப்படாத, வெக்கப்படாத. நீ தப்பு பண்ணி கஷ்டப்படல, நீ திருடி கஷ்டப்படல. நான் சொல்றது இப்படி, ஏங்க திருடி தண்டிக்கப்படவனே ஆமா எப்படி போறான் பாத்திருக்கீங்களா? இடையில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களே, ஆமே அந்த தீர்ப்புக்கு கொண்டு போன இத பாக்குறேன் எல்லாம் அப்படி நிமிந்து இப்படி போறாங்க. ஆனா நம்ம பைபிள் எடுத்துட்டு யாரும் பாத்திரக்கூடாது. ஆமே அவன் தப்பு பண்ணிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு நிமிந்து போறான். நீ ஆண்டவருடையவனாய் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவின் உடையவனாய் இருப்பதுனால நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, அற்பமா பேசுறாங்க. ஆமே உங்களை இதனால அது சந்தோஷமா. அது நிமித்தம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க பைபிள் படிக்கிறது நிமித்தம் ஒருத்தவங்க உங்களை தூஷிக்கிறாங்கன்னா தேவனை மையப்படுது. அதுக்காக உங்க காது கிட்ட பேருந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படிதான், நீங்க பாட்டு கேட்கறது நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்கன்னா தேவனை படித்து அதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஃபுல் வாலிபில் பாட்டை வச்சுட்டு வல்லமை உண்டு உண்டுன்னு பாடிட்டு இருப்போம். உடனே அவன் கேஸ் கொடுப்பான், உடனே ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையே, ஆண்டவர் பார்த்தாரு அவனுக்கு லீவு நாள்லாம் நீ பாடலை, அவனுக்கு எக்ஸாம் டைம் மட்டும் உனக்கு பாட்டு கேட்குது. அவன் நிறைய

0: பங்காளியாய் மாட்டுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடுகள்னு சொல்லும்போது 5 பாயிண்ட் நீ முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் அது டச் பண்ண. பாடுகள் சொல்லும் போது இன்னொருத்தங்களால நமக்கு உண்டாகிற வலியோ காயமோ மட்டுமல்ல, அது சும்மா இருந்தாலும் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் படக்கூடிய பாடு என்ன அப்படின்னா, சரீரத்தில் இச்சை. எப்படின்னு சொல்கிறேன், உன்னை செய்யணும்னு வரும்போது இந்த கண் உன்னை பார்க்கணும்னு விரும்பும். பார்க்காமல் இருப்போன்னு வைங்களேன், நம்ம கண் வலிக்கும், நமக்குள்ளே போராட்டம் வரும், அதை சகிக்கிறோம் தெரியுமா? இதுதான் பாடுகளை சகிக்கிறோம். ஆமென். கிறிஸ்து 1 பேதுரு 4 அதிகாரம் 1 நீங்கள் படிக்கணும். ஆமென். நீங்கள் வீட்டில் போய் இந்த 1 பேதுரு 4 மெதுவாக நிதானமாக படிங்க. இப்போ அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: இப்படி இருக்க
0: கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். கிறிஸ்து எப்படி பாவம் இல்லாமல் இந்த பூமியில வாழ்ந்தார் தெரியுமா? அவர் மாம்சத்தில் என்ன பட்டிருக்கிறார்? பாடுபட்டிருக்கிறார். அவரை சுத்தி எல்லாரும் தான் நிற்பாங்க. அவர் 100% காட், அதுல மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் 100% யாராக தான் இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால அவர் எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு உண்டு. ஆனா எதுவுமே பிதாவுக்கு பிரியமானதை தான் எப்பொழுதும் செய்யணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் மாம்சத்தில் என்ன பட்டார் தெரியுமா? பாடுபட்டார். இங்கே கவனிங்க, பரலோக தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மாம்சத்தில் பாடுபடுவாங்க. ஆமே. அடுத்த வசனம்,
1: ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன்
0: இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும்
1: மனுஷனுடைய
0: இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்னை தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துறது, ஒரு பக்கம் என்னை பங்காளியாக்க, இன்னொரு பக்கம் என்னை பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? எல்லாரும் கை தூக்கும். இவன் லைஃப்ல பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறான். என்ன வேடுங்க, ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம்? செத்ததுக்கு அப்புறம். அவன் உண்மையான ரட்சிப்பு என்பது என்ன? பாவங்களுக்கு மரித்து, பாவங்களுக்கு மரித்து. மரித்த ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் டைம் ஆகுது, ஸ்மெல் அடிக்குது, கையை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும் சொன்னா கை தூக்குவாங்களா? கை தூக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரீசர்ல இருந்து பெட்டிக்கு மாத்திரம் கொஞ்சம் இளம்புறீங்களா? இளம்ப வேண்டாங்க. ஏன்னா அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க? மரித்து பாவங்களை விட்டு ஓய்ந்தன. அப்படிதான் அவனுக்கு, அவனை எல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. அவனுக்கு அந்த ஓய்வுக்குள்ள அவன் வர, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அவன் பாடுபடுறான். ஆமே. ஹல்லேலூயா. வேண்டான்னு வைக்கணும், என்ன ஆயிரும்? ஆமே. நீங்க ஒரு காரியத்தை வேண்டான்னு வைக்கும் போது கஷ்டப்படுறீங்க தெரியுமா? இந்த பாட ஆமே நீங்க சகிச்சிட்டீங்கன்னு எங்களை, நீங்க பங்காளி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என் கண்ணு விரும்பினத நம்ம எல்லாம் தாவீது பாட்டை பாடிட்டு சாலமோன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொன்ன இப்போ? படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், வாழ்றது ஃபுல்லா ஆமே, படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், எடுத்தா சங்கீதம், நின்னா சங்கீதம். ஆமே. ஆனா வாழ்றது ஃபுல்லா சாலமோன. எப்படி? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு விளக்கவில்லை. கடைசியில் கம்யூனுக்கு முன்னாடி இருந்துட்டு என் மீறுதல்கள் காயவர் ஒன்று வேண்டாம், இது வேண்டாம், இது நான் வேண்டான்னு வைக்கிறதுனால என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் என் மாம்சம் போராடும். நான் அதை சகிச்சேனா இன்னைக்கே அந்த அக்கினி எரியும். ஆமே. இதுவரை உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். ஆமே. சில பார்க்குறாங்க ஆண்டவர் நாளையிலிருந்து நீ கிறிஸ்தவன் என்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு ஓய்ந்திரும். பைபிள் சொல்லுகிற கிறிஸ்தவன் என்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. கிறிஸ்டியன் பைபிள்ல இருக்கு, 3 இடத்துல இருக்கு, கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் அப்படின்னு. 1 சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைப்பாங்க, இன்னொன்னு அகரிப்பா ராஜாவா பெஸ்துவான்னு தெரியல. பவுல்கிட்ட சொல்லுவார், நீ இன்னும் கொஞ்சம் விட்டேனா என்ன யாரா மாத்திருவேன்? கிறிஸ்தவனா மாத்திருவேன் அப்படிம்பாரு. இன்னொன்னு இங்க இருக்கு, இதுக்கு மேல இருக்கான்னு தெரியல. கிறிஸ்தவனா இருப்பு, இதுதான் கிறிஸ்தவன், கிறிஸ்டியன் இதான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பவன். 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சென்ற வாழ்நாள் காலம். பாவங்கிறது நம்முடைய பழைய வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். ஆமீன். சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பழைய பாவம் இப்போ

0: தொடருது. இப்போ தொடருதுன்னு அது பழைய பாவம் கிடையாது. இப்போ தொடருதுன்னு அது என்னதான் கரண்டாக தான் இருக்கு. பழைய பழைய என்னுடைய பழைய பழையதுன்னா என்ன தெரியுமா? ஃபுல் ஸ்டாப் வச்சது, ஃபுல் ஸ்டாப் வச்சது. ஹல்லேலூயா. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், போதும். செய்தி இல்லை. ஆமென். நாம எப்படி நடந்தோம், எப்படியோ நடந்தோங்க. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்ல, போதும் போதும் விடு போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். பேதுரு வந்து இது யாருக்கு எழுதுறன்னா, சிதறி இருக்கிற சீஷர்களுக்கு எழுதுறார். சி முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இல்லை. அப்படி இல்லாததுனால நாலாவது வசனம்,
1: அந்த துன்மார்க்க
0: உலகிலே
1: அவர்களோட கூட
0: நீங்கள் விழாமல் இருக்க, நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவங்க ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு உங்களை தூஷிக்கிறதுக்கு பின்னாக இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? நீ விழல, நீ விழல. என்ன எவ்வளவு ஒஸ்டா வேற பேசுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் 8 ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி வச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த கிளாஸில் இந்த பையன் 10th படிக்கிறான். இந்த பையன் வந்து ஸ்பிரிச்சுவலாக வளர்க்கப்பட்ட பையன். ஆமாம். அவன் இந்த மாதிரியெல்லாம் போகாமல் இருக்கிறதுனால அந்த ஸ்கூல் வாத்தியார் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, இவன் ஆண்மை இல்லாதவன் அப்படிங்கிறான். ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி தப்பு பண்ணாததுனால அவனை குறித்து சொல்கிற வார்த்தை, இது அந்த பையனை பாதிச்சது. இது அந்த பையனை ரொம்பவே பாதிச்சது, பாதிச்சு போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனாலும் கிருபையினால கர்த்தர் அவனை கைவிடலை. கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு பேசி அதையெல்லாம் கடக்க பண்ணினார். இப்படியே இதுதான் போராட்டம். நம்ம சொசைட்டி சாதாரண நம்ம இங்கே பார்க்கறது இல்லை. வெளியே போக போக போக போக சந்திக்கிற நீ ஒன்று இதுலையாவது இதுலையாவது கமிட் ஆகலைன்னாலே உனக்கு ஏதோ ஒன்று முத்திரை குத்திடுவாங்க. அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத வார்த்தையாக இருக்கும். ஏன்னா நீ வந்து இந்த துன்மார்க்க உலகில அவங்க கூட விழல. அவங்க கூட நீ விழுந்துட்டேன்னா உன்னை வந்து சேர்த்துப்பாங்க. விழலைன்னா ஏதோ ஒன்று சொல்லி முத்திரை குத்துவாங்க. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டலில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்து ஒரு வாரத்தில் கலர ஆரம்பிச்சிட்டான். ஐயோ முடியாது, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க மம்மி, என்னை கூட்டிட்டு போயிருங்க, இங்கே இருக்க முடியலை. வெரி ஃபர்ஸ்ட் இயர், ஒரு மந்த் கூட ஆகலை, கூட இருக்க முடியலை. அப்புறம் இவங்க போய் பேசி வெளியே ரூம் எடுத்து தங்க வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, நீ வந்து அவங்க கூட அந்த பாவத்தில் சிக்காமல் இருக்கிறதுனாலே நீ தூஷிக்கப்படுவேன். ஆமாம். நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணு ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறா, அவ கூட படிக்கிறப்ப அவங்களும் கிறிஸ்டியன்ஸ். அவங்க நைட்டு சினிமா பார்க்கும்போது இவ பார்க்க மாட்டான். இவ பார்க்காத உடனே அவங்க வந்து அவளை வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ பெரிய தூதனா, பரலோகத்துலேருந்து வந்துட்டியா, நாங்களும் நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், என்ன நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைங்க தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. சில பிள்ளைங்க ஃபஸ்ட் இயரில் நிற்கிறாங்க, செகண்ட் இயரில் நிற்கிறாங்க, ஃபைனல் இயரில் எங்கேயோ ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஒரு தேவ பிள்ளை. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வேர்டை சொல்கிறேன், பெற்றோரே உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் சென்ஸ் பண்ண அந்த ஒரு இது உங்களுக்கு நஷ்டமாயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு அது நஷ்டமாக கூடாது. லோத்துக்கு ஒரு பாதிப்புனா ஆபிரகாமுக்கு தொடிக்கணும், ஆபிரகாமுக்கு ஏதோ பண்ணணும். அவ்வளோ பொல்லாத உலகத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே எல்லாமே பாருங்க, ஒருத்தர் நார்மலா ஒரு ரியல் கிறிஸ்டியன், நீங்க நான் கிறிஸ்டியனா இல்லையாங்கிறது இதுலயே தெரியும். அப்படி இந்த கணக்குப்படி ஆண்டவர் இப்போ கணக்கெடுத்தா நம்ம சர்ச்சில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்போம்? ஆமே. உங்கள் உண்மையை நான் பாராட்டுறேன். ஆமே. ஹல்லேலூயா. சி, நம்ம எவ்வளோ வளர வேண்டி இருக்கிறது, எவ்வளோ மாற வேண்டி இருக்கிறது. அதனால தான் 1 பேதுரு 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு ஒருத்தன் அனுபவிக்கிறானா, அவன் யாரா மாறுறான் தெரியுமா? தீமை செய்கிறவனா அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள அவருக்கு அவ்வளவுதான். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு நெருக்கம் வரும்போது சரண்டர் பண்ணிருங்க அப்பா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க, ரெண்டு கிறிஸ்துவை போல் நம்மை உருவாக்க. ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ரோமர் 8:29,
1: தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து.
0: நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, என்ன யாரா மாத்தணும்? இயேசுவை போல. எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம், இயேசுவை போல. அப்ப தேவனுடைய லக்கு என்ன? என்னை இயேசுவண்டை கொண்டு வரணும், என்னை இயேசுவினிடத்துல கொடுக்கணும், என்னை இயேசுவுக்குள்ளானவனாய் மாற்றணும், என்னை இயேசுவ போல மாற்றணும். எங்கேயோ இருந்த நம்மளை இழுத்து கொண்டு வந்தார், கிறிஸ்துவின் அண்டை சேர்த்தார், கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாற்றினார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு அந்த உடன்படிக்கைக்கு உட்படும் போது நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறுகிறோம். கிறிஸ துவின் உடையவர்கள் கைகளை உயர்த்தி ஹாலலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, இயேசுவோடு கூட அந்த உடன்படிக்கை, ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிறாங்க தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும், எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும், விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கைக்கு உட்படலை அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் உடையவர்களே அல்ல. இது வந்து வேதம் காண்பிக்கிற வெளிச்சம். காதுள்ளவன் கேட்க கடவன். காலத்தை தள்ளாதிருங்க. நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், சின்ன வயசுல பைபிளை எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முழு இருதயத்தோடு விசுவாசித்த, ஆமே, கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு யார் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்ட பவுல் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவின் மேல விசுவாசம், இயேசுவை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிற இந்த அனுபவம் வந்த பிறகுதான் நம்ம எதுக்கு உட்படணும் தெரியுமா? ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படணும். எனவேதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, காதுள்ளவன் கேட்க கடவன், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மை இயேசுவை போல மாற்ற, இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் நியமித்த பாதை சாதாரண பாதை அல்ல, பாடுகளின் பாதை. இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ இயேசுவின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனால் அது நமக்கு லெகுவானதா இருக்கும், அதை நம்ம ஷேப் பண்றதா இருக்கும், ஷேப் பண்றதா இருக்கும். ஆமென். அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவர் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல. சஃபரிங் இஸ் காட்ஸ் டூல் டு கன்ஃபார்ம் அஸ் டு த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். அது ஆண்டவர் உபயோகிக்கிற ஒரு பொருள், உபயோகிக்கிற உபத்திரவத்தின் குகையில் என்னை மாட்டுகிறது. ஒரு பொன் அக்னியில போடப்பட்டு அந்த போட்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல மாற்றப்படுவது, அது போலதான், அது போலதான் என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவன் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால், கிறிஸ்துவை போல. உங்க ஆசை என்ன அப்படி கேட்டா இப்போ சொல்லுவோம், ஆனா நார்மலா கேட்டா நம்ம யாருமே எதை மட்டும் சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும்னு சொல்லுவோம், ஆனா என்ன சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை போல ஆகணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த காரியம் நம்முடைய மனசுலயே இருக்க விடாதபடிக்கு பிசாசாகிய பறவை வந்து அந்த விதையை மட்டும் என்ன செய்யுது? குத்திட்டு போயிருது. மகிமை பரலோகம், பொற்தள வீதி, பளிங்கு நதி, ஜீவ விருட்சம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுதல் என்பது அது மட்டும் நம்ம சிந்தை. நீ யாராகிற? சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உன் ஆசை என்ன, உன் விருப்பம் என்ன. ஆமே, அவன் சொல்லுவான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏன் கல்யாணம் பண்ணினேன். இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. எதுவுமே வாழ்க்கையில் சொல்ல என்ன சொல்ல மாட்டாங்க. இயேசுவோ, இயேசுவோ இதற்காக கத்தர். சி, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வசனம் ஒரு மூணு நாளாக என் மண்டை குழப்பிட்டே இருந்தது. ஆமென். எபிரேயர் 5:7-8 வசனங்கள்.
1: அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி
0: பலத்த சத்தத்தோடு
1: கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம்
0: கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்றார்? பலத்த சத்தம். இது எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கெட்செமனே தோட்டம். கெட்செமனே தோட்டத்துக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்ம ஏதேன் தோட்டத்தை இழந்ததுதான். ஆமென். ஏதேன் தோட்டத்துல ஆமென் இழந்தான், பாவம் செஞ்சு கெட்செமனே தோட்டம். அவர் கெட்செமனே தோட்டத்துல வந்ததுனால எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு இன்னொரு விஷயம், நான் ஏதேனை அடைவேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பலத்த சத்தம், கண்ணீர், விண்ணப்பம், வேண்டுதல். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஜபத்துல ஒரு ஜபம் என்ன? கெட்செமனே தோட்டத்தில் அவர் என்ன ஜெபம் பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்போ அந்த பாடுகளின் பாத்திரம் நீங்கணும் அப்படின்னு இயேசு என்ன பண்றார்? ஜெபம் பண்றார். ஏன்? அது வந்து ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? அதாவது அவ்வளோ வலி, அவமானம், நிந்தை எல்லாவற்றை விட இயேசு வந்து எதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது. இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம போய் சத்தம் போட்டு அழுது ஜோமன்றார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேர்டு தான், அவர் குமாரனா இருந்தும்
1: பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு.
0: கீழ்ப்படிதலை எப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி அவர் கீழ்ப்படி இல்லையா? கீழ்ப்படியவே இல்லையா? ஆமே. அதாவது பொதுவா நம்ம தானங்க சொல்லி கேட்கலன்னா இப்ப அடிக்க கூடாதுன்னு ஸ்கூல்ல சொல்லி கேட்கலன்னா அடிப்பாங்க. ஆனா இங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டை பாருங்க, அவர் குமாரனா இருந்தும், அவர் குமாரனா இருந்தும். அதன் அர்த்தம் என்ன? அவர் இப்படி அழ வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இப்படி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்ல, அவர் இந்த பாடுகளுக்கு உட்பட வேண்டிய அவசியமே இல்ல. குமாரனாலே அவருக்கு எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. குமாரனாலே எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. அப்போ அவர் வீட்டுக்கு போறதுக்கு இந்த பாடுகளின் வழியாய் பயணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்ல. அவர் அங்கேயே ஏறி என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். ஏன்னா அவரை தவிர பிதாவினிடத்தில் ஏறுகிறவனும் இறங்குகிறவனும் ஒருவனும் இல்ல. அவர் நினைச்சா போயிருந்திருக்கலாம், ஆனா அப்படி போகாமல் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தவர் கொஞ்ச நேரத்தில் சொல்றார், நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறார். அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டனா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே தேவ சித்தம் இன்னது என்பதை உள்வாங்கி அதற்கு முழுமையாய் அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பிதா கொடுத்த பாத்திரம் இதுல பானம் பண்ணணும். இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இத மட்டும் நீக்கிருங்க, ஆண்டவரே இத மட்டும் நீக்கிருங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், பிதாவின் சித்தம். அதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை போல மாறுகிறவர்கள் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பாடு அனுபவிக்கிறது தேவ சித்தம்னு நாம் ஒப்பு கொடுக்கணும். நான் யோனாவை மாதிரி ஓடக்கூடாது. நாம் ஆராதிக்கிறது யோனாவிலும் பெரியவர். ஆமென். இந்த கண்ணீர், ஹல்லேலூயா. துக்கத்தை

0: அதாவது கெச்சமனை தோட்டத்துக்கு முன்பு வர எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்தது தான், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது தான். இந்த ஒரு காரியத்தை இவர் குமாரனா இருந்தோம். அப்போ இந்த இடத்துல அவன் இதை எனக்கு நான் நினைச்ச மாதிரி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. அவன் குமாரனால இதை கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா அவர்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. கர்த்தத்துவம் எங்க இருக்கிறது? குமாரனால இந்த சாப்டரை மாத்தி எழுத முடியும், முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம எப்படிங்க என்னங்க? குமார் அவர் குமாரனா இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், ஆனா அவர் யாரா தான் இருக்கிறார்? குமாரனா இருந்தும். அப்போ ஜீசஸ் நினைச்சா அந்த ஒரு நைட்ல அந்த ஸ்டோரியை வந்து ரீரைட் பண்ண முடியும், திருப்பி எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கிறது தெரியுமா? கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவர் அதை செய்யல, கீழ்ப்படுதல். அவர் வந்து சித்தம் செய்வதை அனுபவமாக்குறார். பாருங்க, தேவ சித்தம். இப்ப நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஒரு இரவு, கடுமையான இரவு, பெரிய சவாலை சந்திக்கிற இரவு, நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு அதிகாரம் தர்றார். என்ன அப்படின்னா, இந்த இரவை ஸ்கிப் பண்றதுக்கு ஒரு அதிகாரத்தை தர்றார். நம்ம மேக்ஸிமம் என்ன தெரியுமா செய்வோம்? அதை ஃபேஸ் பண்ண மாட்டோம், அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா பிதாவின் சித்தம் ஃபேஸ் பண்றது ஜீசஸ் அக்செப்ட் பண்றார். இதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஜீசஸ் நினைச்சா அந்த ஸ்டோரியே மாத்தி எழுதி இருக்கலாம். ஜீசஸ் நினைச்சா அண்ணா காய்பாவத் அடுத்த நாள் குற்றம் சாற்றுறவங்க எல்லாம் ஆமே வந்து கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவர் மட்டும் அப்படி மாத்தி எழுதுனா நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஒரு அக்கினிய எலியா பாடுள்ள மனுஷன் எலியாவ நிறுத்தியே மொத்த ஜனத்தை கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர், வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தவர் அல்லவா இவர்? இவர் நினைச்சிருந்தா மாத்தி எழுதியிருக்க முடியும், ஆனா அவர் அப்படி செய்யாம. இதுதான் நம்ம எல்லாம் மாத்திட்டு இருக்கிறோம், மாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, விசேஷமா ரீசன்ட் டைம்ல ஆவியானவர் ரொம்ப பேச வைக்கிற வார்த்தையில் உண்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆன்சர் வருது பாருங்க, அதுதான் அவருடைய ஹார்ட்ல இருந்து வருது. நம்ம அவருடைய ஹார்ட்ல இருந்து வார்த்தை எடுக்க மாட்டேங்கிறோம், வாயிலிருந்து எடுக்க பாக்குறோம். ஆமே ஹாலேலூயா. ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நோ சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை கொண்டே போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிடுவார். அந்த இயேசுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமே. நிறைய பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பைக் வாங்கி கொடுத்தது விரும்பியா வாங்கி கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? நோ பாருங்க, எவ்வளோ கோரஸ். எஸ் நோ தான். அங்கன்னு சொன்னதும் நம்மால் உடனே சாப்பாடுக்கணும், தண்ணிக்கணும், ஸ்கூலுக்குனும், காலேஜுக்குனும், எல்லாத்துக்கணும். பிள்ளைல்ல சரி போட்டுங்க வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். வாங்கி கொடுத்துட்டு பைக்கு ஜோம் பண்ண வரும்போது நான் அப்படியே எல்லாப்படியும் பார்ப்பேன். பையனையும் பார்ப்பேன், அப்பாவையும் பார்ப்பேன், அம்மாவையும் பார்ப்பேன். பையன் முகத்தில் அப்படி இருக்கும், அப்பா அப்படி இருப்பார், ஆமேன் அப்படி இருப்பார், அம்மா எல்லாம் இருப்பாங்க. அப்படியே ஓடி பார்த்துட்டு சோதராண்டூரே அப்பா 100 வர போனாலும் பரவாயில்ல, 108 போயிடக்கூடாது, காத்துக்கொள்வீராக. ஆமே. அதுவும் பைக்கை பார்த்தா சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இருந்து பாருங்க. ஆமே. எலியா கர்மேல் பருவத்தில் இருந்து ஜோம் பண்ணாம இது விரும்பியா வாங்கி கொடுக்கறது. நம்ம நிறைய போராடுறோம்ல, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அதிகாரம் உள்ளவர் அமைதியாகிறார். ஆமே. ஒன்றும் இல்லாத நம்மளால பஸ்ல கூட ஒரு சீட்டு பிடிக்க முடியாது. இப்பொழுது இறங்கி ஆண்டவரே என்ன பிரச்சனை உனக்கு? ஆமே ஆண்டவரே என்னோட பேசும், நேத்து பேசுனேன் இல்ல, அது வேண்டாம் ஆண்டவரே. ஆமா, சி கீழ்ப்படுதலை இதுதான் சித்தமா. பாத்திரத்தை நீக்குங்கன்னு சொன்னவரு வெளியே வந்து சொல்ற, நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறார். ஆமே. நான் கிறிஸ்துவ போல மாறுறேன் அப்படிங்கறது அடையாளம். ஆண்டவர் உட்பட்டு அக்செப்ட் பண்ணணும். ஆமே. நான் நினைச்ச ரிசல்ட் வரல, அக்செப்ட் பண்றேன். நான் எதிர்பார்த்த நன்மை என் கைக்கு கிடைக்கல, நான் அக்செப்ட் பண்றேன். எல்லாம் பவுல் சொல்றாரு, நான் என் குறைச்சல பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அக்செப்ட் பண்றேன். சில காரியத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததுனால எப்படி பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ ஆண்டவர்கிட்ட. இயேசுவ பாத்தீங்களா, உள்ள ஜபம் வேற, வெளியே வந்து தீர்மானம் வேற. அவர் குமாரனா இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிதலை கட்டு உள்ள போய் அழுதார், போராடினார். அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நான் கீழ்ப்படியணும், நான் இப்படி அழக்கூடாது, இல்லை நான் அவருடைய நேச பிள்ளை இல்லைவா, நான் இப்படி அழுதுருக்கக்கூடாது, நான் இப்படி கத்திருக்கக்கூடாது. அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்துட்டார், வெளியே வந்துட்டார். ஐயோ, நான் இப்படி அழுதுருக்கக்கூடாது. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. 9வது வசனம்,
1: தாம் பூரணர்
0: பூரணரான அப்ப பாடுகளின் வழியாய் கர்த்தர் ஒருத்தங்களை நடத்துறாங்கனால அதனுடைய ரிசல்ட் பூரணம். சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம், பூரணம். கர்த்தருக்கு மகிமை. நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு சித்தமானா மீதி மூணு அடுத்த வாரம் கேட்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு அரை மணிக்கு பேசினால் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வசனத்தை நேசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பாருங்க. இந்த பாடலை பாடுமா புரியாதவன்

இருக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தண்டனை என்று எண்ணி ஆண்டவர் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயே, உன்னை அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக்கி மகிமையிலே பங்கடைய செய்ய வைப்பதே தேவனுடைய திட்டம். புரியாத பாதை புதிய வழிகளில்

ஆமென். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு அதிபதி அந்த ஸ்தானத்தை அடையிறதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? தாவீது ராஜா அந்த ஸ்தானத்தை அடைக்கிறதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? நம்மை அதிபதியாக அல்ல, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ராஜாவன் இயேசுவை போல.

அம்மா பாதத்தை தொட்டு முத்தமிட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க பாத்திரவான்களே, உங்க கிருபை பரிசுத்த பிதாவின் நல்ல தகப்பனே, பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்க மேல வச்ச உங்க திட்டம் அது எங்களுக்கு புரியல, ஆனா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. நாங்க எவ்வளவு உயரமா நினைச்சாலும் அதுக்கு மேலதான்ப்பா நீங்க எங்களுக்கு ஒரு நினைச்சிருக்கிறீங்க. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே அல்ல, உமக்கு பங்காளியாக்கும், உம்மை போல மாற்றவும். எங்க மேல நீங்க வைத்திருக்கிற எல்லா சித்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருப்பதாக கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும் எல்லாம் மகிமை கணம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.

எல்லாம் சேர்ந்து தெரிந்த பாடல் நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம். உன் காரியத்தை எண்ணி போற்ற வேண்டும். வார்த்தையினால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறதுனால அவரை நன்றி சொல்லி உற்சாகமா இந்த பாடல எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கைகளை தட்டி சந்தோஷத்தோட பாடுவோம். ஏதோ நம்ம ஒரு மீட்டிங் வந்துட்டோம் பாட சொல்றாங்கன்னு பாடாம உற்சாகத்தோட பாடுவோம்.

எல்லாரும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சத்தமா பாடலாமா? ஆண்டவரை பாடுறதை விட்டுட்டு அதை விட ஒரு பெரிய வேலை இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறதை விட ஒரு மேன்மையான ஒரு வேலை இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அதனால உள்ளத்துல இருந்து பாடுவோம், உண்மை பாடாமல். நீங்க மாத்திரம் பாடுறீங்களா சத்தமா?

0: நன்மை செய்தவரை என் கரங்களை தட்டி மகிமைப்படுத்த கூடாது.
1: ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அப்பொழுது அவன் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பணக்காரன், நான் ஏழையாக இல்லை, அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான். அந்த ஏழை மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உடை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த இவன், ஆண்டவரே, எனக்கு நல்ல மனநிலை இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று கூறினான். மனநிலை சரியில்லாத மனிதன் நின்ற இடத்தை தாண்டி வேகமாய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதை பார்த்து அவன், கடவுளே, நான் வியாதி உள்ளவனாக இல்லை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்ட மனிதனை ஆஸ்பத்திரியில் தள்ளுவண்டியில் வைத்து உள்ளே எடுத்துச் சென்ற பொழுது ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்து, ஆண்டவரே, நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம் அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இன்று ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்ய நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனால் மட்டும் நன்றி சொல்ல முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது உண்மையானால் கர்த்தரை துதிப்போமா?

1 கொரிந்தியர் அதிகாரம் 8. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவனென்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இற்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத படிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனச்சாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஆமேன்.

நமது அண்ணன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இயேசுவின் குடும்பம், தி ஜீசஸ் ஃபேமிலி. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 22:22-31. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வமான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியக்கூடாதுபடியதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 2:11-12. அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றார். ஜீசஸ் இஸ் நாட் அஷேம்ட் டு கால் தம் பிரதர்ஸ். ஹி சேஸ், ஐ வில் டிக்ளேர் யுவர் நேம் டு மை பிரதர்ஸ். இன் த பிரசன்ஸ் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஐ வில் சிங் யுவர் பிரைசஸ். மீட்பினால் கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள நிலைதான் என்ன? நாம் இயேசுவின் சகோதரர், கடவுளின் சபையின் முழு அங்கத்தினர், கடவுளின் சொந்த பிள்ளைகள், ஆபிரகாமின் வழித்தோன்றல். உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளிடம், நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடமும் என் தேவனிடமும் உங்கள் தேவனிடமும் ஏறி போகிறேன் என்று சொல் என்றாரே. இதைவிட வேறு பெரிய பேரு உண்டோ? ரட்சிப்பினால் தேவ குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். இயேசு பிதாவிற்கு எப்படியோ, பிதாவோடு எப்படியோ, அப்படியே நாமும் ரட்சிப்பினால் பரம தந்தையோடு உறவு பெறுகிறோம். ஹல்லேலூயா! என் பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தன, உண்மைதான். மீட்போ அவரை என் சொந்த சகோதரனாக்கி விட்டது. தனியாய் கடவுளின்றி நம்பிக்கையின்றி நான் தெரிந்தேன். மீட்போ கடவுளின் பரிசுத்தர் கூட்டத்தில் என்னையும் சேர்த்தது. விசுவாசத்தினால் மீட்பின் ஈவை நான் தழுவி கண்ட போது ஆபிரகாமின் சந்ததியாக வாக்கு தத்தத்தின் சந்ததியானேன். பாவமற்ற, குற்றமற்ற, அப்பழுக்கற்ற இறைமகன் நம்மை தமது சகோதரர் என்று அழைப்பது எத்தனை எத்தனை தியாகம்! பரிசுத்த பிதாவாகிய உன்னத தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பது எத்தனை எத்தனை அன்பு! இதுதான் மீட்பின் மேன்மை. எபிரேயர் 2:11-13 நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் சில காரியங்களை நாம் கவனிப்போம். இந்த வசனத்திலே இயேசு அறிவிப்பேன், உம்முடைய புகழை அறிவிப்பேன் என்கிறார். இது அவருடைய பெருமிதம், ஹிஸ் ப்ரைட். நான் பாடுவேன் என்று சொல்கிறார். இது அவருடைய பரவசம், அவருடைய பிளஷர். நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறார். இது அவருடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். உசித ஆசிகள், கடவுள் என் அப்பா, இயேசு என் அண்ணா, ஆவியானவர் எனது ஆலோசகர், எனக்கு பயமேன் என்று ஆர்ப்பரிப்போமா? அது மட்டுமா, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும்
இயேசு விடுதலை செய்தார் என்று 15 வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பயம் ஒரு மகிழ்ச்சி கொல்லி, பயத்திலிருந்து விடுதலையோ பெரிய ஆரவாரம். நாம் எங்கு செல்ல போகிறோம் என்ற பயமோ மரண பயமோ இனி நமக்கு இல்லை. கடவுளது வீட்டின் மகிழ்வாழ்வை தாவியது நம் எல்லாருக்கும் விருப்பமான 23 சங்கீதத்தில் இவ்விதம் வர்ணிக்கிறான், நான் மரண இரளியின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கடவுளே நீர் என்னுடன் இருக்கிறீர், என் பகைவருக்கு முன்பாக எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் ஆண்டவரின் வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திருப்பேன். இறை மக்களின் இக வாழ்வு பரலோக வாழ்வின் முன்றுசியாகும். இயேசுவினாலும் இயேசுவுக்குள்ளும் நமக்கு எல்லாம் எல்லாம் உண்டு. இதைத்தான் நெய்யூரை சேர்ந்த தா யோசேப்பு பக்தன் அவர்கள் மிக அழகாக பாடினார்கள். அது கீர்த்தனைகளை உண்டு.

மகனே. அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றார். எங்கள் மகாபரிய தேவனே, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் பிரதான நல்ல மேய்ப்பராய் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் எங்களுடைய மூத்த அண்ணனாக மாறினபடியால் உம்முடைய வீட்டிலே எங்களுக்கு அத்தனை காரியங்களும் சொந்தமாகிவிட்டது. நாங்கள் உமக்கு சொந்தக்காரராகிவிட்டோம் ஆண்டவரே, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாறிவிட்டோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அண்ணாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இகத்திலேயே நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அந்த குடும்பத்திலே நாங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இதை விட பெரும் பாக்கியம், சிலாக்கியம், நித்தியத்தின் இக்கரையிலே வேறு என்னதான் இருக்க முடியும்? ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை போற்றி சபை நடுவிலே உம்மை பாடுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.

உயர்த்துவோம். அல்லேலூயா. அது என்னது அல்லியா, நம்மளுக்கு அது புது அந்நிய வார்த்தையா, அந்நிய பாஷை மாதிரி இருக்கு. அரணுக்கு திரும்புங்கள் என்பதற்கான அந்த மூல பாஷையினுடைய ஒன்று. நம்ம ஆண்டவர் பூமியில வாழும்பொழுது அந்த பாஷையெல்லாம் பேசினார். நம்மளுக்கு அது வந்து இப்ப அந்நியர் பாஷை தான், அது அந்நியருடைய பாஷை தான் அது. இந்த வரிகள், நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு உன்னை மறுபடியும் அழைத்து செல்வார். அது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னு, உதாரணத்துக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க இனி இந்த வேலைக்கு வேண்டாம், யூ ஆர் நாட் வர்தி டு பி ஹியர் எனிமோர், போயிட்டு வா. துக்கத்தோடு வந்துருவோம், திருப்பியும் கூப்பிட்டு, ஐயோ உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, நீ வானும் பொழுது வரும்பொழுது குடிஞ்சு போயிருப்போம், போகும்போது எப்படி போவோம், அப்படி வா. என்ன சொன்ன, என்னையா வேணான்னு, இப்ப பாத்தியா கூப்பிட்டல, வருவோம்ல. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஏற்கனவே இருந்ததை விட ஒருபடி மேலாத்தான் ஆண்டவர் நம்மை வைப்பார். ஸோ எந்த இடத்திலிருந்து நம்ம விலக்கப்பட்டோம், இது உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன, நாம எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமது வாழ்க்கைகள் சூழ்நிலைகளினால நம்ம கைதிகளாக்கப்பட்டு அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்பி நாம இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் ஒருவேளை நீங்க உங்க ஸ்தானத்துல மீண்டுமாய் நிலைநாட்டப்படுகிற நாளாக இது அமையலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹாஃப் இன்க்ரீஸ். நம்ம மறுபடியும் அந்த வரிகளை பாட போறோம். என்னை அரணுக்கு திரும்ப வரப்பண்ணுகிறவர், அரணான பட்டணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு உரைக்கப்பட்ட நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை இன்றைய நாளில ஒருவேளை ஆண்டவர் அதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். எல்லாரும் விசுவாசத்தோட பாடலாம்.

கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள். அதற்காக வாசல்களை திறக்கிறவர் என் தெய்வம்.

ஒடுக்கினோரை குனிய செய்தார், பரியாசம் செய்தோரை எனக்கு முன்பாக பணிய செய்தார், சத்ருவினுடைய வாசல்களை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்தார், என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என் தெய்வம்.

மறுபடியும் சொல்ல போறோம். ஒடுக்கினோரை எனக்கு முன்பாக குனிய செய்தார், என்னை பார்த்து பரியாசம் செய்தோருக்கு முன்பாக என்னை உயர்த்தினார். எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்தேனோ அங்கெல்லாம் என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் என் தெய்வம். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற நல்ல

மனசுல இருக்கிறத எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மையே முழுசா கொடுக்கணும். எனக்கு ஒரு நான் கேட்ட ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் வீட்டில் அழகான ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தாராம். அந்த மரம் ஃபுல்லும் அப்படி பெரிய பெரிய ஆப்பிள் அழகழகா காய்ச்சி அப்படி கொட்டி கிடக்குமா. காலையில் அதை அள்ளி விலை விலைக்கு கொடுக்கறத கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்தினருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தேவைக்கு சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும்பொழுது அண்டை வீட்டுக்காரருக்கு எரிச்சல் வந்துச்சான். என்ன இவர் வீட்டில் மட்டும் இப்படி பழுக்குது, என்ன உரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்பொழுது குப்பையும் சாக்கடையும் அள்ளி கொண்டு வந்து அந்த கீழே கொட்டி கிடந்த பழத்து மேலே போட்டு வச்சுருந்தாங்க. இது யார் வேலை? இவ் பழத்து மேலே போய் யாருக்காச்சும் இப்படி போட மனசு வருமா? யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து டெய்லி இது நடக்குது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஐயா பக்கத்துக்கிட்ட, ஐயா வேலை அது போய் சட்டையை பிடிச்சி என்ன காரியம் பண்ணுறேன்னு கேட்கலான்னு மனசில் தோணுச்சு. நம்ம பெண்ணாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன்ப்பா, பக்கத்து வீட்டு சார் தான் இந்த வேலையை பார்க்குறாரு, போய் நாலு கேள்வி கேட்கலாமா, பொறுமையாரு. இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஒரு கூட நிறைய அந்த ஃபைன் அந்த ஆப்பிள்லையே எது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எல்லாம் அடுக்கி அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாராம். அவருக்கு அதிர்ச்சி தாங்கல. என்னென்ன இல்லை உங்களுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், உங்களுக்கு தான் இன்னும் கொடுக்கல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னையோடு அவர் குப்பையை கொட்டுறது நிறுத்திட்டாராம். வந்த உடனே மனைவி கேட்டாங்களாம், ஏப்பா குப்பையை கொட்டினவருக்கு போய் ஃபைனஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அவர்கிட்ட இருக்கிறத அவரு கொடுக்குறாரு, எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னாராம். புரியுதா? அவர்கிட்ட இருக்கிறது என்னது? குப்பையும் சாக்கடையும், அதை அவரு கொடுத்தாரு. என்கிட்ட குப்பை சாக்கடை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நல்ல பழங்கள் இருக்கிறது. நான் என்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமான ஆராதனையை கொடுக்க போறீங்களா? புலம்பலையும் அழுகையையும் கொடுக்க போறீங்களா? ஆண்டவர் இடத்துல தான் அழணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம விழுந்து அழுகிறதுக்கு மடி ஆண்டவருடைய மடியில தான் விழுந்து அழணும். எங்க போனாலும் ஆண்டவர் பாதத்துல தான் வந்து விழணும். உரிமையா சண்டை கூட போடலாம், ஏப்பா என் விஷயத்துல அமைதியா இருக்கிறீங்கன்னு ஆண்டவரை உரிமையா அப்படி கூட கேட்கறது கூட அது வந்து ரசனைக்குரியது தான். ஆனால் ஆனந்த பலி என்று ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனந்த பலிகள், ஆனந்த களிப்புள்ள உதவி. பலினா அதில் வலி இருக்கணும். சந்தோஷத்துக்கு ஏது வலி? நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறதுன்னா பிடிக்கும். யாருக்காச்சும் அழுகிறதுக்கு பிடிக்குமா? சில பேருக்கு சாவு வீட்டுக்கே போக பிடிக்காது, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. கல்யாண வீட்டுக்குன்னா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போனால் கூட ஏன் அழற மாதிரி இருக்குதே, எதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க உண்டு. அப்போ சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில என் துக்கத்தை மறந்து நான் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துவேன்னு நம்ம மனசை ஆண்டவருக்காக மாத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த பலி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கிற மூடு இல்லை, ஜாலியா இருக்க மூடு இல்லை, சந்தோஷமா கை தட்டி பாட்டு பாடி அப்படி ஒரு டான்ஸ் பண்ற மூட்ல நான் இல்லை. நான் வந்து துக்கத்தினால சார மிகுந்த மன நோவுனால இருக்கிறேன். எனக்கு அழணும்னு தான் இங்கே முட்டிட்டு நிற்குது எனக்கு அழுக. இப்போ போய் என்ன சிரிக்க சொல்கிறீங்களே? இல்லை ஆண்டவரே, என் பாரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு அழகிறதுக்கு நேரம் தனியாக இருக்கட்டும், இப்போ நான் என்ன செலுத்த போகிறேன்? ஆனந்த பலி, ஆனந்த பலி, அப்பாவுக்கு என்ன அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன செலுத்த போகிறீங்க? ஆனந்தம் எப்படி பலியாகும்னா, செய்ய முடியாத சூழ்நிலையில் என்ன நான் ஜெயிச்சு இல்லப்பா உங்க முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சந்தோஷமா பலி செலுத்துறதுக்கு பேர் தான் ஆனந்த பலி. நம்ம எப்படி ஆராதிப்போம்? எனக்கு தோணினா அழுவேன், எனக்கு தோணினா சிரிப்பேன், எனக்கு தோணினா பாடுவேன், எனக்கு தோணினா கோச்சிட்டு படுத்து தூங்குவேன். இதுதான் நம்ம ஆண்டவரை தேடுகிற தேடல். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிச்சிட்டேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், நைட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கலாம்னு நினைப்போம்ல, அப்பதான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணுமா? எப்படி சாரே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், கன்வென்ஷன் ஆராதிச்சு மூன்றாம் வாரத்துக்கே போயிட்டு வந்து இறங்கி வந்திருக்கேன், ஐ எம் சோ டயர்ட் யூனோ, ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு மனசில் தோணும் பொழுது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சார், ஆண்டவர் கூட டூ இனி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஆண்டவரை தேடுற தேடலில் மட்டும் பஞ்சமே வச்சிடாதீங்க. தேடுகிறவன் இன்னும் தேடட்டும், ஜெபிக்கிறவன் இன்னும் தேடட்டும், விசுவாசிக்கிறவன் இன்னும் விசுவாசிக்கட்டும், இன்னும் இன்னும் இன்னும் இன்னும்
தேவனோடு உறவாடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை யார் தடுக்க முடியும்? என் தேவனால் நான் உயருவேன், வளருவேன். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சை சர்ச்சைன்னு போய் உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்ணு பார்க்க தான் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ஆண்டவரை நம்பி நம்பி உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்கள் பார்க்கத்தான் போகுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கலாம், இப்போ அது வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், என் ட்ரெஸ் நீங்களும் பிடிச்சுக்கிட்டு இந்த இயேசுசாமி நம்பினதுனால தானே உங்க பிள்ளை இப்படி இருக்கு, நானும் உங்க கூட வரட்டா, நீங்க போய் கூப்பிடவே வேண்டாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் கூப்பிட முடியாது. மதம் மாத்திரியா என்ன சர்ச்சை கூப்பிடுறியா தெரியும். இந்த கிறிஸ்டியன் வேலையே இதுதான். ஆனா ஒரு நாள் வரும், நாம கூப்பிடவே வேண்டாம், அவங்களே பின்னாடி ட்ரெஸ் பிடிச்சிட்டு நை நை நானும் வரேன் நானும் வரேன், என்னை கூப்பிட்டு போயும் அப்படி வா அப்படின்ட்டு நம்ம போறோம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும், உரைக்கப்பட்ட வாக்குத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த பாடல் வரி

நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்றார். நான் தனிமையாய் நிற்கும் பொழுது உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்றார். அவர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார்.

நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னதான் ஆண்டவர் செஞ்சாலும் இன்னொருத்தர் வாயிலிருந்து அது வரும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பயங்கரமா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றோம்னு வைங்களேன், வெயிட் லாஸ் ஆகணும், ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டயட்டு அப்புறம் ஒரே பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு மனசுல நினைக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறவங்க வந்து என்ன இப்படி திரும்ப இழைச்சிட்டீங்க அப்படியே இளமை ஆயிட்டீங்க என்னமோ மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பாடா அப்பாடா அப்படியா, பயங்கர டயட்டா இருக்கேன் இன்னும். அப்போ நம்மளுக்கே தோணினா கூட இன்னொருத்தர் வாயிலிருந்து ஒரு சாட்சி கேட்கும் பொழுது அது என்ன பண்ணும், பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறது. உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். சல்லமா மறுபடியும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயமாய் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து சாட்சி சொல்லும்படி என் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா.

போது முடியும் என்றார். நான் மனம் தளர்ந்து போகும் பொழுது திடன் கொள் என்றார். என் அருகில் நின்று நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். என் தேவைகளை சந்திக்கும் தேவன் எனக்கு உண்டு.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. உலகத்திலேயே இப்போது இருக்கும் கட்டிடங்களில் மிக உயரமானது துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா என்பது. இந்த கட்டிடம் 2700 அடி உயரமானது. அதில் 160 தளங்கள் உள்ளன. உலகத்திலேயே மிக வேகமான எலிவேட்டர் இங்கு உள்ளது. உலகத்தின் மிக உயரமான நீச்சல் குளமும் இங்குதான் உள்ளது. இவ்வளவு புகழ்பெற்ற உயரமான இந்த கட்டிடம் எவ்வாறு ஸ்திரமாக நிற்கிறது? இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை அதன் கீழே உள்ள அஸ்திவாரத்தில் தான் உள்ளது. இது இவ்வளவு பெரிய கட்டிடமாக உயர்வதற்கு முன்பு சுமார் 1 வருட காலமாக பூமியை தோண்டி உறுதியான அஸ்திவாரம் போடும் வேலை நடைபெற்றது. இந்த கட்டிடத்தின் அஸ்திவாரத்திற்கு மட்டும் 110,000 டன் காங்கிரீட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவேதான் இந்த கட்டிடம் உறுதியாக நிமிர்ந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, இதை போலவே நம் வாழ்வின் அடித்தளம் உறுதியாக கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்குமானால் நம் வாழ்க்கையும் பல ஆசீர்வாதங்களை பெற்று சீரும் சிறப்புமாக அமையும். அடித்தளமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படாத வாழ்க்கை ஸ்திரமாக நிற்காது. உயர்வது போல தோன்றும், ஆனால் அது உறுதியாக இல்லாததால் உருக்குலைந்து போகும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையிலிருந்து விலகாமல் நடந்தோமானால் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவின் மேல் ஆழமாய் அஸ்திவாரம் போட்டு அமைத்தார். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தபோதும் கூட அவர் இயேசுவின் அன்பை விட்டு விலகவே இல்லை. அவருடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உயர்ந்து கொண்டே சென்றது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. இன்றும் பவுல் அப்போஸ்தலன் எழுதிய நிருபங்கள் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்துகின்றன. மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமான நிருபங்களை அவர் எழுதியுள்ளார். அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தியிருக்கிறார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ இவை ஒன்றும் என்னை கிறிஸ்து இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்காது என்று ஆணித்தரமாக கூறினார். காரணம், அவருடைய அஸ்திவாரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் உறுதியாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டதாக இருக்குமானால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அவர் காட்டிய வழியில் நம் வாழ்க்கை அமையுமானால் மேன்மை உள்ளதாக மாறும். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் நம் வாழ்வை உயர்த்துவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் மத்தேயு 5:23-24 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து. அதனால இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் முத்தான வார்த்தைகள், ஒவ்வொன்றுத்திலையும் ஆழமான மறைபொருளும் சத்தியங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த நான் மத்தேயு 5:6-7 இந்த மலைப்பிரசங்கத்தை அடிக்கடி தியானிப்பது உண்டு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில். நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு செய்தியாளர் இப்படியாக ஒரு சபையிலே இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து ஒரு கொட்டேஷன் கொடுத்தார். என்னவென்றால், காந்தி ஜி எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கு அவர் மிகவும் பாடுபட்டு நம்முடைய நாட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. அந்த வெற்றி விழாவிலே காந்தியிடத்திலே அநேகர் கேள்வி கேட்டாங்களாம் நிருபர்கள், இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்ன, இப்போ வெற்றி விழா கொண்டாடுகிறோம் என்று. அப்போ அவர் அழகாக சொன்னாராம், இன்றைக்கி அடிப்படை காரணம்னு கேட்டதுனால நான் அந்த அடிப்படை காரணத்தை சொல்கிறேன், பைபிள் தான் அடிப்படை காரணம் இந்த வெற்றி விழாவுக்கு அப்படின்னாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம், எப்படி இதை சொல்கிறீங்க பைபிள் அப்படின்னு. இந்த சத்தியாகிரக போராட்டத்தையே நான் வந்து இந்த அகிம்சைன்ற கொள்கையை நான் பைபிளின் தான் கற்றுக்கொண்டேன். அதனால் நான் அதன் அந்த சத்தியாகிரகத்தின் மூலமாக இந்த போராட்டத்தை போராடி வெற்றியை பார்த்தேன். அப்போ அவர் இன்னொரு படி மேலே சொன்னாராம்,

நான் மனசு சோர்வாக இருக்கும்போது சஞ்சலமாக இருக்கும்போது அதிகமாய் மலைப்பிரசங்கத்தை நான் வாசிப்பேன். அந்த மலைப்பிரசங்கத்தை நான் வாசிக்கும்போது நான் பலவிதமான முடிவுகளை எடுக்க எனக்கு அது உதவியாக இருக்கும் என்று. அப்போ அன்றைக்கு என் மனசில் ஒரு காரியம் வெளிப்பட்டது, இந்த மலைப்பிரசங்கத்தை காந்தியே வாசிப்பார், அவரே வாசித்து அதிகமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அதை அதிகமாக வாசிப்பேன்னு சொன்னாரே, அது என்ன தான் இருக்குது என்று பார்க்கும்போது நான் படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகுதான் அநேக பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் அதிலிருந்து வெற்றி எடுக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் வந்தது. இந்த 5 லட்சம் ரூபா கடன் பிரச்சனைக்கு அது எல்லாத்துக்கும் விடுதலையாகிறதுக்கு வித்தாக ஒரு அநேக ஃபார்முலாக்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபார்முலாக்கள். இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வந்தது. அன்பால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒப்புருவாக வேண்டிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த 23வது வசனத்திலும் 24வது வசனத்திலையும் மிக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒப்புருவாகுதல். இந்த ஒப்புருவாகுதல் என்பது மிக முக்கியமான உன்னதமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு அது இல்லாதபடிக்கு தான் அநேகர் வாழ்க்கையில் சாத்தானவன் பிசாசானவன் அநேக ஆசீர்வாதத்துக்கு தடையை கொண்டு வருவான். நானும் நீனும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு அந்த கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இழுக்காக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவாக அவன் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒப்புருவாகுதல் என்பது பிசாசு கொடுக்குற ஒரு மரண அடி. எனவே அன்பானிலே இங்கே நீங்கள் 23வது வசனத்தை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் யாருக்காவது வருத்தம் வந்துச்சு அப்படின்னு, அதாவது யார் பேர்லையாவது உங்களுக்கு வருத்தம் வந்துச்சு நான் அவங்களோட ஒப்புருவாங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போட்டுருந்தா அவங்ககிட்ட போய் ஒப்புருவாங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உன் சகோதரனோ, அதாவது 23வது வசனம், உன் சகோதரனுக்கு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையென்று அங்கே நினைவு கூறுவாய. நீ காணிக்க போகிற இடத்துல உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை, அவன் பேரில் உனக்கு குறை இல்லை. உன் சகோதரன் உன் பேரில் குறையாக இருக்கிறாரு, உன் பேரில் வருத்தமாக இருக்கிறாரு, உன் பேரில் அவர் வந்து பகையாக இருக்கிறாருன்னு நீ கேள்விப்பட்டாலே நினைவு கூர்ந்தாலே போய் ஒப்புருவாங்க. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம், பகையாளின்னா அவங்க தப்பு பண்ணாங்க நான் கரெக்டு பண்ணேன், என் பக்கம் நியாயம் இருக்குது அவங்க பக்கம்தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்கள பழகிச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாயா. என் பேரில் அவனுக்கு குறைன்னு நான் நினைவு கூர்ந்தாலே போய் ஒப்புருவானுன்றான். உண்மையில் இந்த சத்தியம் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது, அதன்படி நடக்க வைத்தது. என் பேரில் யாராருக்கெல்லாம் குறைன்னு நான் கேள்விப்பட்டனோ அவங்ககிட்டலாம் போய் ஒப்புருவானேன். ஆண்டவர் அந்த ஒப்புருவான பிறகு ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். எனக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம் அந்த கோபம் என்ற பிடிவாத குணங்கள் எல்லாம் என்னை விட்டு போ அகன்றது. இந்த ஒப்புருவாகுதில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கட்டில் வச்சுருந்தார். அதனால அதுதான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது பெரிய சத்தியம், இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. அந்த ஒப்புருவாக சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கோ அல்லது சொந்தக்காரனுக்கோ உற்றாவரனுக்கோ நண்பனுக்கோ குறைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட போயிட்டு சாரி கேட்டு ஒப்புருவாகிறதுல தப்பே இல்லை. ஒப்புருவாகனா நம்ம நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அதை காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு ஒப்புருவாயிட்டு வந்து பின்பு வந்து காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எந்தளவுக்கு ஆண்டவர் சென்சிட்டிவாக எதிர்பார்க்குறார் நம்மகிட்ட. இன்றைக்கி அது இல்லாதபடிக்கு இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் காணிக்கை போட்டு கொண்டிருக்கோம். இருதயத்தை சுத்திகரிக்காதபடிக்கு, மனசாட்சியை சுத்திகரிக்காதபடிக்கு என் பேரில் 1000 பேர் குறை வச்சு குறை சொல்லுவோம். 1000 பேர் நான் ஒப்புருவ முடியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை என்பாங்களே, இல்லை காரணம் இல்லாமல் யாருக்கும் குறை வந்துச்சுன்னா நீ போய் ஒன்று தாத்து ஒன்று நேரடியாக அவங்ககிட்ட ஒப்புருவாகலாம், இல்லை ஃபோன் மூலமாக ஒப்புருவாகலாம், இல்லை லெட்ரு போட்டு ஒப்புருவாகலாம். ஒப்புருவாகிறதுக்கு எத்தனையோ வழியாக இருக்குது, இல்லை இமெயில், இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி எத்தனையோ கம்யூனிகேஷன் மெசேஜ். ஐஎம் சாரி, ஒரே வார்த்தை, நான் உன்னோட ஒப்புருவாகிறேன், என் பேரில் உனக்கு குறைந்தனாக்கா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை, தாழ்த்தத்தில் தப்பு இல்லை. தாழ்த்து யார் நம்மளை நாமே தாழ்த்தி கொள்ளும்போது ஆண்டு நம்மளை உயர்த்துறாரு. அன்பாங்களே, இது தாழ்மைக்கு விரோதமாக இருக்கும். அந்த ஒப்புருவாகிறதுன்றது
அந்த பெருமையை உடைக்கிறதாக இருக்கிறது. பெருமை என்ற பிசாசை உடைப்பதாக இருக்கிறது. அவனுடைய லூப் ஹோல்டு நுகத்தடியை நம்மளை விட்டு முறிக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. எனவே இந்த ஒப்புருவாகிறது என்ற சத்தியத்தை, அதாவது உங்கள்கிட்ட அவன் சண்டை போட்டு போயிட்டான் அவன்கிட்ட ஒப்புருவான்னு சொல்ல, உன் பேரில் அவனுக்கு வருத்தம் இருந்தாலே போய் ஒப்புருவான்றார். குறை உண்டுன்றால ஒப்புருவா, அவன் பேரில் உனக்கு குறையில்ல, உன் பேரில் அவனுக்கு குறைனாலே ஒப்புருவான்றார். உண்மையிலே இதை என்னை சிந்திக்க வைத்தது, என்னை டர்ன் பண்ணிச்சு. அதன்படி நான் செய்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். எனவே இந்த 23-24 இருக்கிற இந்த ரகசியத்தை நாம் அறிந்து, நாம் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவர்களாய், ஆண்டவர் சொல்லபடி நடக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வோம். நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் எங்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்றால், குறை உண்டென்று அங்கு நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புருவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் எத்தனையோ பேர் நாங்கள் இன்னும் வைராக்கியத்தோடு, கசப்போடு, கோபத்தோடு, எங்கள் பேரெல்லாம் அவனுக்கு கோபம், நாங்கள் எங்கள் மேலே நாங்கள் ரைட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். தயவாக மன்னிங்க சுவாமி, தயவாக மன்னிங்க. அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு இடத்துல பேசுங்கப்பா. உம்முடைய ஒப்புருவாக சத்தியத்தினை அவங்க கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அது பரலோக ராஜ்யத்துக்கு அது பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கிறது நாங்கள் நுழைவதற்கு. ஆண்டவரே இதை செய்யவிடாதபடிக்கு பிசாசு தடை செய்கிறான். ஆண்டவரே அந்த பிசாசின் கிரியிலே ஆண்டவரை அர்த்தமாக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புருவாகி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க, ஆசீர்வாதிங்க. அந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், ஆண்டவரே வைராக்கியம் எல்லாவற்றையும் எங்கள் எதிர்த்து விட்டு எடுத்து போடுங்கப்பா. அந்த அன்பு ஆண்டவரே அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே மன்னித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருபியாக ஒப்புருவாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உம்முடைய ஆண்டவரே நாமத்தினால வாழ்த்துதல் சொல்ல என்ன எங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கே ஒப்புருவாகி ஆண்டவரே அவருடைய எல்லா ஆண்டவரே தடைகளையும் நீங்கி போக உதவி செய்யுங்க சுவாமி. ஆசீர்வாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே, இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாருக்கிட்டையாவது, உங்கள் பேரில் யாருக்காவது கசப்பு இல்லை கோபம்னாக்கா சீக்கிரமாக ஒப்புருவாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.

பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்படி என்றால், அவனுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லு. ஆபிரகாம் அதிகாலையிலே ஈசாக்கையும் உடன் 2 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு, அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறான். தேவன் சொன்ன இடம் வந்தபோது கூட வந்த 2 வேலைக்காரர்களையும் கீழே மலை அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு கொண்டு வந்த விறகை அதுவரை கழுதையின் மேல் வைத்து கொண்டு வந்து விட்டு இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அந்த விறகுகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைக்கிறார். வைத்த பிறகு இருவரும் கூடி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல ஒரு பாரத்தை வைக்கும்போது அது பிள்ளையினால் சுமக்க முடியுமா இல்லையா என்பதை அறிந்து வைக்கிறதை இங்கே பார்க்க முடியும். வீட்டிலிருந்து புறப்படும் போதே அந்த விறகுகளை ஈசாக்கின் தலையில வைக்கவில்லை. அப்படி வைத்திருந்தால் இந்த 3 ஈசாக்கால பயணித்திருக்க நிச்சயமாய் முடியாது. எவ்வளவு தூரம்தான் ஈசாக்கால் சுமக்க முடியும், எவ்வளவு பாரம்தான் சுமக்க முடியும் என்பதை அறிந்து அதை ஈசாக்கின் தலையிலே தூக்கி வைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இளம் வயதிலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் எண்ணி மௌனமாயிருக்க கடவன், அமைதியா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னால் எவ்வளவுதான் சுமக்க முடியும் என்பதை அவர் அறிவார். என் நுகம் லெகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. மிஞ்சின பாரத்தை கர்த்தர் நிச்சயமாய் தரவே மாட்டார். இதுக்கு மேல உங்களால முடியாது என்ற நிலை வரும்போது ஆமே, அதற்கு மேல அவர் சுமக்க விட மாட்டார். ஆமே. நீங்க பாருங்கள், இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த விறகை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் இல்லை, அவன் நடந்து கொண்டுதான் போகிறான். தலையில ஒரு நுகம் இருக்கிறது உண்மைதான், பாரம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவனுடைய ஓட்டம் முடங்கவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய 8 வசனத்தின் பிற்பகுதியில் அப்புறம் இருவரும் கூடி போய், 9 வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் சொல்லி இருக்கிற இடம், குறித்திருக்கிற இடம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நுகத்தை வைத்தால் நாம் அதற்கு நேராய்தான் நடத்தப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே என் மேலே கர்த்தர் இப்படி ஒரு நுகத்தை வைத்தாரே என்று கலங்க தேவையில்லை. நம்மை தம்முடைய வழியிலே நடத்தவும் நமக்கு தேவன் குறித்திருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கவுமே இந்த நுகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தரும் நுகம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மிஞ்சின பாரமாக இராது, மாறாக அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவதற்கு ஏதுவாய்தான் இருக்கும். அதனால தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஆலயத்தில் பேசும்போது ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார், தேவன் தரும் நுகம் அது நமக்கு மிகவும் சுகம். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மேலே தேவன் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை தனியே விடமாட்டார். வசனம் சொல்லுகிறது, இருவரும் கூடி போனார்கள் என்று. அவரும் கூடவே தான் இருக்கிறார். இது போதுமே, அவர் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், மகிமேல கொண்டு போய் சேர்க்க மட்டும் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டீர், தாங்கிடும் பலன் தருவீர், தப்பி செல்ல வழி செய்வீர், தப்பி செல்ல வழி செய்வீர். மிஞ்சின பாரத்தை எங்கள் மேல் சுமத்தாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரும் கூட இருக்கிறேன். நீர் எதை செய்தால் எங்கள் நன்மைக்காக, எங்களுக்கு குறித்திருக்கிற ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே செய்கிறீர். தினச்சயத்தோடு முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: ஜீஃபன் எஃப்எம் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்விலே அதற்கான தலைப்பு விசாசித்த ஆவி. இதற்கான ஜீவ வார்த்தையானது தானியேலுக்குள் சொற்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் கர்களானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. தானியேல் 5:12. தானியேலுக்குள் கர்த்தர் வைத்திருந்த ஆவி மகா விசேஷமானது. அதை ராஜாவாகிய பெல்சாத்சார் தன்னுடைய தாயின் மூலம் அறிந்தார். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. தானியேலுக்குள் சொற்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசாசித்த ஆவியும் உண்டு. பெல்சாத்சார் ராஜா தானியேலை பார்த்து, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். பெல்சாத்சார் ராஜாவுக்கு பிறகு வந்த தரியு ராஜா தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். இவ்வாறு தானியேல் 6 குறிப்பிடுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். அலுவலகத்திலே நீங்கள் பல பேரோடு வேலை செய்தாலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் விளங்குவீர்கள். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் விசேஷம் உள்ளவர். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ எப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? அதன் பதில் என்ன? உன்னத பாட்டு 5:9 இப்படி காணலாம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. சிவப்பு அவருடைய தியாகமாகிய கல்வாரி அன்பை குறிக்கிறது. அவருடைய தலை தங்கமயமாயிருக்கிறது. தங்கம் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேன்மையான வேதத்தை குறிக்கிறது. ஆம், அவர் விசேஷித்தவர். ஒரு தகப்பனுக்கு 6 அவர் தனக்கிருந்த ஒரே வயல் நிலத்தை 6 பங்கு போட விரும்பாமல் இதில் விசேஷித்தவன் யார் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே தன் 6 கூப்பிட்டு, உங்களுடைய கையிலே ஆளுக்கு 1,000 கொடுப்பேன். எப்படியாவது நம்முடைய வீட்டின் ஒரு அறையை இந்த பணத்தை கொண்டு பொருள் வாங்கி நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். ஒருவன் 1,000 வைக்கோல் வாங்கி நிரப்பினான். அடுத்தவன் 1,000 மணலை வாங்கி கொட்டினான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நிரப்புவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் இளைய மகனோ குறைந்த விலையில் ஒரு மெழுகுவர்த்தியையும் தீக்குச்சியையும் வைத்து அந்த அறையை வெளிச்சத்தினால் நிரப்பினான். அவனே விசேஷித்தவன். அவனுக்கு வயல் கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் விளங்கும்படி உங்களை கிறிஸ்துவின் சுபாவங்களால் நிரப்புவீர்களாக, ஆவியின் வரங்களால் நிரப்புவீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிறைவாக பயன்படுத்தி மகிழுவார். மற்றவர்களுக்கும் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்களுடைய நினைவுக்கு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் ஜோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆதியாகமம் 49:26 இவ்வாறு காணலாம். வார்த்தையை கேட்டீங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பரிசு தாவியங்கள் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

சிந்திப்போம் செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையை விளக்குற ஒரு கதையை இன்னைக்கு சொல்றேன், கேளுங்க. ஒருத்தர் தான் வளர்த்த கொழு கொழு ஆட்டை வெட்டி ஒரு நல்ல விருந்து தயார் பண்ணினார். தன்னுடைய மகளை கூப்பிட்டு, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்னு சொன்னார். அவருடைய மகா வீட்டில்

வீட்டுக்கு வெளியே போய் கத்த ஆரம்பிச்சா. எங்க வீட்டுல தீ பிடிச்சிட்டது, யாராவது வந்து தீய அணைக்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிறு கூட்ட மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. மற்றவங்க அவ சத்தத்தை கேட்காதது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த மக்களை கூட்டிட்டு அவ தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தா. அவங்களுக்கு விருந்த பரிமாறினா. அவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா பேசி ரொம்ப நேரம் கழிச்சு விடைபெற்று போனாங்க. அவளுடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் தன்னுடைய மகளை பார்த்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சில பேரை எனக்கு தெரியவே தெரியாது, சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான், பழகுனதில்ல, நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஏன் வரலன்னு கேட்டாரு. அதுக்கு அவருடைய மகா, இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிட வரல, நம்ம வீட்டுல ஏற்பட்ட நெருப்பு அணைக்க வந்தாங்க. இவங்க தான் நாம கொடுக்கும் விருந்த சாப்பிடும் தகுதி உடையவங்க. இவங்க கிட்ட தான் நாம நம்ம தாராள குணத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் காட்டணும்னு சொன்னான். ஆமாங்க, நம்ம ஆட்கள், நம்ம சொந்தம், நம்ம சிநேகிதர்கள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையாவே நம்முடையவங்க இல்ல. நம்முடைய கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செய்ய யாரு ஓடி வர்றாங்களோ அவங்க தான் நம்முடையவங்க. ஆமா, நீங்க இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி இருப்பீங்களா? இத பத்தி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs chapter 3 verses 5 and 6.
1: நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள்.
2: Proverbs chapter 3 verses 5 and 6.
1: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
2: Trust in the Lord with all thine heart and lead not unto thine own understanding. In all thy ways acknowledge him and he shall direct thy paths.
1: அப்பொழுது அவர் உன் பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துவார்.
2: And then the Lord shall direct your paths.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்முடைய பாதைகள் செவ்வையா இருக்க வேண்டியது அவசியம்.
2: It is very necessary that our paths ought to be straightened.
1: நம்முடைய பாதைகள் தாறுமாறா இருக்குமானால் நம்முடைய பயணம் வேதனை உள்ளதாய் மாறும்.
2: If our paths are crooked then our journey becomes very bad.
1: நம்முடைய பாதைகள்ல நமக்கு சீர் இல்லை என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பயணம் பாதுகாப்பானதாக முடிவு நாம் எண்ணுகிறதுக்கு விதமாக அது வந்து பாராட்டத்தக்கதாக இருக்காது.
2: If there is no proper direction in our path and if our paths are not straight then the end of that path or the destination may not be as we thought.
1: நம்முடைய பாதைகளை குறித்து தேவன் ரொம்ப கவனமுள்ளவராய் இருக்கிறார்.
2: Our Lord is very careful about our paths.
1: அவர் நம்முடைய பாதைகள் செவ்வையா இருக்க வேண்டும், சீரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: He also desires our path should be a straight path.
1: நீங்கள் ஏசாயா 48:7 வசனத்தை வாசித்தால்,
2: If you read Isaiah 48 and verse 17,
1: இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய 48:17 நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாசிக்க.
2: Thus says the Lord your Redeemer, the Holy One of Israel, I am the Lord your God who teaches you to profit, who leads you in the way you should go.
1: நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவன்.
2: The Lord who leads you in the way you should go.
1: அப்ப நம்முடைய தேவன் வந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அறிந்திருக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார்.
2: Therefore our Lord knows the way that we walk and he also leads in the way that we should go.
1: அதனால தான் எரேமியா 10:23 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: That's why we read in Jeremiah chapter 10 and verse 23.
1: கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன்.
2: I know, O Lord, that the way of man is not in himself, that it is not in man who walks to direct his steps.
1: அதாவது ஒரு மனுஷன் தானே தன் வழியை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறது இல்ல.
2: The Lord never expect that a man should lead his own paths.
1: ஏனென்றால் அவனுக்கு தான் போகிற பாதை அவனுக்கு தெரியாது.
2: Because he don't know what is the path he is going.
1: இந்த வழி வந்து அவனாலே ஆகிறது அல்ல.
2: This path is not by him.
1: அவனுடைய வழிகளை நடத்துகிறது அவனே அல்ல.
2: It is not he who directs his steps.
1: வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தான் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும்.
2: The Bible says the Lord should lead our way.
1: ஏசாயா 30:21 வசனம் பாருங்க.
2: Isaiah 30 and verse 21.
1: நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வாசிக்கும்.
2: And your ears shall hear a word behind you saying, this is the way, walk in it, when you turn to the right or when you turn to the left.
1: நாமே நம்ம வழியை தீர்மானிக்க கூடாது.
2: We should not decide our own ways.
1: நமக்கு பிரியமான வழிகளை நம்ம போக கூடாது.
2: We should not go in the way that are pleasing to us.
1: வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு.
2: So the Bible says there is a way that seems right to man.
1: ஆனால் அவைகளுடைய முடிவோ மரண வழிகள்.
2: But the end of it is death.
1: நிறைய பேர் தங்களையே தாங்களே நடத்தி கொள்ள நினைக்கிறாங்க.
2: Today many people want to lead themselves.
1: யாரு தங்களை நடத்த கூடாது.
2: No one should direct them.
1: யாரு தங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது.
2: No one should give them counsel.
1: அவங்க கண்ணல அவங்க பெரிய ஞானி.
2: They consider them to be wise in their own eyes.
1: யாருடைய புத்திமதி கேட்க மாட்டேன்.
2: They don't listen to anybody's advice.
1: எனக்கு மனசுல தோன்றபடி நான் போவேன்.
2: I will do and go as I like.
1: வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வழியை தானே தீர்மானிக்க கூடாது.
2: But the Bible says he should not choose your own path.
1: கர்த்தருக்கு நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேண்டும்.
2: We should commit our ways to the Lord.
1: அவர் நம்மை நடத்த வேண்டும்.
2: And he should direct our paths.
1: பாதைகளை அறிந்தவர் கர்த்தர் தான்.
2: It is God who knows our ways.
1: அவர் நம்மை நடத்துவது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதைகளை செவ்வையாக்கும்.
2: So only his leading will prosper our ways.
1: பாருங்க நம்முடைய வழிகள் வந்து எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
2: It is very necessary for us to be careful about our ways.
1: ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைக்கும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கைக்குள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம் எங்க தெரியுதுன்னு கேட்டா அவங்க நடக்கிற வழி.
2: The greatest difference between the ungodly and godly can be seen in the way that they take.
1: சங்கீதம் 1:4 பாருங்க.
2: Psalm 1:4.
1: துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க.
2: The ungodly are not so but are like the chaff which the wind drives away.
1: இந்த பதர்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்.
2: I think you know what is chaff.
1: பதர் அப்படின்றது என்னன்னா அந்த நெல் மணிகளை வந்து அவங்க களஞ்சியத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை வந்து கதிர் வந்து அடிப்பாங்க.
2: So here while harvesting they used to beat those the harvest grains.
1: அது என்ன செய்யும்னா அவங்க அடிக்கும்போது அந்த களஞ்சியத்துல சாரி அந்த அந்த அடிக்கிற இடத்துல என்ன ஆகும்னா அந்த நெல்லுக்கு மேல ஒரு உரை இருக்கும் பாருங்க ஹஸ்க்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னா தனியா பிளந்து வந்துடும்.
2: So the husk of these grains that will come out when they beat those while harvesting.
1: அத வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த முரத்துல போட்டு அந்த அடிக்கிற காத்துல அப்படி அவங்க அப்படியே புடைச்சாங்கனா
2: so that they when they sift it in the air
1: அது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மேல இருக்க பதர் இருக்கு பாருங்க அது தனியா பறந்து வந்து வெளிய வந்துரும்.
2: So this husk which is the outer covering that will just fly away in the air and
1: அந்த நெல் மணி அந்த பாத்திரத்துல அந்த முரத்துல இருக்கும் அந்த இது வந்து பதர் வந்து என்ன பண்ண காத்துல பறந்து போயிடும்.
2: Those grains will remain in that vessel. The husk will fly away in the air.
1: அந்த அதான் இங்க எழுதி இருக்கு. இந்த பதருக்கு வந்து வழியும் கிடையாது திசையும் கிடையாது போய் சேர்றதுக்கு சரியான இடம் கிடையாது.
2: So that is what written here. This chaff or this husk doesn't have a direction. That is have any kind of leading. It don't know where it is going to reach.
1: அது நீங்க காற்றுல அடிச்சீங்கனா அது காத்து போற பக்கம்லாம் அது பறந்து போயிட்டு இருக்கும்.
2: So it just flies away in the direction that the wind takes it.
1: ஆண்டவர் சொல்றாரு.
2: The Lord says
1: நீதிமானோட வழி அப்படி இருக்காது.
2: But the way of godly shall not be so.
1: காத்து போற பக்கம்லாம் போறேன்.
2: He will not be driven away by the wind.
1: மனம் போற போக்கெல்லாம் நான் போறேன்.
2: It's not that I go over
1: by உலகம் போற போக்கெல்லாம் நான் போறேன்.
2: It's not that I go behind the world.
1: அப்படி ஒரு நீதிமான் சொல்ல மாட்டான்.
2: A godly man will not say so.
1: அவரோட வழிகள் கர்த்தரால் உறுதிப்பட்டதா இருக்கு.
2: They are ordered by the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால தான் நீங்கள் சங்கீதம் 37:23 வாசிக்கும் போது
2: If you read Psalm 37:23
1: நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்.
2: The steps of a good man are ordered by the Lord.
1: அவனுடைய வழிகளிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார்னு பாருங்க.
2: And he delights in his way.
1: ஆண்டவர் வந்து நம்ம எப்பவுமே மனம் போன போக்கலன்னு விரும்புறது இல்ல.
2: The Lord never desires that we want to go as we like.
1: நாம ஒரு வழி இல்லாம இருக்கணும் ஆண்டவர் விரும்புறது இல்ல.
2: The Lord doesn't desire we should not be without any way.
1: செவ்வையான வழியில நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
2: The Lord always desires that we should walk in a prosperous way.
1: நீங்கள் யூதாவின் புத்தகத்துல 4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
2: If you read in the book of Jude verse 4
1: நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்குன்னு சொல்றாரு.
2: For certain men have crept in unnoticed who long ago were marked for out for this condemnation ungodly men who turn the grace of a God into lewdness and deny the only Lord God and our Lord Jesus Christ.
1: இவங்க யாரனா விசுவாசிகளை போல தங்களை காமிச்சிட்டு ஆனா உள்ளேயோ அவங்க பரிசுத்தமற்றவர்களாய் பக்தியற்றவர்களாய் பக்க வழியில நுழைவாங்களாம்.
2: So these are the people who just disguise or show themselves as a holy people but they are ungodly and unholy. They just enter in or creep in unnoticed.
1: நா இந்த பக்தியற்ற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா தங்களோட வாழ்க்கையே ஒரே அருவருப்பும் அசுத்தமும் நிறைந்தவர்களா இருப்பாங்க.
2: So these ungodly people will fill their life with lewdness and all kinds of filthiness.
1: வெளிய பார்த்தா விசுவாசிகளை போல தோற்றம் அளிப்பாங்க உள்ள பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையே மறுதலிப்பாங்க.
2: Outwardly they will appear like a holy people but inside they will deny Jesus.
1: நீங்கள் 12 வசனத்தை வாசிப்பீர்களானால்
2: If you read verse 12
1: இவர்கள் உங்கள் அன்பின் விருந்தில கூட இருப்பாங்க ஆனா கறைகளாக இருப்பாங்க.
2: So here these are spots in your love feast as well.
1: அவங்க பயமில்லாம வாழ்வாங்க.
2: They will live without fear.
1: இவர்களை வந்து யூதா வந்து ரொம்ப அழகா விளக்குறார் பாருங்க. இவங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு விளக்குறார் பாருங்க.
2: Here Jude very nicely explains about their character.
1: இவர்கள் யார்?
2: Who are they?
1: 12 வசனத்தின் 2 பகுதி பாருங்க.
2: Second part of verse 12 itself.
1: இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள்.
2: They are clouds without water carried about by the winds.
1: வார்த்தை ரொம்ப முக்கியமா கவனிங்க. அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம்.
2: They are clouds without water carried about by the winds.
1: தொடர்ந்து சொல்றாரு.
2: He continues here.
1: இலை உதிர்ந்து கனியற்றிருக்கிற மரங்கள்.
2: Late autumn trees without fruit.
1: இலை உதிர்ந்து போகுது.
2: There are autumn trees where the leaves are withered.
1: அதுவும் எங்க இருக்கணும்னு தெரியாது.
2: But even they that could not be seen.
1: மரத்துல இருக்கிறவருக்கு அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு.
2: Until they stay in the tree, there is an address for them.
1: இலை உதிர்ந்துச்சுனா எங்க இருக்குனே தெரியாது.
2: But once they withers, they could not be traced.
1: இன்னும் சொல்லுகிறார் பாருங்க.
2: He also adds
1: 13 வசனத்தை பார்ப்பீங்களானா?
2: Verse 13.
1: நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைன்னு சொல்றாரு.
2: Raging waves of the sea foaming up.
1: இந்த அலைக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன் இருக்கா?
2: So is there any direction for the waves?
1: இந்த அலை பாத்தீங்கன்னா நுர தள்ளும்.
2: So these waves will foam up.
1: ஆனா அது பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி காணாம போயிடும்.
2: But it appears but suddenly vanishes.
1: அதுல எதுமே ஒரு நிலைத்தன்மையே கிடையாது.
2: There is no stability in that.
1: கடைசில அவர் சொல்றாரு,
2: at last he says,
1: இப்படிப்பட்ட மக்கள் யாருன்னா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். 13 வசனத்தின் கடைசி பகுதி.
2: Verse 13 last part he says they are wandering stars.
1: மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம்.
2: வாண்டரிங் ஸ்டார்ஸ்.
1: பாருங்க, இப்படி நம்ம வாழ்க்கை இருக்க கூடாது.
2: Our life should not be so.
1: நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும்.
2: Our life should be directed by the Lord.
1: அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபமண்ணா.
2: That's why Psalm is prayed.
1: நீங்கள் சங்கீதம் 25:4 வாசித்தால்,
2: If you read Psalm 25:4,
1: கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தரலும்.
2: Show me thy ways, O Lord. Teach me thy paths.
1: அப்ப கர்த்தருக்கு நடத்துகிற ஒரு பாதைன்னு ஒன்று இருக்கு.
2: So there's a path that is being led by the Lord.
1: தேவனுடைய வழிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு.
2: There's something called the ways of Lord.
1: சொல்றாரு, அதை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே.
2: He says, Lord, show me that way.
1: அந்த வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே.
2: Lord, lead me in that way, Lord.
1: நம்முடைய தேவன் யார்?
2: Who is our God?
1: 32 சங்கீதம் 8 வசனம் சொல்கிறது.
2: Psalm 32:8 says,
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
2: I will instruct you and teach you in the way you should go.
1: உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
2: I will counsel you with my eye upon you.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா,
2: So what does it mean?
1: நம்முடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற உத்தரவாதம் கர்த்தர் நம்மட்ட கொடுக்கல, கர்த்தரே நடத்துவேன் என்று சொல்லுகிறார்.
2: It means that God has not vested the responsibility of leading our life to ourselves, but he has taken up that responsibility by leading us.
1: அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்த விரும்புகிறார்.
2: So he want to take control of us and lead us.
1: பாருங்க, நீங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்தால்,
2: If you read 1 Peter chapter 2 and verse 25,
1: சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள்.
2: For ye were as sheep going astray.
1: இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வாசிக்கும்.
2: But are now returned unto the shepherd and bishop of your souls.
1: அப்பனா அர்த்தம் என்ன?
2: So what does it mean?
1: ஒரு காலம் நம்ம லைஃப்ல இருந்துச்சு, ரட்சிக்கப்படாத காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் வித்தியாசம் என்ன?
2: So what is the difference between the life that we live today and the life which we live before salvation?
1: ரட்சிக்கப்படாத காலம் பார்த்தீனா சிதறி போய் அலைகிற ஒரு வாழ்க்கை.
2: Before we were saved, it was a life where we went away astray.
1: ஆனால் தேவனாகிய மேய்ப்பனை கண்டடைஞ்ச பிறகு திரும்ப சிதறி போய் அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
2: But once we found out the shepherd that is our Lord, we cannot say that I go astray again.
1: இந்த மேய்ப்பர் நம்மை சரியாக நடத்துகிறார்.
2: This shepherd leads us correctly.
1: நம்மை பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறார்.
2: He calls us by our name and he leads us.
1: அவர் நமக்கு முன்பாக சத்தமிட்டு கொண்டே போய் நம்மை நடத்துகிறார்.
2: And he will make his voice before us and he leads us.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய சீஷர்களை இயேசு அழைக்கும் போது அவர் சொன்ன முதலாவது என்ன?
2: The first word that the Lord Jesus used when he called his disciples,
1: என்னை பின்பற்றி வாருங்கள்.
2: Follow me.
1: என்னை பின்பற்றி வாருங்கள்.
2: Follow me.
1: அப்பனா அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: உங்களுடைய அனுபவத்தை பின்பற்றதை நிறுத்துங்க.
2: So stop following your experience.
1: உங்களுடைய கடந்த காலத்தை பின்பற்றதை நிறுத்துங்க.
2: Stop following your past.
1: உங்களுடைய மனதும் மாமிசமும் நடத்துகிற நடத்துதல நிறுத்துங்க.
2: Stop following the leading of your own mind and your flesh.
1: என்னுடைய நடைகளை பாருங்க.
2: But look at my steps.
1: நான் போகிற திசையை நோக்குங்க.
2: Look at the direction I go.
1: நான் எங்க திரும்பினாலும் நீங்க திரும்புங்க, எங்க நின்னாலும் நில்லுங்க.
2: So wherever I turn you turn, wherever I stop you stop.
1: நான் எங்கே துவங்குறேனோ அங்க துவங்குங்க.
2: Where I start you also start.
1: நான் எங்கே நடக்கறனோ நீங்க பின்னாலே நடந்து வாங்க.
2: And wherever I walk you also walk following me.
1: என்னை பின்பற்ற பற்றி வாருங்கள்.
2: You follow me.
1: பிரியமானவர்களே,
2: my dear ones,
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யா?
2: Who is the Lord Jesus Christ?
1: ஆடுகளுக்கு முன்னாலே சத்தமிட்டு கொண்டு போகிற ஒரு மேய்ப்பர்.
2: He is a shepherd who goes before the sheep making a noise.
1: ஆடுகள் போற பக்கம்லாம் பின்னாடியே ஓடுறவர் இல்ல.
2: So he doesn't go behind the sheep.
1: ஆடுகள் நினைச்சதெல்லாம் செய்து முடிக்கிறவர் இல்ல.
2: So it's not that he fulfills whatever the sheep desires. இன்னைக்கு
1: நிறைய பேர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி மாத்திட்டாங்க.
2: Today many people have made our Jesus as a Santa Claus.
1: என்னன்னா இவங்க சொல்றதெல்லாம் அந்த சாண்டா கிளாஸ் செய்யணும்.
2: So it's because the Santa Claus have to do whatever they say.
1: இவங்க கேக்குறதெல்லாம் அவர் கொடுத்துறணும்.
2: He should give whatever he asks for.
1: இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்.
2: Whatever they desire should happen.
1: அப்ப அவர் நல்ல சாண்டா கிளாஸ். அவர்
2: then he is a good Santa Claus.
1: நம்ம ஆண்டவர் சாண்டா கிளாஸ் இல்ல.
2: But our Lord is not a Santa Claus.
1: நம்முடைய ஆண்டவர் அவர் முன்னால போறார், நாம பின்னால வரணும்னு விரும்புறார்.
2: Our God desires that he should go before us and we should follow him.
1: அவர் தீர்மானிக்கிறார், நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: So he decides and he wants us to follow him.
1: அவர் அழைக்கிறார், நாம் பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: He calls us and it is desires that we should follow him.
1: அவர் நம்மை நடத்துகிறாரே தவிர நாம் அவரை நடத்துகிறவர்களாய் நாம் இருக்க கூடாது.
2: So he is the one who directs us and we should not direct God.
1: நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பீர்களானால்,
2: when look at this people of Israel,
1: 430 வருஷ அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரே இரவில் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் விடுவித்தார்.
2: So these people who were under bondage for 430 years, the Lord delivered them in one night by his outstretched arm and mighty hand.
1: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா,
2: what is most surprising,
1: வெளியே விடுவிக்கப்பட்டு வந்தாங்க பாருங்க.
2: Once they came out delivered out of Egypt,
1: அவங்க போக வேண்டிய பிரயாணம் முழுவதையும் கர்த்தரே நடத்துகிற ஆளுகையை அவர் எடுத்துக்கொண்டார்.
2: The Lord took over the wheel or the control of leading them all through the way.
1: பாருங்க, அவர்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை பின்னால இல்ல முன்னால விட்டாரு.
2: The Lord sent a pillar of cloud and pillar of fire not behind them but before them.
1: அந்த மேகம் எழும்னா எழுமணும்.
2: So once the cloud rises they have to stand.
1: அந்த மேகம் எப்படி போதோ அப்படியே போணும்.
2: They have to follow the cloud in the direction that it goes.
1: அவங்க நினைச்ச இஷ்டத்துக்கு அவங்க திரிய முடியாது.
2: They cannot wander and go as if they like.
1: கர்த்தரே அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தினார்.
2: It is the Lord himself who led them day and night.
1: அவருடைய பாதைகளை தேவனே தீர்மானித்தார்.
2: It is God who directed and decided their paths.
1: இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா,
2: what is more surprising here,
1: இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நடத்துவதற்கு தேவன் மோசே என்கிற மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார்.
2: The Lord chose Moses to lead his people of Israel from Egypt to the promised land Canaan.
1: இந்த மோசே யார்?
2: Who is this Moses?
1: எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவன்.
2: So this Moses has learned in all the wisdom of Egypt.
1: அவனுக்கு ஜியோகிராஃபி தெரியும், ஜியாலஜி தெரியும், எல்லாம் தெரியும்.
2: He know geography and geology and all the things.
1: இந்த எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு போகிற மிக பாதுகாப்பான சிறந்த வழி என்னன்னு அவருக்கு தெரியும்.
2: So he also know the best and the protective way and the safest way to go from Egypt to Canaan.
1: ஆனா ஆண்டவர் மோசேட்ட சொல்ல, நீயா உனக்கு தெரிஞ்சபடி உன் படிப்பின்படி உன் ஞானத்தின்படி அனுபவத்தின்படி அறிவின்படி நீ எப்படி நடத்துறியோ நடத்துப்பா, உனக்கு தெரியாததா அப்படி நடத்திட்டு போ அப்படின்னு விட்டுறல.
2: God did not tell Moses to choose his own path according to his experience, his education, his wisdom and his leading and to find the best way that he knows.
1: ஆண்டவர் அவரே நடத்தினார்.
2: The Lord himself led them.
1: ஆமா, ஆம் பிரியமானவர்களே.
2: Yes dear ones.
1: இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்கிறாரு,
2: The Lord says in this verse,
1: உன் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார்.
2: The Lord shall direct your paths.
1: ஆங்கிலத்துல வந்து கர்த்தர் நடத்துவார்னு போட்டிருக்கு.
2: In English it is the Lord shall lead or direct your paths.
1: தமிழ்ல வந்து சரி பண்ணுவார் அல்லது செவ்வைப்படுத்துவார்னு போட்டிருக்கு.
2: In Tamil it says the Lord will straighten your paths.
1: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
2: How good is our God.
1: நம்முடைய தேவன் நம்முடைய வழிகள் மேல் ரொம்ப நோக்கமா இருக்கிறாரு.
2: Our God is much concerned about our ways.
1: அவருக்கு தெரியும்,
2: He knows.
1: வழி தவறா போகுமானா போய் சேர்ற இடமும் தவறாயிடும்.
2: If a way goes wrong then the destination is also wrong.
1: வழி செவ்வையா இல்லனா பாதை ரொம்ப வேதனையா மாறிடும்.
2: If your path is not right then the path is very problematic.
1: நம்முடைய தேவனே வழியா இருக்கிறாரு.
2: Our God himself is the way.
1: அவர் நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார்.
2: And he is the one who leads us.
1: அவருக்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுப்போமானால்,
2: If we commit ourselves to him,
1: அவர் எல்லா சீர்கேடுகளையும் செவ்வையாக்க வல்லவராயிருக்கிறார்.
2: He is able to set right all the things in the problem.
1: நம்முடைய தேவனால் நடத்த முடியாத ஒரு மனுஷன் அப்படின்னு உலகத்துல யாரும் கிடையாது.
2: There is no person in this world that the Lord cannot lead.
1: நம்முடைய தேவன் திறக்க முடியாத ஒரு பாதையின் ஒண்ணுமே கிடையாது.
2: And there is no way that the Lord cannot open.
1: வேதம் சொல்லுகிறது.
2: The Bible says.
1: வழி இல்லாத இடங்கள்ல கூட வழியை உண்டு பண்ணுகிறவர்.
2: The Lord can make ways in the place where there is no way.
1: வனாந்தரத்துல நம்மளை நடத்துறவர்.
2: The Lord who leads us in the wilderness.
1: ஒன்றும் இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளை உண்டாக்குகிறவர்.
2: The Lord who creates things from things which are not existing.
1: சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுப்போமானா?
2: If we just give heed to his voice alone.
1: நிச்சயமாய் நான் சொல்லுவேன்.
2: I surely I could tell you.
1: எந்த மனுஷனை வழி காட்டுவார்?
2: He can lead any person.
1: வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா எத்தனையோ மனிதர்களை தேவன் வழி நடத்துனது நீங்க பார்க்கலாம்.
2: Even if you read the Bible, you can see the Lord leading many people.
1: ஆபிரகாமே, உன் வீட்டை விட்டு வா, உன் ஜனத்தை விட்டு வா, உன் தேசத்தை விட்டு வான்னு
2: சொன்னாரு. The Lord said to Abraham, you leave your place, you leave your family, you leave your kindred, you leave your nation and come.
1: சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ.
2: Look at the word, he said, go to the place that I show you.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: கர்த்தரே காண்பிக்கிறார்.
2: God himself showed him.
1: எங்க போகணும்?
2: Where he should go.
1: எங்க சேரணும்?
2: Where he should reach.
1: என்ன செய்யணும்?
2: What he is supposed to do.
1: கர்த்தரே
2: God himself showed it.
1: நீங்கள் இயேசு பிறந்த பொழுது,
2: when Jesus was born,
1: பெத்தலகேமுக்கு நேராய் இந்த சாஸ்திரிகளை தேவன் நட்சத்திரத்தை கொண்டு வழி நடத்தி வந்தார்.
2: It was Lord who led his wise men towards Jesus through a star.
1: அவர்கள் திரும்பி போகும்போது ஏரோதிட்ட போய் பிள்ளை எங்க பிறந்திருக்குன்னு சொல்லலாம் நினைக்கும் போது வழியிலே எச்சரிப்பை கொடுத்து நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி வேறு வழியாய் திருப்பி விட்டவர் நம்முடைய தேவன்.
2: On the return, they were about to go to Herod and inform about this Jesus, but the Lord stopped them and warned them and redirected their paths.
1: யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க.
2: Even the life of Joseph.
1: அவன் தன்னுடைய மனைவியை ரகசியமாய் தள்ளிவிடலான்னு மனசுல யோசித்துட்டு இருந்தான்.
2: When he was thinking in his mind to secretly keep aside his wife.
1: அவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, அவளை சேர்த்துக்கொள்.
2: The Lord says, no, join with her.
1: இந்த வழியை நீ தேர்ந்தெடுக்காத.
2: Don't choose this path.
1: நான் உனக்கு சொல்றேன்ப்பா, நீ எப்படி நடக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும் நான் சொல்றேன்.
2: I will direct you as how you are supposed to lead your family.
1: பிள்ளை பிறந்து விட்டது.
2: The child is born.
1: ஆண்டவர் ஒரு நாள் யோசேப்பிட்ட சொல்றாரு.
2: The Lord said unto Joseph,
1: பிள்ளை எடுத்துக்கொண்டு உடனே எகிப்துக்கு நீ போ.
2: You take your child and go to Egypt immediately.
1: ஏரோது வந்து பிள்ளையை கொல்ல வகை தேடுறான்.
2: Herod is finding a way to kill the child.
1: ஒரு நாள் திரும்பவும் தரிசனமானாரு.
2: And one more day he again appeared.
1: ஏரோது மரித்து போனா.
2: Herod is dead now.
1: நீ திரும்ப வா.
2: You can return to your place.
1: என்ன அழகா ஆண்டவர் நடத்துனார் பாருங்க.
2: How beautifully the Lord directed
1: him. எவ்வளவு செவையா நடத்துனார் பாருங்க.
2: How beautifully the Lord directed
1: him. நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய வழிகளை நடத்த வல்லவர்.
2: Our God is able to lead our paths even today.
1: இன்றைக்கு நம்முடைய வழிகளை செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறார்.
2: Even today the Lord is able to straighten our paths.
1: நிகால நான் யோசித்தேன்.
2: Today this morning I thought.
1: ஏன் கர்த்தர் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும்?
2: Why should God direct our paths?
1: ஏன் நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறலாமே?
2: Why don't he let us go as we want?
1: ஏன் அவர் வந்து தலையிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும்?
2: Why want to intervene and direct our life?
1: ஏன் நம்ம பாதைகளை கர்த்தர் வந்து ஆளுகை செய்யணும்?
2: Why should the Lord take control of our paths?
1: மூன்று காரியங்கள், மூன்று நோக்கங்கள்.
2: Three important purposes.
1: முதலாவது,
2: first,
1: எசேக்கியேல் 3 அதிகாரம் 20 வசனம் பாருங்க.
2: Ezekiel chapter 3 and verse 20.
1: எசேக்கியேல் 3:20.
2: Ezekiel 3:20.
1: அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும், நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன்.
2: Again, when a righteous person turns from their righteousness and does evil, and I put a stumbling block before them, they will die. Since you did not warn them, they will die for their sin. The righteous things that person did will not be remembered, and I will hold you accountable for their blood.
1: ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு.
2: There's an important word here.
1: நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்புகிறான்.
2: A righteous person turns from their righteousness.
1: அவன் திரும்பும் போது, நீதிகேடு செய்யும் போது, அவன் முன்னாக இடரலை வைக்கும் போது கூட அவன் திரும்பாம சரியா வரலன்னா அவன் வழியில செத்து போவான்.
2: So when he turns from the righteousness and does evil, and when a stumbling block is placed before him, and again if he doesn't turn to the right path, then he will die.
1: அவன் நீதிகள் எல்லாம் நினைக்கப்படாமலே போய்டும்.
2: And all his righteous things shall not be remembered.
1: இப்ப நல்லா கவனிங்க.
2: So listen carefully.
1: கர்த்தர் ஏன் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும் என்றால்,
2: why should the Lord direct our paths?
1: Number 1, A for God will hold our paths accountable. தேவன் நம்முடைய பாதைகளை ஆண்டவர் கவனித்து அதற்கான உத்தரவாதத்தை நம்மிடத்தில் கேட்பார்.
2: God will hold accountable for our paths.
1: ஏனென்றால்,
2: For what?
1: நம்முடைய பாதைகளுக்கென்று நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
2: Because the Lord has set a purpose for our paths and life.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறோம்.
2: We are all born with a purpose.
1: தேவன் ஒரு திட்டத்தோடு தான் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துல பிறக்க வைக்கிறார்.
2: The Lord has made everyone to be born in this world with a plan and purpose.
1: யாரையுமே ஆண்டவர் எதேர்ச்சியால இந்த உலகத்துல உருவாக்குறதே கிடையாது.
2: The Lord did not create anybody in this world by accident.
1: நிறைய இந்த கம்பெனில எல்லாம் அந்த பொம்மை செய்யிறது மாதிரி நம்மள ஒரு பொம்மைகளாக உருவாக்கி ஆண்டவர் டிஸ்ப்ளேல வைக்கல.
2: The Lord did not make us like they do dolls in the companies and did not put it on display.
1: ஒவ்வொருத்தரையும் உள்ளங்கையில வரையிறார்.
2: The Lord engraves us in his palm.
1: நம்முடைய உருவத்தை அவர் அறிந்திருக்கிறார்.
2: The Lord knows our image.
1: நம்ம ஒவ்வொருத்தர குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் இந்த உலகத்துல வைத்திருக்கு.
2: The Lord has set a purpose about each and every one of us.
1: நான் அடிக்கடி சொல்வேன்.
2: I used to say very often.
1: பாருங்க நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு நீங்க வந்து ஏதாவது சாப்பிட போறீங்க அப்படினு சொன்னா,
2: if you're going to a restaurant to eat something,
1: அங்க வந்து உங்க டேபிள்ல வந்து உங்களுக்கு ஆகாரத்தை மட்டும் இல்ல, அதோட சேர்த்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்னு ஒரு கலெக்ஷன் வச்சிருப்பாங்க.
2: So they will give you not only your food but they will also keep a collection of tissue paper on your table.
1: இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உங்க கையை துடைக்க வாயை துடைக்க.
2: So that tissue paper is to wipe your face, wipe your mouth and your hands.
1: அந்த டிஷ்யூ பேப்பரை பாத்தீங்கனா அது நிறைய வச்சிருப்பாங்க, நீங்க கொஞ்சம் காலி அடிச்சு கேட்டா கூட திருப்பி கொடுப்பாங்க.
2: So this tissue paper they will keep in large numbers and if it is also empty, if you ask, they will again fill it up.
1: நீங்க பில்ல வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாக்கும்போது பாத்தீங்கனா நீங்க சாப்பிட்ட பொருளுக்கு தான் பில் போட்டுருப்பாங்களே தவிர நீங்க எத்தனை டிஷ்யூ எடுத்தீங்கன்னு பில்ல சேர்க்க மாட்டாங்க.
2: So once after eating, when you look at your bill, they will bill you only for the items that you ate, not for the tissue papers that you took.
1: இந்த டிஷ்யூ பேப்பர் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப மலிவான பொருள்.
2: This tissue paper is the cheapest thing.
1: அது ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு பின்பு கசக்கி குப்பை தொட்டியில போடுறதுக்காக வைக்கப்பட்டது.
2: So it is kept just to use it, wipe it and then crush it and throw it in dustbin.
1: நீங்க பயன்படுத்தி வச்ச உடனே திருப்பி எடுத்து கழுவி வைக்க மாட்டாங்க.
2: So once you use it, they will not take it, wash it and reuse it.
1: ஐயோ பரவாயில்ல, ஒருத்தர் தானே பயன்படுத்துறாரு, ஒரு முறை தானே பயன்படுத்துறாரு, அஞ்சு பேர் பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்து மடிச்சு வைக்க மாட்டாங்க.
2: They will not keep it safe saying only one person have used or only once it was used and they will not reuse it again.
1: ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுது.
2: It is used only once.
1: கணக்கில கூட சேர்க்கப்பட மாட்டேங்குது.
2: It is even not taken into account.
1: அந்த டிஷ்யூ பேப்பர் கவனிச்சிருக்கீங்களா நீங்க?
2: But have you looked at the tissue paper?
1: அந்த டிஷ்யூ பேப்பருக்கு ஒரு டிசைன் ஒன்னு இருக்கும்.
2: There is a design to for that tissue paper.
1: அதுக்குன்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும்.
2: That tissue paper will have its texture.
1: அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும்.
2: There will be a size of the tissue paper.
1: அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும்.
2: It has its own purpose.
1: நான்
2: I used to think
1: ஒரே ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற ஒரு டிஷ்யூ பேப்பருக்கே மனுஷன் ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தை வைத்திருப்பானால்,
2: if a man could set a purpose for this tissue paper which is used only once and thrown away in the dustbin,
1: விலையே இல்லாத ஒரு பேப்பருக்கு அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பானால்,
2: if he has set a purpose for this priceless thing of this world,
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வாங்கப்பட்ட நம்மளை பற்றி ஆண்டவர் எவ்வளவு பெரிய நோக்கம் வச்சிருப்பாரு.
2: But we who are bought by the blood of Jesus Christ, how much price and purpose the Lord would have set for us.
1: நம்மளை பற்றி ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
2: How great plans and purpose the Lord would have had for us.
1: கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்.
2: The Lord has set a purpose for each one of us.
1: நம்ம ஏன் நடத்துறாரு தெரியுமா?
2: You know why is he directing us?
1: நம்முடைய நோக்கத்துக்கு விரோதமாக நம்ம வாழ்க்கை போயிட கூடாது.
2: That our life may not go against the purpose for which it is created.
1: நம்முடைய வாழ்க்கை நீதியை விட்டு வழி விலகுவோமானால்,
2: if we turn away from righteousness,
1: கர்த்தர் அதற்கு கணக்கு கேட்பார்.
2: The Lord will ask accounts for that.
1: அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றார்னா, உன்னை நான் நடத்த வேண்டிய வழி, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துறேன்பா.
2: That's why the Lord says, I will lead you in the path you should go.
1: நான் நடத்தலன்னு சொன்னா உன்னுடைய நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளவே மாட்டேன்.
2: If I don't lead you, you will not know your purpose.
1: சவுல் என்கிற பவுல் பாத்தீங்கன்னா, அவர் பல காலம் தான் வாழ்க்கையில வந்து தான் இஷ்டப்பட்ட விதத்துல நடந்துட்டு இருந்தார்.
2: So this Paul who was once Saul, he for many years he lived in a way that was according to his own desire.
1: காலில் எழும்னா அவரை போய் கேட்டி, நான் எங்கப்பா போறேன்னா, நான் தேவ பக்தியாக தேவனுக்கான வைராக்கியத்தோடு இன்னைக்கு வாழ்றதுக்கு போறேன்.
2: So when you ask in the morning whether you going, I'm living with a great zeal for God, I'm going for a great zeal of God.
1: அவருக்கு அறிஞ்ச சத்தியத்தை வச்சுக்கிட்டு, அவருக்கு அறிஞ்ச வேதத்தை புரிஞ்சுக்கிட்டதை வச்சுக்கிட்டு ஸ்திரீகளையும் புருஷரையும் அடிக்கிறது, காவல்ல தள்ளுறது.
2: With the truth that he knew, with the understanding of the Bible that he knew, he used to beat men and women and imprison them.
1: ஆனா கர்த்தர் ஒரு நாள் வழியில தலையிட்டார்.
2: But one day God intervened in his path.
1: எச்சரிப்பை தந்தார்.
2: The Lord gave a warning.
1: வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார்.
2: The Lord God made his light to shine upon him.
1: அப்ப நீ படிச்சத வச்சிட்டு இதுதான் வாழ்க்கையின் லக்கு லட்சியம் நினைச்சு போயிட்டு இருக்கற.
2: See, based on your what you studied, you think this is your aim and target in your life and you're going in that way.
1: மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை வைத்து இதுதான் உன்ட வாழ்க்கையினுடைய நோக்கம் நினைச்சிட்டு இருக்க.
2: You are thinking that this is your purpose in your life based on the thing that you heard from others.
1: ஆனால் உனக்கென்று ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன்.
2: But I have kept a plan for you.
1: நீ யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ.
2: You are a vessel chosen by me to proclaim my gospel to Jews, Gentiles and the kings.
1: அதுவரைக்கும் பவுலுக்கு தெரியவே தெரியாது.
2: Until then Paul is not aware of this.
1: நம்மளுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குன்னு தெரியாது.
2: He doesn't know that we have a purpose.
1: நம்மள பத்தி எல்லாம் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியாது.
2: He doesn't know that the Lord has a plan about me.
1: நான் சொல்லுவேன், நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு.
2: I tell you the Lord has a plan about us.
1: ஒரு நோக்கம் வச்சிருக்காரு.
2: He has a purpose behind
1: us. அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
2: And the Lord is also expecting that we should fulfill that will.
1: அந்த சரியான ஒரு நோக்கம் நமக்கு இருக்கு அப்படி நாம் அறிந்திருப்போமானா நாம் நிச்சயமா சொல்லுவோம், ஆண்டவரே என் வழிகளை எல்லாம் நீ செவையாக்கும்.
2: If you have known that we have a right purpose for us, then we will ask God, Lord, set right my path.
1: நிச்சயமா நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நேர்வழியாய் நடத்தும்பா.
2: Lord, lead me in a straight and path, Lord.
1: ஆண்டவரே என்னை நீர் வழிகாட்டும் ஆண்டவரே.
2: Lord, you direct my paths, Lord. Why?
1: நான் போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கு.
2: Because there's a specific destination I have to reach.
1: சரியான ஒரு திட்டம் இருக்கு.
2: That's a specific purpose I have.
1: சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா,
2: if you go to central station,
1: சென்னை சென்ட்ரல்ல வந்து நினைக்கிறேன் 13 பிளாட்ஃபார்ம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. 16 platforms. 16 platform irukku.
2: There are 16 platforms in central station.
1: 16 platform liyum ore vidhama kannukku therigira train da nikkudhu.
2: So in all the 16 platforms you can see similar trains standing there.
1: Ore mari paint adichirukku.
2: It is painted in the same
1: ore size la irukku.
2: It is of same size.
1: Ella ore mari da irukku.
2: So everything appears similar.
1: Train nu edhiliya ulle yeri iruvingala.
2: So will you get into any train?
1: Ella train thana.
2: All are trains.
1: Appadi yeri iruvingala.
2: Will you get into any train you want?
1: Yeradinga.
2: No.
1: ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போவோம்.
2: One train will go to Kanyakumari.
1: இன்னொரு ட்ரெயின் காஷ்மீர் போவோம்.
2: One train will go to Kashmir.
1: ஒரு ட்ரெயின் டெல்லிக்கு போவோம்.
2: One train will go to Delhi.
1: எல்லாம் ட்ரெயின் தான்.
2: All are trains.
1: எல்லாம் ஒரே ஸ்டேஷன்ல தான் கிளம்புது.
2: All start from one station.
1: ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஓடுவாங்க பாருங்க முண்டி அடிச்சிட்டு.
2: But each person will rush to each platform.
1: நீங்க பார்த்து சொல்லுங்க, எதுக்குங்க அங்கெல்லாம் ஓடுறீங்க, இங்க தான் ட்ரெயின் இருக்கு, ஏறுங்க இங்க ஏறுங்க.
2: You can tell them why you are rushing to that platform. Why don't you get in this train in this near platform?
1: Why are you platform taandi alaiyringa?
2: Why are you roaming and running for behind so many platforms?
1: Modalla irukra platform pakka marga yerunga.
2: Why don't you get into the first platform which is very near to you?
1: Solluvoma?
2: Can we say? No, we won't.
1: Just sollu. ஏப்பா எல்லா பிளாட்ஃபார்ம் வண்டி நான் போக வேண்டியது கன்னியாகுமரி பா.
2: Though there are trains in all platform, I have to reach Kanyakumari.
1: அதே போல தான்.
2: Similarly,
1: எத்தனையோ வழிகள் முன்னால இருக்கலாம்.
2: We might have many ways before us.
1: ஆனால் நமக்குன்னு போய் சேர வேண்டிய ஒரு திசைன்னு கர்த்தர் வைத்திருக்கிறார்.
2: But the Lord has set a specific direction and destination for us.
1: நம்முடைய வாழ்க்கையை குறித்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கு.
2: There is a specific purpose for our life.
1: அதனால தான் கர்த்தர் நம்மை வழிநடத்தணும்னு விரும்புகிறார்.
2: That's why the Lord wants us to direct us.
1: இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே please direct my life. என்னோட வாழ்க்கையை நீர் சீரியாக நடத்தும்பா.
2: Today we have to ask God, Lord, please direct my life.
1: இரண்டாவது நான் சொல்வேன்.
2: Second I would tell you.
1: ஏன் கர்த்தர் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும் தெரியுமா?
2: Why should God direct our paths?
1: ஏசாயா 42:16 பாருங்க.
2: Isaiah 42:6.
1: ஏசாயா 42:16.
2: Isaiah 42:6.
1: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன்.
2: Isaiah 42:16. And I will bring the blind by a way that they knew not. I will lead them in paths that they have not known. I will make darkness light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them.
1: முதலாவது நான் சொல்வேன், A for God wants to God will bring us

0: we also have junctions in our life.
1: ஒவ்வொரு வயதுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கு.
0: So there is a junction for each age.
1: ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நிலையிலையும் நிறைய ஜங்ஷன்ஸ் வருது.
0: And we also find junctions at each levels of our life.
1: அது உங்க படிப்புல இருக்கும், உங்க வேலையில இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், உங்களுடைய வருங்காலத்துல இருக்கும். எல்லா திட்டங்களும் அங்கங்க நின்றுட்டு மூணு நாள் கண்ணுக்கு தெரியும், எதை தெரிந்தெடுக்கன்னு தெரியாது.
0: So it will be present in your education, in your life, in your path, in your works, and it will be present in all levels of your life, and you don't know which to choose.
1: எதை ஏற்றுக்கொள்றது, எதை நிராகரிக்கிறது?
0: Which to accept, which to reject.
1: எது நல்லது, எது கெட்டது?
0: Which is good and which is bad.
1: எதை வேணும்னு சொல்றது, எது வேணாம்னு சொல்றது?
0: And to which we should say yes and which to say no.
1: எது நமக்கு நன்மை, எது நமக்கு தீமை?
0: Which is good to us and which is evil to us.
1: நமக்கு தெரியாது.
0: We don't know.
1: எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும்.
0: Everything appears to be similar.
1: ஆனால் கர்த்தர் சொல்றாரு,
0: But the Lord says,
1: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் நடத்துவேன்.
0: I will lead you in the path you should go.
1: கண்களுக்கு முன்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பல சாய்ஸஸ், பல தெரிந்தெடுப்புகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு தேவை.
0: When you have many choices before you that might be confusing, we need the direction of God.
1: சங்கீதம் 17:4 வாசிக்கும் போது,
0: Psalm 17:4 says,
1: மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்ளுகிறேன்.
0: Concerning the works of men, by the word of thy lips I have kept me from the paths of the destroyer.
1: எப்படி இந்த துன்மார்க்கன் அல்லது துஷ்டனுடைய பாதைகளுக்கு எப்படி நான் விலகிட்டேன்னு கேட்டா, உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே.
0: How did I keep myself from the paths of this destroyer or wicked one? By the word of your mouth.
1: அதனால தான் 139 சங்கீதத்தில் 23-24 வசனங்களை வாசித்தீர்களானால்,
0: That's why if you read in Psalm 139 verses 23 and 24.
1: தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
0: Search me, O God, and know my heart. Try me and know my anxieties.
1: வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
0: And see if there is any wicked way in me and lead me in the way everlasting.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு பாருங்க.
0: How good is our God?
1: நமக்கு எந்த வழியில போகணும்னு தெரியாத போது,
0: When we don't know which path to choose,
1: தேவன் சரியான வழியில நம்மை நடத்துவார்.
0: The Lord will lead us in the right path.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நிறைய வேளை நம்ம காசு இருக்குன்னு சொல்லி ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம்.
0: Many days we choose a path because we have money.
1: நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம்.
0: We may choose a path because we like that path.
1: யோனா அப்படிதான் தேர்ந்தெடுத்தான்.
0: Jonah also chose that
1: கையில காசு இருக்குன்னு தர்ஷீஷ் டிக்கெட் வாங்கிட்டாரு.
0: So he had money in his hand, that's why he got a ticket to Tarshish.
1: நினிவே மக்களை பிடிக்காம அவருக்கு இருந்த ஒரு வருத்தத்தினால அந்த பக்கம் போகாம தர்ஷீஷுக்கு போலாம் ட்ரை பண்ணாரு.
0: So because he did not like the people of Nineveh, he want to go to Tarshish.
1: ஆனா வழியிலே தடுத்து நிறுத்தி வழியை காண்பித்தவர் தேவன்.
0: But it is God who stopped him off the way and God showed him the way.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: பீலேயாமுக்கு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருந்தாரு.
0: God has kept a way for Balaam.
1: ஆனால் அவன் கர்த்தர் சொல்லாத வழியில போனா.
0: But he went in a path which God did not direct him.
1: அவனுடைய கழுதையே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவனுக்கு தரிசனமாகி கழுதைட்ட ஆண்டவர் பேசி அந்த கழுதைக்கு முன்பாக தேவதூதன் உருவின பட்டயத்தோட நின்னு அது போக மாட்டே நிக்குது.
0: But the Lord appeared before his donkey and the Lord sent his angel before this donkey and this donkey stopped that it will not move forward.
1: நம்முடைய தேவன் நல்லவர்.
0: Our God is good.
1: நமக்கு முன்பாக எது எப்படி இருக்குன்னு தெரியாம இருக்கும்போது,
0: When we are more confused that not knowing what is before us.
1: நிறைய தெரிந்தெடுப்புகள் இருக்கும்போது,
0: When we have multiple choices before us.
1: சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தாவே என்னை நடத்தும்.
0: We just have to say Lord lead me.
1: நம்முடைய வாயின் வாக்கினாலே என்னை துஷ்டருடைய பாதைகளிலிருந்து திருப்புங்க ஆண்டவரே.
0: Lord keep me from the path of the destroyer by the word of your lips.
1: இந்த காலையில நாம சொல்லுவோம், ஆண்டவரே, Lord direct my steps. ஆண்டவரே என் பாதைகளை நடத்தும்.
0: This morning let us say Lord direct my steps.
1: ஒருவேளை நம்முடைய பாதைகள் தேவனுடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நாம போயிருப்போமானால்,
0: Maybe if you have taken the paths not committing to the Lord but taken according to your own mind and heart.
1: வேதனை உண்டாக்கும் வழிகளை நாம போயிருப்போமானால்,
0: If you have taken the ways that are really hurting the Lord.
1: இதை நாம ஜெபம் பண்ணணும்.
0: We have to ask God.
1: ஆண்டவரே என் பாதைகளை செவ்வையாக்கும்.
0: Lord direct my paths.
1: Straighten my life. Direct me, Lord, and straighten my life. இந்த என் பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கு.
0: Lord, straighten all my paths.
1: கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கு.
0: Lord, straighten all the crooked paths.
1: தவறானவைகளை செவ்வையாக்கு.
0: Lord, straighten all the wrong paths.
1: நித்திய வழியிலே என்னை நடத்து.
0: Lord, lead me in the way everlasting.
1: ஜெபம் பண்ணலாமா?
0: Shall we pray?
1: கண்களை மூடி தேவனை பார்ப்போம்.
0: Let us close our eyes and look unto the Lord.
1: ஆண்டவரே,
0: O Lord,
1: என்னுடைய வழிகளிலே உம்முடைய பிரியம் இருக்கட்டும்.
0: Lord, let your delight be in our way.
1: என்னுடைய வழிகளிலே உம்முடைய கரம் இருக்கட்டும்.
0: Lord, let your hand be in my way, Lord.
1: என்னை வழி நடத்தும் ஆண்டவரே.
0: Lord, lead me, Lord.
1: நீர்

யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா முதன் முதலில் விண்வெளி வீரர்களை அனுப்பிய போது அந்த வீரர்கள் புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களில் பால் பாயிண்ட் பேனா செயல்படவில்லை என்று அறிந்தனர். இந்த பிரச்சினையை சரி செய்வதற்காக நாசாவின் விஞ்ஞானிகள் சுமார் 10 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்தனர். அதற்காக சுமார் $12 பில்லியன் பணம் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களிலும் தலைகீழாக இருக்கும் போதும் தண்ணீருக்கு அடியிலும் எந்த தளத்திலும் எந்த வெப்பநிலையிலும், அதாவது உறைப்பனி வெப்பநிலையிலிருந்து 300 டிகிரி செல்சியஸ் வரை எழுதும்படியான ஒரு பேனாவை கண்டுபிடிப்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் நோக்கம். ரஷ்ய விஞ்ஞானிகளோ விண்வெளியில் எழுதுவதற்கு பென்சிலை பயன்படுத்தி கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் எளிமையான வழியை நமக்கு இலவசமாக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை விட்டுவிட்டு பல இடங்களை தேடி அலைகிறோம். நிம்மதியை தேடி, பாவ விமோச்சனத்தை நாடி லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்கிறோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி நாம் அவரிடம் ஜெபித்தாலே போதும், அவர் நமக்கு இலவசமாக விடுதலையை தருகிறார். இதை போலவே இயேசு கிறிஸ்து இலவசமாக நோயிலிருந்தும் விடுதலை தருகிறார். 12 வருடமாக அதிகப்படியான உதிரப்போக்கினால் ஒரு பெண் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் நோயிலிருந்து எப்படியாவது தனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவத்திற்காக செலவு செய்தும் சற்றாகிலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவரிடம் வந்தாள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. அதன்படி அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுக்கு உதிரப்போக்கு நின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலையையும் நோயிலிருந்து ஒரு விடுதலையையும் தேடி மனிதன் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் மிகவும் சுலபமாக நாம் இருந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறார். இந்த விசுவாசம் நமக்கிருந்தால் இலவசமான பாவ மன்னிப்பும் நோயிலிருந்து விடுதலையும் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும்.

ஆமென். நம்மை அவரை ஆராதிக்கும்படி அழைத்து வந்திருக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் தான் நம்மளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். He is a faithful God. அவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் ஒருபோதும் அவருடைய அழைப்பை மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி சரணத்தில் இப்படி பாடுவர், பெயர் சொல்லி அழைத்தவர் நான், உள்ளங்கையில் வரைந்தவர் நான், ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவை மாற்றும் ராஜாதி ராஜனும் நான்.

சொல்லுங்க. எல்லா ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, அதனால ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய், நீர் என்னை பலப்படுத்துகிறவராய், நீர் இருப்பதற்காகவே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல பேசுகிற ஒரு நேரம் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் இல்லாம சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அப்படி சாதகமாய் உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில சொல்லுங்க, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர். Lord, you are the one who called me. En thaayin karuvile naan uruvaagum pozhudhe ummudaiya kangal en karuvai kandathu. Adarkaaga mai thudikkirom stotthrikkirom aanduvare. Nandri raja, nandri aanduvare, nandri aanduvare, nandri aanduvare.

சில நேரங்களில நம்மை ஒரு சிலர் நிராகரிக்கும் பொழுது, வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஏன் என்ன ஒதுக்குறாங்க, ஏன் என்ன வெறுக்கிறாங்க, நான் ஒன்று செய்யவில்லையே. ஆனாலும் என்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டியவர்களே, என்னை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை உடைந்து போன இருதயத்தோடு இங்கே வந்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கின அதே இடத்துல கர்த்தர் உன்னை அவர்களை தாங்கி நடத்துகிற ஒரு கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருடைய பாதத்திலே காத்திரு. ஆண்டவரே நீங்க தான் செய்ய முடியும், ஆண்டவரே நீங்க செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீ காத்துக்கொண்டே இரு. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே செய்வார்.

நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? அவர் யூதாவினுடைய ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அவர் யூதாவின் ராஜசிங்கமாய் இருக்கிறார். அவரிடத்துல வந்த எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். எழுமி நின்று நாம் தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் காயமானார். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில தரும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார்.

சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார், சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார், இனி நான் பாவியால நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது. கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவர. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே தொனிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 22 அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனார். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத்தனும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்றார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனார். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டார். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டிய தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையிலே நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பெஞ்சமின் புத்திரரே கேளுங்கள், இசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும் போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரனின் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வலிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தார். அவர்கள் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவில், அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும் படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியிலே விசாரிக்க தொடங்கினேனா? அது எனக்கு தூரமாயிருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்தது இல்லை என்றார். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் விட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றார். பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல
தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவைக்கே நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொண்டு போடு என்றார். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டிய கருக்கினாலே வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தார். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவைக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். எனக்கு அன்பாந்தவர்களே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற நாளாய் இருக்கப் போகிறது. என்னை விசாரிக்கவோ, என் மேல் அன்பு செலுத்தவோ, என்னை நினைக்கவோ, என் நிலையை இன்னதென்று அறியவோ யாருமில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை நினைவு கூறுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உலக இரட்சகர் இயேசு என்பதை மறந்து விடாதீர்கள். மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை அவர் விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று. முதலாவதாய் தேசத்திற்காய் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:8 நாம் வாசிக்கையில், அங்கே நோவாவின் காலத்தில் 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்றும், அதில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிழைத்திருக்க வேண்டி பேழையை செய்வித்து அதில் நோவாவையும் அவனுடனே சகல காட்டு நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் தேசத்தின் மீதெங்கும் கொடிய கொள்ளை நோய் பரவி அடைப்பட்ட நிலையில் இருக்கிறோமே என்று கலங்கிப்போயிருக்கிறீர்களா? அன்றைக்கு நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள்ளே அடைப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அவர்களை போஷித்து வழி நடத்திய அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் இன்றைக்கு உங்களை நினைத்தருளி உங்களின் தேவைகளை சந்திக்கவும் போஷிக்கவும் போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாய் பாசத்திற்காய் நினைவு கூர்ந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கையில், அங்கே எல்கனா என்ற மனுஷனுக்கு மனைவியாக இருந்தவள் அன்னாள். அவளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் மிகவும் துக்கமடைந்தவளாய் அழுது கொண்டும் வியாகுலத்துடனும் எப்பொழுதும் காணப்பட்டவளாய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவளாயும் இருந்தாள் என்று வாசிக்கின்றோம். 17 சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஆசாரியன் வாழ்த்தி கூறுகிறதையும் வாசிக்கின்றோம். 19 அன்றைய நாளில்தாமே கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பாந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளுக்காய், பாசத்திற்காய், நேசத்திற்காய் ஏங்கி நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை அன்னாலே நினைவு கூர்ந்ததைப் போல உங்களையும் நினைவு கூறுகிறார். உங்களின் மனநிலையை உலகமும் உறவுகளும் அசட்டை பண்ணினாலும் பாராமல் போனாலும் இயேசு உங்களின் கண்ணீரை காண்கிறார், உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 3 பரதீசில் நினைவு கூர்ந்தார். லூக்காவின் புஸ்தகம் 23 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவை அவர் செய்யாத குற்றத்திற்காக அவரை சிலுவையில் அறையும்படிக்கு தம் சொந்த ஜனங்களும் அரசாங்கமும் ஒப்பு கொடுத்தார்கள் என்பதையும், அநேக பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகளை இருதயத்திலே சுமந்தவராய், பாரச்சிலுவையை தோளிலே சுமந்தவராய், அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல எல்லாவற்றையும் சகித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், அவரோடு கூட கள்ளர்களும் அறையப்பட்டனர் என்று வாசிக்கின்றோம். 41 கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கின்றான். எப்படி என்றால், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதான பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று கூறுகிறான். 42 இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்தவனாய் மீண்டும் இயேசு இந்த பூமியில் வருவார் என்ற வெளிப்பாட்டை உணர்ந்தவனாய் கூறுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று 43 இயேசு அவனிடத்தில் கூறுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கல்லனை நினைவு கூர்ந்தார். எனக்கன்பாந்தவர்களே, உங்களுடைய வாழ்விலும் செய்யாத குற்றத்திற்காக அநேகரால் தூஷிக்கப்பட்டும் மனமுடைந்தும் நன்மை செய்கிற நமக்கு தீமை வருகிறதே என்று கலங்கியும் மனதில் உண்டான வலி வேதனைகள் காயங்களுடன் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்த்து கண்ணீருடன் எப்பொழுது வெடியும் என் உபத்திரவங்கள் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றப் போகிறார். 4 பார்ப்போம், பரிமள தைலத்தால் நினைவு கூர்ந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14 நாம் வாசிக்கும் போது, அங்கே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றி கனம் பண்ணினாள்.
அதற்கு இயேசு, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். 9வது வசனத்தில், சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று அந்த ஸ்திரீயை நினைவு கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும், மரணமே ஆனாலும், உலகம் உங்களை பகைத்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். பரிமள தைலமாகிய உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் உண்டு. உங்களை நினைவுகூறுகிற இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மறைப்பதாக. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை, சொப்பனங்களை கொடுத்து, நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறேன், இப்படியெல்லாம் உன்னை நடத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் இதற்கு முன்பு சொல்லியிருக்கலாம். இப்போ நடக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நிறைவேறுமா, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அநேகருக்குள்ளே எழும்பியிருக்கு. ரோமர் 8 அப்போஸ்தலனாகிய பவுல் 25 வசனத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் காணாததை நம்பினோமாக அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாததை நம்பினோமாக, நிறைய பேருக்கு நேரில் பார்த்தாலே நிறைய சந்தேகம் வரும். இதில் காணாததை எப்படி நம்புகிறது, அதுக்காக எப்படி பொறுமையோடு காத்திருக்கிறது? அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8:24 வசனத்திலையும் இதை சொல்கிறார். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? தேவனுடைய பிள்ளைகளே, காணாததை, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற, நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வதை காண முடியும். இந்த சம்பவத்தை அப்படியே ஆபிரகாமோடு தொடர்பு படுத்தி யோசித்து பார்த்தால், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே காணாததை எப்படி நம்பினார், பொறுமையோடு காத்திருந்தார் என்று பார்த்தால், ரோமர் 4:18 வசனத்திலே இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பிக்கிறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20 வசனத்திலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. தன்னுடைய சரீரம், மனைவியின் சரீரம், சாராளுடைய சரீரம் இனி குழந்தை பிறப்பதற்கு 100% உலக பிரகாரமான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கர்த்தரை விசுவாசித்தார். கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஆபிரகாம் விசுவாசித்தார், பொறுமையோடு காத்திருந்தார், அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நீங்கள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்பிக்கை ஊட்டி இருக்கலாம். இன்னைக்கு சோர்வு வந்துருச்சு, என்னால சரியா ஜெபிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, ஒரு மன போராட்டமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் சொப்பனத்தை கொடுத்தார், ஆனால் நடந்தது எல்லாமே எதிர்மறையாகவே இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் முடிந்த பின்பு கர்த்தர் யோசேப்பை தாம் சொன்ன தரிசனத்தின்படி, சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நிறைவேற்றினதை நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கும் அதேதான். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள், சவுல் மற்ற மக்களாலே பயங்கர போராட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. நல்லா ராஜாவாவேனா அப்படிங்கிற நிலைமைக்கு தாவீது மனநிலை தள்ளப்பட்டுகிற போதும் நம்பிக்கையோடு பொறுமையோடு தேவனை சார்ந்திருந்தார். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது உயர்த்தப்பட்டார். இன்னைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை, ஏற்கனவே கொடுத்திருக்கிற வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தோடு அந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூபு என்பவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி, கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னபடியே கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பு கானான் தேசத்தை கொடுத்தார். இதை குறித்து யோசுவா 23 வாசிக்கிற போது, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுவார்.
அதே போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பி பொறுமையோடு காத்திருப்போம். நிறைய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்புகிறோம். இதை காட்டிலும் மேலான நம்பிக்கை தேவன் மேலே வைத்து பொறுமையோடு காத்திருக்கலாம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பார், எழுப்புவார். ஒரு காலம் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த நாளிலே உற்சாகத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். முழு நிச்சயமாய் விசுவாசிப்போம். அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமை உள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. காணாததை ஆபிரகாம் நம்பி விசுவாசித்து அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளின் மனநிலையிலே உற்சாகத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் மனதார ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகளின் ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து நம்முடைய கரங்களால் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாக

0: நாம் எவைகளை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஊழியர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: ஒரு பேட்ரியார்க் ஒரு கோத்திருப்பதாவை பார்த்தோம், ஒரு அரசன் ஒரு பிரின்ஸை பார்த்தோம், இப்பொழுது ஒரு தீர்க்கனை பார்ப்போம். அவன் புதிய ஏற்பாட்டிலே அவன் பெயர் வந்தாலும் அவன் பழைய ஏற்பாட்டிலே தொடர்ச்சியான ஒரு தீர்க்கன். அவன் பெயர் யோவான் திருமுழுக்கினன். மத்தேயு 3:16 அவன் சொல்கிறான், அவங்களை எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் யாரையும் தண்ணியில் முக்கி எடுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய திறமை வேண்டியதில்லை, என்ன முக்கிறாலை விட்டுறக்கூடாது, எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். அவன் பாவம் தத்தி தலை, ஏற்கனவே நான் பாவத்தில் வந்து வெளியே வந்திருக்கிறேன், இந்த அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் திறமை, போட்டு எடுத்துடணும். அதான் சொல்கிறான் யோவான், நானே தண்ணியில் முக்கி எடுக்கிறேன், அது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை அதில். ஆனால் ஆவியினாலும் பரிசுத்தாவினாலும் பரிசுத்த அக்னியினாலும் அவர் ஞானம், அது யாரும் மனுஷனால் செய்ய முடியாது, அது ஒன்லி தி காட் கேன் டூ இட் பிகாஸ் இட்ஸ் எ டிவைன் திங். அதான் அந்த பாயிண்ட் அதில் அவர் கொண்டு வர்றாரு. இது ரொம்ப சாதாரணம், பட் அவர் அதை செய்கிறார். அப்படிப்பட்டவர் ஒருவர் வருகிறார். அது மட்டுமல்ல, நீர் யாரு? நான் மணவாளனும் இல்லை, மணவாட்டியும் இல்லை, மணவாளனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். மணவாளனுடைய ஃப்ரெண்டு, இங்கிலீஷில் சொல்லணும்னா பெஸ்ட் மேன், தோழன், மாப்பிள்ள தோழமும் இல்லை, மாப்பிள்ள தோழன். எங்கே போயிட்டா மணவாட்டினா சொல்லியிருக்கலாம், இப்போ எத்தனை பேர் மணவாட்டின்னு தம்பட்டு அடிக்கிறாங்க, அது கூட இல்லை, நான் மணவாளனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவரை பார்த்துதான் சொன்னார், பெண்களிடத்திலே பிறந்தவர்களிடத்திலே யோவானை காட்டிலும் பெரிய தீர்க்க தரிசி ஒருவனும் இல்லை. நான் சொல்கிறான் யோவான், மண்ணில் இருந்து உண்டானவன் பூமி கடத்தவைகளை பேசுகிறான், விண்ணகத்திலிருந்து வந்தவரோ பரத்துக்குரிய காரியங்களை அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் சிறுகணம், அவர் பெருகணம், நான் சிறுகணம், அவர் பெருகணம். அவனை குறித்து தான் இயேசு சொன்னார், அவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தருமே கிடையாதுப்பா, ஒருத்தரும் கிடையாதுப்பா. இதை விட ஒரு பெரிய சாட்சி நமக்கு அதுதான் நமக்கு வேணும். அவனை குறித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் பிரகாசிக்கிற வெளிச்சம் அல்ல, பிரகாசிக்கிற ஒளி அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற ஒளி. நம்ம வந்து எரியாமல் பிரகாசிக்க விரும்புகிறோம், அதான் பிரச்சனை. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எரிந்து பிரகாசிக்கிறோம். அப்போ எரியும் பொழுது கரையும், அந்த கரைஞ்சாதான் அந்த பிரகாசம், இதுதான் முக்கியமான சத்தியம். தன்னை அவன் கரைக்கிறான், சிறுகணும் சொல்றான், அதுக்கு என்னெல்லாமோ எஃபர்ட் எடுத்திருப்போம், கொஞ்சம் கூட நம்ம அவர் முன்னால் அப்படி உயர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் எடுத்தான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார். தனது பார்வையில் சிறியவனாய் தெரிந்ததே திருமுழுக்கினன் யோவானின் பெருமை. The greatness of John the Baptist was that he appeared small in his own sight. I like it. I like that statement. ஒரு பேட்ரியார் கோத்திரப்பிதாவை நிறுத்தினேன், ஒரு பிரின்ஸை நிறுத்தினேன், ஒரு அரசனை நிறுத்தினேன், ஒரு ப்ராஃபட்டை நிறுத்தினேன், இப்பொழுது ஒரு சாமிஸ்டை நிறுத்துகிறேன், ஒரு சங்கீதக்காரனை நிறுத்துகிறேன், அவன் பெயர் தாவீது. அவன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல. புழுனா என்ன? புழுனா அதுக்கு வந்து எலும்பு கிடையாது, அது எதையுமே ரெசிஸ்ட் பண்ணாது, நசுக்குனா அப்படியே நசுங்கி போயிடும். மனுஷன் கூட இல்லைப்பா, நான் ஒரு புழுப்பா. அதை சொல்லிவிட்டு ஏசாயா 55:3 நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைத்தது பாருங்கள். ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளினாய் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவேன். எங்க போறா பாருங்க, ஏசாயா எங்க போறாரு, தாவீதுக்கு போறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். ஏன்னா அவர் தன்னை வந்து ஒரு மனுஷன் கூட இல்லை, அவர் புழுங்குற அளவுக்கு அவர் தாழ்த்தினாரு. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள அவர் வந்து சேரியட்ல போய் அப்படியே நின்னுகிட்டு கமான் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, ஹி என்டர்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் ஹி சாட் பிஃபோர் ஹிம் இருக்கு. தரையில் உட்கார்ந்தார் ராஜா, தரையில் உட்கார மாட்டான், சாட் பிஃபோர். அப்படி உட்கார்ந்துட்டு தான் சொல்றாரு, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துருக்கணும், என்ன என்ன என்ன என்ன ஆண்டவரையாட்ட என்ன ஆண்டவரே நீ கண்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு தான் ஆண்டவர் நித்திய கிருபைகளை அருளினார். அதே வார்த்தையை அப்போஸ்தலர் 13 நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியமாக இருந்தா, பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரும் ஒரு லூக்காவை எழுத, புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை எழுதுறாரு. அப்போஸ்தலர் 13:34 பாருங்க, அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டிடுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய கிருபையை குறித்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய காருணியத்தை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தாவீது தேவனுக்கு முன்பாக இருந்து அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கிற்று. Your gentleness has made me great, O God. That was his testimony towards the end of his life. நல்ல வெளிப்பாடு. தாழ்மை உள்ளவர்களுக்கே ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், உண்மைதான். ஆனால் நமக்கு கிருபை மட்டும் இருந்தால் போதாது, அதிக கிருபை வேணும். நான் விட்டாதான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு கிருபையெல்லாம் ரட்சித்துட்டு, அது ஒரு ஜென்ரல், எனக்கு கொஞ்சம் அதிக கிருபை வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? வாருங்கள், யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான அடிக்கோடிடுங்களோ, கிருபையை மட்டும் இல்லை அதிகமான கிருபையை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஊழியத்தில் நமக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க கிடைக்க, நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் ஆக ஆக, அநேக காரியங்களிலே நாம் மேலே ஏணிப்படியில் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே ஒரு மேட்டிமை சிந்தை வேண்டாம், எனக்கு எட்டாத காரியங்களிலே நான் தலையிட வேண்டாம், பால் மறந்த சிறுபிள்ளையைப் போல நான் என் ஆத்மாவை அவரப்பண்ணுகிறேன் ஆண்டவரே என்கிற மனப்பான்மை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சாதாரண கிருபை அல்ல, அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவை அது ஒன்றுதானே, அதிகமான கிருபை தானே இன்று நம்முடைய தேவை. அதற்குரிய சாவி உங்கள் கையில் தான் இருக்கிறது. தாழ்த்துங்கள், இதற்கு மேல் தாழ்த்த முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களை தாழ்த்துங்கள். ஒரு ஊழிக்காரன் எனக்கு சொன்னார், ரொம்ப படிக்காத ஊழிக்காரர், நான் வாலிபனாக இருக்கும்போது சொன்னார், நான் மறந்துடுறதே இல்லை. அவர் நினைச்சனா தெரியுமா, தம்பி கட்டில் படுத்தா கீழே விழலாம், பாயில் படுத்தா கீழே விழ முடியாது. ஐ கால் திஸ் கிறிஸ்டலைஸ்டு விஸ்டம். இதான் என் ஞானம். எப்பொழுதும் பிரியமானவர்களே பாயிலேயே படுங்க, அது பேக் பெயினுக்கும் முதுகு வலிக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களுக்கு புகழ் பாடுவார்கள். நீங்கள் ஒருவேளை உங்களை உயர்த்தாமல் இருக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்கு கை தட்டுவார்கள், கை குலுக்குவார்கள், உங்களை குறித்து பெருமிதமான வார்த்தைகளை அடுக்குவார்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, எல்லாத்தையும் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை போல ஆண்டவர் பக்கமாக அவையெல்லாம் திருப்பி விடுங்க. அவர் தான் அதற்கு பாத்திரம். அவர் பக்கமாக எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி விடுங்க. ஒரு அரசன் இருந்தான், அவன் பெயர் ஏரோது. அவன் யெகோவா தேவனை வணங்குகிறவன் அல்ல, அவன் ஒரு புறவினத்தான், யூதர் அல்லாதவன். ஒரு நாளிலே ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றுகிறான், நல்ல சொற்பொழிவு. He was a good orator and that was a good oration. எல்லாரும் சொன்னாங்க, இப்படி ஒரு ஸ்பீச்சா, இப்படி ஒரு ஆரேஷனா, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்றார். மக்கள் சொன்னதில் தப்பு இல்லை, என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த மகிமையை தேவன் பக்கமாக திருப்பாததால் ஆண்டவர் அவனை புழு புழுத்து சாகும்படி அடித்தார். சும்மா சாகலாமா போதுமே, புழுத்து புழு புழுத்து. நாலு நாளைக்கு பிறகு தான் புழு புழுத்து வரும், பட் இவர் சாகும் போதே புழு புழுத்து தான் செத்தார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் அல்லாத, யெகோவா தேவனை அறியாத ஓர் அரசனிடத்திலேயே ஆண்டவர் அவ்வளவு கண்டிப்பாக இந்த மகிமையை தொடுகிற காரியத்திலே இருந்திருப்பார். ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எவ்வளவு கண்டிப்பாக இருப்பார், ஒருபோதும் நாம் அதை மறந்து விடக்கூடாது. பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவுக்கு போகிறார்கள், அங்கே சப்பானியா இருந்தவனை தூக்கி எழுப்புகிறார்கள். அவன் உடனே குதித்து ஓடுகிறான். உடனே மக்கள் மாலைகளை கொண்டு வந்தார்கள், எருதுகளை கொண்டு வந்து பலியிட ஆயத்தமானார்கள். பவுலும் பர்னபாவும் என்ன செய்தார்கள், கூட்டத்தை விட்டு ஓடி சத்தமாக தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, ஏன் இப்படிப்பட்ட வீணான காரியங்களை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களிலே தேர் இஸ் ஈவன் ஆர்கனைஸ்டு கார்லாண்டிங். எத்தனை பேர் மாலை போடணும், என்னென்ன மாலை வரணும், என்னென்ன பூ கொண்டு வரணும், எல்லாம் ஆர்கனைஸ்டு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. எங்கே இருக்கிறோம் நம்ம, எங்கே இருக்கிறோம் நம்ம? ஓடினாங்களே, கிழிச்சிட்டு ஓடினாங்களே. ஆண்டவரே, அந்த பவுலையும் பர்னபாவினர் அன்றைக்கு அவ்வளவாக பயன்படுத்துறதுக்கு காரணம், இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அன்றைக்கி நேற்று வேண்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், அங்கிள் ஒரு சின்ன கேள்வி, எங்கள் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நிறைய புக்கு படிச்சிருக்கேன், பட் அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்ல, தம்பி கேளுங்க தம்பி அப்படின்னு. ஏன் அங்கிள் இந்த ரொம்ப ஸ்பெக்டாகுலர் மிரக்கிள்ஸ் இல்லை, கண் கவரும் பெரிய அற்புதங்கள், முடவன் அப்படி நடந்து ஓடினது, குஷ்ரோகி சோகமானது, இப்படிலாம் நானும் பார்க்கலை, பார்த்தவங்களையும் நான் பார்க்கலை, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்ல கேள்வி. அப்போ பல காரணங்கள் உண்டு, அதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய மகிமையை கையாள நாம் இன்னும் பக்குவப்படவில்லை, நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். இன்னும் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரல. ஒரு க்ளோரி ஆஃப் ஒரு ஒரு காரியம் நடக்குமானா அந்த க்ளோரி எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலை. நம்ம அதை ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக வச்சுக்குவோம், நம்ம ஊழிய முன்னேற்றத்திற்கு ஒரு ஏதுவான கருவியாக அந்த அற்புதத்தை நாம் பயன்படுத்துவோம். அது ஆண்டு தெரியும். உன்னுடைய பிஸ்னஸுக்கு அவர் என்ன சப்ளை பண்ணுவாரா இதெல்லாம் மிரக்கல்? ஆனால் அது மாதிரி ரொம்ப நடக்காது. நமக்கு அந்த பக்குவம்லாம் இன்னும் வரணும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு, ஏன் அவ்வளோ பெரிய கண்கவரம் அற்புதங்கள் இன்னும் நமக்கு நடக்கலைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதான் இது ஒரு காரணம். உங்களையே முன்னிறுத்தாதீர்கள். இதில் ஒரு மூன்று முக்கியமான பாடங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஒன்று, கட்சி மனப்பான்மை உருவாகுமானால் மக்களது கவனத்தை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவது தலைவர்களுடைய கடமை. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்சியாக அவர்கள் பிரிந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் கேட்கிறார், நீங்கள் யாருடைய பெயரால் திருமணத்துக்கு பெற்றீர்கள், உங்களுக்காக மரித்தது யார் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை கொண்டு நிறுத்தி அந்த சர்ச்சையை அப்படியே தீர்த்து வைத்தார். அவர் சொல்றாரு, நான் நிறைய பேருக்கு ஞானஸ்நானங்களில் கொஞ்சம் பேர் தான் கொடுத்தேன், அந்த கொஞ்சம் பேர் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் ஞாபகம் இருக்குது, ஏன்னா நான் அப்போல்லாம் ரெஜிஸ்டர் வச்சு எழுதுறது கிடையாது, இன்னும் யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு கேள்வி, அவர் ஏன் ரொம்ப பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல தெரியுமா? அதில் பிரச்சனை வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் பவுல் ஞானஸ்நானம் சும்மாவா? அது ஒரு வந்திருக்கும். அம்மா தெரிஞ்சு ஞானி தான், சும்மா ஒன்று ரெண்டு பேருக்கு அங்கே எங்கே ஒரு அவசரத்தை கொடுத்தாரு, மறுபடியும் நிறைய பேர் கொடுக்கல. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தருக்கும் ஞானசனம் கொடுக்கல தெரியுமா, சீஷைகளை கொடுக்க வச்சுட்டாரு, அவர் கொடுக்கல. ஏன்னா அவன் அவன் தம்பட்டம் அடிச்சிருப்பான், என்ன தான் சொல்லுடா இது ஏசுநாதர்கிட்ட வாங்கின ஞானசனா, பண்ணவே இல்லையே. உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பிரதர் ஸ்டான்லி இதில் தான் தவறிட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க தஞ்சாவூரில் அந்த பிளஸ் ஓ ரிவைவோன்னு சொல்லி நடக்கும், ஆசீர்வாத முகாம், உயிர்மீட்சி முகாம், ஆசீர்வாத முகாம் ஆண்களுக்கு, உயிர்மீட்சி முகாம் பெண்களுக்கு. மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க, அங்கே எங்களுக்கு யாருன்னா கொடுக்க போங்க, 300 பேர் தொட்டிக்குள்ள வருவாங்க. எத்தனை ஊழியக்காரங்க இருந்தாங்க, அவங்கள பார்த்து ஆளுக்கு 10 பேர் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிற அறிவு எனக்கு எனக்கு இல்லையே, நான் தானே கொடுத்தேன் 300 பேருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் சொல்லலாம் ஒரு 10,000-20,000 பேருக்கு நான் ஆன்சனாக கொடுத்துருப்பேன், அது ஒரு பக்கம். பட் என்னை உடல் ஊழியக்காரர் சுற்றி நின்னாங்களே, அவங்கள பாட்டு பாட விட்டுட்டு நான் தான் ஆன்சனாக கொடுத்தேன். என்ன எல்லாரும் சொன்னாங்க, பிரதர் என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. பட் அதுக்கு நான் பலியாயிட்டேன்ல, நான் செய்ய தவறு, இந்த சத்தியம் எனக்கு அன்னைக்கு புரியலை. ஜனங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் பேசி உடம்பு வலிக்கும் முதுகு வலிக்கும், பீப்புள் ஒருத்தருக்காக ஞானஸ்தானம் கொடுக்கணும், அது சாதா வயிற்றுனா பரவாயில்ல, சிலதெல்லாம் தாங்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. என்ன சொல்கிறேன்னா, தப்புங்கிறேன் நான், அப்படி செய்திருக்கூடாது. ஏன்னா நிறைய மிஷினரிகள் இருந்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு 20 பேரை நீங்கள் கொடுங்க, நான் ஏன் சொல்லலைன்னு நான் இன்னும் யோசிக்கிறேன். நான் ஊழியத்தில் நான் செய்த தவறுகள், அது ஒரு பெரிய தவறு. இரண்டாவதாக, மற்றவர்களை வசப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த நாம் நினைக்கக்கூடாது. வி ஷுட் நாட் பிகம் அத்தாரிட்டி ஓவர் அதர் பீப்புள், வி ஷுட் பிகம் ஓன்லி ஹெல்பர்ஸ். வசனம் குறிச்சிங்க, 2 கொரிந்தியர் 1:24. We are ambassadors, நாம் ஸ்தானாதிபதிகள் தான், ஆனாலும் அதிகார தோரணையில் அல்ல. 2 கொரிந்தியர் 5:20 வாங்க, அழகாக இருக்க பாருங்க. 2 கொரிந்தியர் 5:20 என்ன அருமையாக இருக்க பாருங்க, நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனாலும் கூட நாங்கள் புத்தி சொல்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அந்த டேம் பார்த்தீங்களா, ஸ்தானாதிபதினா என்ன தெரியுமா, அம்பாசடர், அமெரிக்கன் அம்பாசடர்கிட்ட சீக்கிரம் நீங்கள் சும்மா ஹலோ பிரதர் ஹவ் ஆர் யூ போக முடியுமா, முடியாது. அம்பாசடர்னா இட்ஸ் எ பிக் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ். ஸோ வி ஆர் அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அம்பாசடர்ஸ் வி ஆர் நாட் ஸ்பீக்கிங் டு யூ வித் அத்தாரிட்டி, நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், வி பிசீச் யூ, வி வாண்ட் ஹெல்ப் யூ. அந்த அந்த ஆட்டிடியூட் பாருங்கள், அந்த ஸ்பிரிட்டை பாருங்கள். ஊழியக்காரர்களே, விசுவாசிகள் இடத்துல இவ்வித மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் உங்கள் விசுவாசிகளை பயமுறுத்தாதீர்கள். ஊழியக்காரரே, சபை மேய்ப்பர்களே, ஆயர்களே, ஒரு நாளும் உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது, உரிமையே கிடையாது. நோ பாஸ்டர் ஹஸ் எனி அத்தாரிட்டி டு த்ரெட்டன் எனி மெம்பர் ஆஃப் த காங்கிரிகேஷன். ஒரு நாளும் பயமுறுத்தக்கூடாது. நோ, புத்தி சொல்லலாம், வேண்டிக் கொள்ளலாம், ஆலோசனை கூறலாம். இன்றைக்கு நம்ம அநேகர் நம் பல திருத்தங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 3வதாக, நாம் வந்து ஊழியம் செய்யும்பொழுது ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப், ஒரு பணியாளன் என்கிற தத்துவத்திலே நாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நான் இந்த 2 கொரிந்தியர் 4:10 வாசித்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஊழியக்காரர் என்பதை விட வேலைக்காரர் என்பது நல்ல வார்த்தை என்று சொன்னேன். நம்ம இந்த சர்வன்ட்டுங்கிறதுக்கு வந்து இந்த ஊழியக்காரர் நம்ம மொழிபெயர்த்துட்டோம், ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா சர்வன்ட்னா வேலைக்காரர்னு அர்த்தம். அந்த மினிஸ்டர்னு சொல்கிறோம் பாருங்க ஆங்கிலத்தில், அந்த மினிஸ்டருங்கிற வேர்டு கூட அது வந்து லாட்டின்லேருந்து வந்த வேர்டு. அந்த லாட்டின்ல இருந்த அந்த மினிஸ்டருங்கிற வேர்டில் தான் என்ன இருக்கு தெரியுமா, மைனஸ்ங்கிற வேர்டு வந்துச்சு. அப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அந்த மினிஸ்டர்னாலே கீழே இறங்கி போய் உதவி செய்கிறவர் தான் அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா மினிஸ்டர்னா அதை நினைக்கிறோம், அல்ல,
2: ஊழியக்காரர்னா தலையில கழிக்கிறவன் ஊழியக்காரன் இல்ல, காலை பிடிச்சு கழுவுறதான் ஊழியக்காரன், அதான் ஊழியம். விசுவாசிகளுடைய கால்களை கழுவி விடுவதுதான் ஊழியக்காரனுடைய ஊழியம். ஆண்டவரே, என்றைக்கு இவ்விதமான சீர்திருத்தம் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே நுழையும், இவ்வித சீர்திருத்தங்களை கொண்டு வர இன்னொரு மார்ட்டின் லூத்தர் எங்கள் நடுவில் இருந்து எழுப்ப மாட்டீரா என்று கதறுவோம். திருச்சபை சீர்திருத்தம், சர்ச் ரிஃபர்மேஷன். அன்றைக்கு ப்ரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் என்று சொன்னார்கள், இன்றைக்கு நமக்கு தேவையானது பெண்டிகாஸ்டல் ரிஃபர்மேஷன். திருப்பங்கள் எல்லாரும் ஒன்று கொரிந்தியர் 3 அத்தியாயத்திற்கு ஒரு முக்கியமான திருத்தத்தை நான் உங்களுக்கு அதில் சொல்ல விரும்புகிறேன். உங்களில் சிலருக்கு அது சற்று வியப்பாக இருக்கலாம். 21 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, ஒருவனும் மனிதரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையவை. நீங்கள் தேவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். மறுபடியும் சொல்ல அல்ல, கவனிங்க, ஊழியர் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம், ஊழியர் தேவனுக்கு சொந்தம்ங்கிறோம். அது தப்பு, ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் கரெக்ஷன் இது. விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம் அல்ல, ஊழியர் தான் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம் சொல்றோம், ஊழியர் கிறிஸ்துக்கு சொந்தம் சொல்றோம், கிறிஸ்து தேவன் சொந்தம். அதை கொஞ்சம் அப்படி மாத்திட்டோம். அதுல தான் வந்து நான் அந்த சுழியில தான் எல்லாமே மாறி போச்சு. ஊழியக்காரரே, கொஞ்சம் உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துருங்க. உங்களுடைய பிற்கால ஊழியம் கனி நிறைந்ததாய் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும். விசுவாசிகளை ஊழியர் சேவிக்கின்றனர், கிறிஸ்துவை விசுவாசிகள் சேவிக்கின்றனர், தேவனை கிறிஸ்து சேவிக்கிறார். எனவேதான் கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொன்னார், இதோ என் தாசன், பிஹோல்ட் மை சர்வன்ட். சபை என்பது சங்கிலியாகி விடக்கூடாது. சர்ச் ஷுட் நாட் பிகம் அ கிளட்ச். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுறீங்க பிரதர்னு சொன்னாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங் அவ்வளோதான், சரியான டோஸ் வரல, கொஞ்சம் ஸ்ட்ராங். தலைமத்துவத்தில் பிரியம் கொள்ளாதிருப்பதே தலைமத்துவத்திற்கு முதல் தகுதி. I'll say that again. Disinterestedness in leadership is the first qualification for leadership. எப்போ வாப்பா, நான் உன்னை வந்து ஒரு முக்கியமான ஊழியத்து, ஐயோ வேண்டாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அப்படியே வாயெல்லாம் குளறும், எனக்கு ஒன்றும் சரியாக வராது. வாயை உண்டாக்குனது யாருவா? நான் உன்னை அனுப்புறேன். உன்னை நான் நாடுகளுக்கு தீர்க்கனாக மாற்றப்போ, ஐயோ நான் சிறு பிள்ள, எனக்கு பேசக்கூட தெரியாது, நீ வா. தேவனால் பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்ட தலைவர்கள் திருச்சபை சரித்திரத்தில் என்றாலும் சரி, வேதாகம சரித்திரத்தில் என்றாலும் சரி, இதற்கு நான் தகுதி என்று சொல்லி மார்தட்டி கொண்டு முன் வந்தவர்கள் அல்ல. நான் தகுதியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக புலமையினவர்கள் தான். இந்த சத்தியம் திருச்சபையால் கிறிஸ்தவத்தால் மறக்கப்பட்டதால் தான் நம்முடைய திருச்சபைகளிலே எத்தனை சண்டைகள், வழக்குகள், வழக்குமன்ற வழக்குகள், சர்ச் எலெக்ஷன்ஸ், ஷேம். இது ஒரு பெரிய வெட்கக்கேடு நமக்கு. ஆண்டவரே, இவ்விதமான நிந்தைகளை எங்கள் திருச்சபை வளாகங்களிலிருந்தும் வட்டாரங்களிலிருந்தும் அகற்றிவிடும் ஆண்டவரே என்பது நமது ஜபமாயிருக்கட்டும். சமுதாயத்தை மாற்றுவதற்கு முன்பதாக திருச்சபை மாற வேண்டும். சபை போக்குற போகிலேயே சமுதாயம் போகும். As the church goes, so goes the world.
1: இந்த ரெண்டு குருந்தியர் நான்காம் அத்தியாயத்திலே நாம் கற்க வேண்டிய நான்காவது பாடம்,
2: முழுக்க முழுக்க தேவ பலத்தையே சார்ந்திருங்கள். முழுக்க முழுக்க தேவ பலத்தையே சார்ந்திருங்கள். Depend totally on God's power.
1: ஏழாம் வசனத்தில் என்ன அழகா சொல்றார் பாருங்க, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று தெரியும்படி விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
2: எங்க மேல நாங்க சாருறதுக்கு உண்மையில மண் பாண்டம், நம்ம எல்லாம் பொன்பானை அல்ல மண்பானை. அறியாமல் சில நேரம் நம்ம பொன்பானைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இல்லை நம்ம எல்லாம் மண்பானை. உள்ள இருக்கிறதுல தான் விஷயமே இருக்கு, அதுக்குள்ள தான் பொக்கிஷம் இருக்கு. மண்பானைன்னு என்ன அர்த்தம், ஈஸியாக உடைஞ்சிரும். அதைத்தான் அவர் அஞ்சாம் அத்தியாயம் ஒன்னாம் வசனத்தில் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனார். நம்ம எல்லாம் ஒரு கூடாரம் தான், நம்ம எல்லாம் கோபுரம் இல்லை. We are only tent. We are not a tower. எல்லாம் நல்ல அந்த ஒப்புமையான வார்த்தைகளை கொடுத்து ஒரு சத்தியத்தை என்ன அழகாக அவங்க வந்து நம்முடைய இருதயங்களுக்குள்ள கடத்தி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்க. ரெண்டு சித்திரங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்ததால் அந்த வசனங்களை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொப்பனம் ஒழுகிறது, அந்த சொப்பனத்தில் ஒரு சப்பாத்தி உருண்டு வந்து ஒரு சேரையே காலி பண்ணிச்சு. அது விட்டாங்க, இது வந்து கண்டிப்பாக கிதியோனுடைய இதாக தான் இருக்கும், அவன் மீதியாக நேரம் ஒரு வழியாக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க. சப்பாத்தி ஓடி வந்து ஒரு பெரிய சேனையை காலி பண்ணு.
1: எ பிரெட் டெஸ்ட்ராய்டு எ பெட்ராலியன், அதான் ஆண்டவருடைய வழிகள்.
2: இந்த கிதியோன் என்ன சொன்னான்னு தெரியுமா, எப்பா நீ வா நான் உன்னை வச்சு கொஞ்சம் காரியங்கள், ஐயோ என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், அதுலேயும் நான் ரொம்ப சிரியவன், நான் போய் என்ன செய்ய போகிறேன், சும்மா வா நான் உன்னை அனுப்புகிறேன். அதில் போ பாருங்க, எல்லா இடங்களையும் அந்த ட்ரூத் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. யூ கேன் ட்ரேஸ் த ட்ரூத் எவ்ரிவேர் இன் ஆல் த கேரக்டர்ஸ் ஆஃப் த பைபிள் ஹூம் காட் மைட்டிலி யூஸ்ட். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலும் நெடுகவே இந்த பாணி தொடர்வதை நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். ஏசாயா 41:14-15 நான் வாசிக்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே நீ பயப்படாது, நான் உன்னை கூர்மையான இயந்திரமாக்குவேன். எ வார்ம் பிகம்ஸ் எ வெப்பன், எ வார்ம் which can offer no resistance because it is a boneless creature is becoming a powerful weapon of sharp teeth. Enna comparison idu, edhayum edhayum compare pandrathu idu.
1: Adhanal than tamil la oru nalla palaimoli undu,
2: vallavanukku naan poduva solluven, எப்படி பிரதர் இவ்வளோ படிக்கிறீங்க, எப்படி பிரதர் இப்படி எழுதுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு புல்லுங்க, அது யார் கையில் இருக்குதுங்கிறது தான் விஷயம். வல்லவனுக்கு, நம்மெல்லாம் யார் புல்லு, வல்லவனுக்கு புல்லை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது தெரியுமா, யோசிச்சிருக்கீங்களா, புல்லை வச்சு எதாவது செய்ய முடியுமா, ஒன்றுமே செய்ய முடியாது. காலையில் வரும் சாயங்காலம் காஞ்சி போகும், அதை ஒரு ஆயுதமாக மாத்துறார் யார் தெரியுமா, அந்த வல்லவர். ஹாலேலூயா. நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டுறோம்னா, நம்ம எல்லாம் ஸ்பைடர் மேன் நினச்சிக்கிட்டுறோம், உண்மை என்னென்னா நம்ம வெறும் களிமண். நம்ம இருதயத்தை துளைக்கிற ஒரு கேள்வி யோபுல இருக்கு, கொஞ்சம் பார்த்துருவோம் அதை. யோபு 4:18-19 என்ன கேள்வி இது, கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் தம்முடைய ஊழியக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதர் மேலும் அவர் புத்தியீனத்தை சுமத்துகிறார், புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி
1: பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? நம்மளாம் தானே, நம்ம வீடை என்னது பண்ணோம், புழுதியில் அஸ்திவாரம் போட்டோம், எர்த் ஒர்க் பண்ணோம், எஸ்கவேட் பண்ணோம், மண் இல்லை மணலும் அதையும் வச்சு நம்ம வீடு கட்டணும். செத்த உடனே சீக்கிரம் தூக்கலன்னு சொன்னால் பொட்டு பூச்சி அரிச்சிடணும். அதானே மூணே வரிசையை சொல்கிறாரு, அஸ்திவாரம் அதை வீடு அங்கே தான் இருப்போம், பொட்டு பூச்சி அடிச்சுட்டு போயிடும். இந்த மனுஷனை ஆண்டவர் எப்படியாவது நம்புவார், அவள் நம்பிக்கை எப்படி வைப்பார், தூதர்கள் மேலேயே அவர் குற்றம் சுமத்துறாரு. Oh God, give me this kind of an attitude. எனவேதான் அந்த தேவ மனிதன் அவ்வளவு அழகாக அந்த பாடலை ஏற்றினார்.

0: பாடலை, இந்த கவியை எவ்வளவு அதிகமாக எத்தனை முறை நாம் பாட முடியுமோ அதை தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் நின்று நாம் பாடுவது பயன் தரும். எனவேதான் பவுல் குறைந்த சபையை பார்த்து பலவீனமானவைகளை வெட்கப்படுத்தும் போது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும் போது பலவீனமானவைகளையும், இழிவானவைகளையும், ஒன்றுமில்லாதவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லிவிட்டு குருந்தியரை பார்த்து ஒரு சவால் விடுகிறார். சகோதரரே, உங்கள் அழைப்பை பாருங்கள். உங்களிலே ஞானிகள் அநேகர் இல்லை, உங்களிலே பலவான்கள் அநேகர் இல்லை, உங்களிலே செல்வந்தர் அநேகர் இல்லை. ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டம் பிடிக்க அவர் இப்படி செய்தார். ஆண்டவர் மிகவும் கண்டிப்பானவர். மாம்ச பலத்திலே நாம் சார்ந்து விடலாம் என்பதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். கிதியோன் 32,000 சேனை வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்க முற்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இது ரொம்ப டூ மச், இவ்வித மாம்ச பலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 100 குறைக்கிறான். அதையும் விட குறைக்கிறான். 32,000 100 என்றால் அது 100 விட சற்று கூடுதல். ஆனால் அவர் 300 பேரை தான் அவர் அங்கே எடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. யுத்தம் கர்த்தருடையது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, தேவனாலேன்னு சொல்லலை. இறங்கு. நம்ம இறக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ப்பா. சகோதரனே சகோதரியே, நம்ம இறக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நியாயத்துக்காக முடித்தல கேட்கல. ஆண்டவரே எனக்கு இறக்கம் தாங்க. ஆண்டவரே விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனான. அடுத்தவனை விட உன்னை விசேஷத்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? நீ பெற்றுக்கொண்டவைகளிலே அல்லது உனக்கு இருக்கிறவைகளிலே நீ பெற்றுக்கொள்ளாதது எது? எல்லாமே நீ பெற்றுக்கொண்டவையானால் நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று சவால் வருகிறது. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்களுக்கு அழகு இருக்கிறதா? அழகான தோற்றம் இருக்கிறதா? ஞாபக சக்தி இருக்கிறதா? பேச்சு புலமை இருக்கிறதா? எழுத்து திறன் இருக்கிறதா? வரங்கள் இருக்கிறதா? எல்லாம் பெற்றுக்கொண்டது தானே. ஒரிஜினல் இல்லையே, இன்ஹெரிட்டட் இல்லையே? இன்ஹெரிட்டட் தானே எல்லாம். ஓன்டையே இருந்தது இல்லையே? எல்லாமே நீ பெற்றுதானே கொண்ட. அப்ப நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் நீ ஏன் மெய்மை பாராட்டுகிற? நம்ம ஃபேமிலி, நம்ம இது என்ன, நம்ம படிப்பு என்ன? ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரம். அவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இருக்கிறதும் தேவ கிருபை, இயங்குவதும் தேவ கிருபை என்று சொல்கிறார். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் ஐ டூ வாட் ஐ டூ பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. மற்ற அப்போஸ்தலரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அது உண்மைதான். ஓடினது நிறைய பண்ணேன், அது சொல்ல இல்லைன்னு சொல்ல, பிரயாசப்பட்டேன். ஆனாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபையே அப்படி. எங்க படிச்சார் இதெல்லாம்? எங்க படிச்சார்? 3 வனாந்திரத்தில் போய் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அவர் தோலை உரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உரிச்சாரு. யூதா ஆடையை கலத்தினாரு, கமாலியல்ட படிச்ச பெரிய டிகிரியை கலத்தினாரு, எல்லாம் ஸ்ட்ரிப்பாக பண்ணார். அதுக்கு பிறகுதான் அவர் எப்படி சொல்ல முடியும்? மற்றபடி அவர் வேற மாதிரி இருப்பார். இப்போ 1 பாருங்க, இவ்விதமான இரக்கத்தை நாங்கள் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 16 பாருங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். திருப்பியே திருப்பியாகத்தான் சொல்றாரு. பிரியமானவர்களே, துன்பத்தை போல் நம்மை பலப்படுத்துவது எதுவும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, துன்பத்தை போல் நம்மை பலப்படுத்துவது எதுவும் இல்லை. ஏன்னா 16 சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் தெரியுமா? எங்களுடைய வெளி மனுஷன், புறமான மனுஷன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும். அதிலே தான் சொல்றாரு,
1: Even though our outer man is perishing, our inner man is renewed day by day. அப்போ அவுட்டர் மேன் பெரிஷிங்னா என்ன அர்த்தம்? நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய சஃபரிங்ஸு, பேர்னிங் நிறைய போகுது, பெரிஷிங். அவுட்டர் மேனா பாடி சொல்கிறாரு, வேற என்ன அர்த்தம்? அவுட்டர் மேனா பாடி, சரீரம். அவ்வளோ பிரச்சனைகள் வந்து எல்லாம் போனால் கூட உள்ளே வந்து அவன் மனுஷன் அப்படி தெம்பாக எழும்பிக்கிட்டே இருக்கிறான். இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனைகள் வழியாகவும், வேதனைகள் வழியாகவும், துன்பங்கள் வழியாகவும், இன்னல்கள் வழியாகவும் செல்லாத ஊழியக்காரன் ஒருவனும் கிடையாது. எனவே ஏதாவது ஒரு ஊழியக்காரன் சொல்லொன்னா துன்பம், சொல்லொன்னா பிரச்சனை, விளங்கிக் கொள்ள முடியாத சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்வார். ஆனால் அது நீங்கள் அவதூறு பேசுவதற்கான செய்தி அல்ல. அவருக்காக அறையை அடைத்து கொண்டு புலம்புவதற்கு தேவையான ஜெபக்குறிப்பு. All the servants of God, invariably, without any exception, go through some problem or other. Most of the problem inexplainable or ununderstandable. Don't make it a news for gossip, but weep for them in secret. அதை அவதூறு பண்ணுவதற்கான செய்தியாக எடுக்காமல் அறையில் உங்களை பூட்டிக்கொண்டு அவருக்காக ஓரமிட்டு அழுது புலம்பி எப்படியாவது அந்த தேவனுடைய ஊழியக்காரனை எழுப்பி விடும் ஆண்டவரே, தூக்கி விடும் ஆண்டவரே என்று புலம்புவர்களாக நாம் மாறுவோம். முக்கியமான ஒரு குறிப்பு ஏன் தெரியுமா? இன்றைக்கு அவரை நோக்கி வீசிய புயல், சகோதரனே சகோதரியே நாளைக்கு உங்கள் கதவை தட்டலாம். மறுபடியும் சொல்றேன், பயங்காட்டல எச்சரிக்கிறேன். இன்றைக்கு எந்த ஊழியக்காரனுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் நகைக்கிறீர்களோ, எவருடைய ஊழியத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வீசிய புயல் உங்களுக்கு ஒரு கேலிச்சரக்காக மாறிவிட்டதோ, கவனம், நாளைக்கு அந்த புயல் உங்கள் கதவையும் தட்டலாம். தட்டாது என்பதற்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம்? இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். ஐந்தாவது படிப்பினை, 2 கொரிந்தியர் 4 அத்தியாயத்திலிருந்து நான் படிக்கிற ஐந்தாவது படிப்பினை, நித்திய நோக்குடனேயே செயல்படுங்கள். நித்திய நோக்குடனேயே செயல்படுங்கள். Work with eternity in view. 18 அப்போஸ்தலன் சாட்சியிடுகிறார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். உடனடி விளைவுகளையே உலகம் நோக்குகிறது, இறைப்பணியிலோ நாம் முடிவானதை எதிர்நோக்குகிறது. The world is always looking for the immediate. But in the providence and economy of God, we always look for the ultimate. உலகில் உள்ள யாவும் அசைக்கப்படுகின்றன. All that can be shaken must be shaken so that only that which cannot be shaken may remain. அசைக்கப்படக்கூடியவைகள் அத்தனையும் அசைக்கப்பட்டால்தான் அசைக்கப்பட முடியாதவைகள் நிலைத்து நிற்கும். திருவசன போதனை. அப்படி எல்லாம் அசைக்கப்படுவதால் எபிரேயர் நிர்வாகியன் சொல்கிறான், ஆகையால் நாம் கிருபையை பற்றிக் கொள்வோம். Therefore, let us hold on to grace. என்று சொல்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னி என்கிற வார்த்தையை அங்குதான் புகுத்துகிறார். எல்லாம் அசைக்கப்பட போகிறது. அசைக்கப்படக்கூடியவைகள் அத்தனையும் அசைக்கப்பட போகின்றன. ஏனென்றால் அசைக்கப்பட முடியாதவைகள் மட்டுமே நிலைநிற்கப்பட போகின்றன. தேவன் பட்சிக்கிற அக்னி, எனவே கிருபையை பற்றிக் கொள்வோம். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ஊழியத்தை தேடுங்கள் என்று அல்ல இயேசு போதித்தது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முதலாவது உங்களுடைய ஊழியத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் தேடணும்னு பைபிள் சொல்லல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அந்த ராஜ்யத்தில் உங்களுடைய ஊழியம் வந்து ஒரு கமாவாக இருக்கும், ஒரு புள்ளியாக இருக்கும், அல்லது ஒரு அரை புள்ளியாக இருக்கும், அல்லது ஒரு கால் புள்ளியாக இருக்கும். இட் மே ஐதர் பி எ கமா ஆர் ஈவன் எ கோலன் ஆர் எ செமி கோலன். முதலாவது ஊழியத்தை அல்ல, முதலாவது இறையரசை தேடுங்கள். இறை அரசை மனதில் கொண்டிருப்பதே நமது தெரிவுகளை பாதிக்கும். கீப்பிங் கிங்டம் கான்சியஸ்னஸ் வில் அஃபெக்ட் and influence our decision making and choices. Ange oruvan irukkiran Mose,
0: avan paarkiran devanude rajyathirkaga deva makkalukkaga avargalodu thunbam anubavippadu inda egyptu rajyathile oru periya thalapadiyaga irupadai vida mel endru solli therindu kondu veli nadakkiran. He chose endru irukkirathu. தேவனை அனைத்திலும் பிரியப்படுத்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகமும் அதில் உள்ளவைகள் அனைத்தும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் நிலைத்திருப்பான். வயதாக வயதாக இறையரசே நம்முடைய நினைவாக இருக்க வேண்டும். எப்படி நான் சாரதுக்குள்ள இறையரசனுடைய விரிவாக்கத்திற்கு அதனுடைய மேம்பாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஆத்திரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், திருமறை போதிக்கும் தத்துவங்களையும் திருமறை போதிக்கும் வழிமுறைகளையும் விட்டு விட்டு நாம் பெலிஸ்திய முறைகளுக்கு திரும்பி விடுவோம். தாவீதுக்கு எப்படியாவது தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடியாய் துடித்தார். ஆண்டவருடைய பெட்டிய சாதாரண வண்டியிலையா கொண்டு வர்றது? புது வண்டி செய்யுங்கப்பா, நல்ல புது வண்டி செய்யுங்க, நியூ கார்ட். என்ன ஒரு உற்சாகம்! வழியிலே ஆண்டவர் அதை தொட்ட ஊசாவை அவர் தொட்டு அழித்து நொறுக்கினார். இது தாவீதுக்கு மன விசனமாக இருந்தது. நல்லதுதானே செய்தேன், பெட்டியை கொண்டு வரதானே முயற்சி செய்தேன், சாதாரண வண்டி போதாது என்று புதிய வண்டியே அல்லவோ நான் செய்தேன். என்ன ஆண்டவரே, நீ என்னுடைய முறைகளை மேம்படுத்த முடியாது. சார், யூ கேனாட் இம்ப்ரூவ் மை மெத்தட்ஸ், யூ கேனாட் இம்ப்ரூவ் மை வேஸ், என்னுடைய வழிமுறைகளை நீ மேம்படுத்த முடியாது. வண்டியில் கொண்டு வருவது பெலிஸ்தீனுடைய முறை, என்னுடைய முறை நான்கு வளையங்களுக்குள்ளே இரண்டு கம்புகளை பொருத்தி ஆசாரியர்கள் தோளிலே தூக்கி கொண்டு வர வேண்டும். நம்ம இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற

in God's way, only then it will enjoy God's support. தேவனுடைய பணியிலே தேவனுடைய நேரத்திலே தேவனுடைய மனிதரால் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும். நவீன காரியங்களை தேவனுடைய வழிகளுக்கு மாற்றாக கொண்டு வராதீர்கள். அது தேவனுக்கு முன்பாக அபத்தம். வானத்திலிருந்து அக்னி விழ வேண்டுமே தவிர, பிரசங்க பீடம் பாடுற இடத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு இந்த புகை மூட்டக்கூடாது. எல்லாம் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது. மேல இருந்து அக்னி வர்றதுக்கு பல கீழே இருந்து போக போகுது. மாற்றுக்கள் ரொம்ப தேவையாது, ரொம்ப தேவையானு கேட்குறேன். சூப்பர் நேச்சுரல் ஃபயருக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் ஸ்மோக்கு, அதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் குதிக்கிறது. கிறிஸ்தவமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் பின் வாங்கினாய்? எப்பொழுது பின் வாங்கினாய்? எங்கு பின் வாங்கினாய் கேட்கிறேன். என் இதயம் குதிக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒரு அரசன் தனியாக சொல்லுகிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரர்களும் பாடகர்களும் துதிக்கிறார்கள். அக்கினி விழுகிறது. இவ்வளோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இந்த அடி அடிச்சு ஒன்றும் வரலன்னு உடனே எலக்ட்ரிசிட்டி ஸ்மோக்கு போயிட்டீங்க. அடுத்த முறை எங்கேயாவது இந்த மாதிரி புகை எழுப்புனாங்கன்னா தயவுசெய்து எழும்பி போயிருங்க. அது சரியான இடம் கிடையாது. அது தேவனை அவமதிக்கிற இடம். தோளில் தான் தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் பழகாது இல்லை சார். தாவீது தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் இந்த புது கட்டில் புது காட்டு இதெல்லாம் வராது. தோளில் தூக்கிட்டு வரணும். அதான் என்னுடைய மெத்தட். அது வரலன்னா எனக்கு கோபம் தான் வரும். தேவன் மாறாதவர், அமேன். அவருடைய வழிகள் மாறாதவை, அமேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பண ஆசையை ஒழித்திருங்கன்னு சொல்லி மறுபடியும் அதை சொல்கிறேன். வயசாக பண ஆசை கூட நிறைய வாய்ப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கையை அதிகம் அதிகமாக மக்கள் மீது நீங்கள் செலவிடுங்கள். பெரிய பெரிய கட்டிடங்களிலே அதிகமாக பணத்தை முதலீடு செய்யாதிருங்கள். நேற்றும் முந்தானத்தோ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. அது வந்து ஹிந்துஸு கொடுத்துடணும் அந்த அயோத்தியா லேண்டை அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு சில கிறிஸ்தவங்க, ஐயோ இந்துக்களுக்கே கொடுக்குறாங்களாம். இந்துக்கள் கொடுத்தானே முஸ்லீம்னா உனக்கு என்ன? எனக்கு புரியவே இல்லை. அதை ஏன் அப்படி வாயில கை வச்சுக்கிட்டு ஐயோ கொடுத்துட்டாங்களா? எங்கே கொடுத்தாலும் நம்ம சோம்பேறித்தனம் தொடர்தான் போகுது. பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் நம்ம இப்படி தான் இருப்போம். ஏசு கிறிஸ்து நேற்று மென்று மாறாதவர், கிறிஸ்தவர்களும் நேற்று மென்று மாறாதவர். நம்ம அப்படி தான் இருப்போம். ஏதோ காங்கிரஸ் காலத்தில் நம்ம வந்து அப்படி சும்மா வரிஞ்சு கெட்டிக்கிட்டு சும்மா இந்தியாவை அப்படி தூள் பறந்துட்டு மாதிரி, ஐயோ காங்கிரஸ் பேசி பிஜேபி. நீ எப்போ போல தான் இருப்பானே. காங்கிரஸ் வந்தானே பிஜேபி, நமக்கு என்ன? ஆனால் ஒரு காரியம் அடிக்கடி நான் அதை எழுதியிருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நீங்கள்லாம் ஊழியக்காரங்க, அதனால நான் சொல்கிறேன். 10,000 பேர் கூடக்கூடிய ஒரு பெரிய அரங்கத்தை கட்டுவதை விட 1,000 பேர் கூடக்கூடிய 10 அரங்கங்களை கட்டுவது மேல். ஏன் தெரியுமா? 10 கட்டிடங்களை இடிப்பது சுவிசேஷத்தின் எதிரிகளுக்கு கடினம். ஒரு கட்டிடத்தை ஈஸியாக இலகுவாக தகர்த்து விடலாம். மட்டுமல்ல, 10,000 பேர் கூடி வரக்கூடிய அரங்கத்தை கட்டினால் அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துவதற்கு ஒரு நட்சத்திர பிரசங்கியார் தேவை. ஆனால் 1,000 பேர் கூடக்கூடிய 10 இடங்கள் இருக்குமானால் 10 புதிய தலைவர்கள் தோன்றுவார்கள். கடைசியாக ஒரு வாக்குத்தத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:10. இதை ஒரு வாக்காக நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி

காப்பாற்றுவாரென்று சொல்லி பவுல் அதற்கு முந்தின வசனத்திலே ஒரு பிரசங்கியாராக என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக அவர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரசங்கியார் சொல்றார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் என்னிலே துவங்கின செயல்பாட்டை சதா காலிலும் அவருக்கு மகிமை உண்டாகும்படி அவர் என்னை ரட்சித்து காப்பாற்றுவார்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அப்பொழுது அவன் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பணக்காரன், நான் ஏழையாக இல்லை, அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான். அந்த ஏழை மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உடை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த இவன், ஆண்டவரே, எனக்கு நல்ல மனநிலை இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று கூறினான். மனநிலை சரியில்லாத மனிதன் நின்ற இடத்தை தாண்டி வேகமாய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதை பார்த்து அவன், கடவுளே, நான் வியாதி உள்ளவனாக இல்லை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்ட மனிதனை ஆஸ்பத்திரியில் தள்ளுவண்டியில் வைத்து உள்ளே எடுத்துச் சென்ற பொழுது ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்து, ஆண்டவரே, நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம் அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இன்று ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்ய நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனால் மட்டும் நன்றி சொல்ல முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது உண்மையானால் கர்த்தரை துதிப்போமா?

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

1 கொரிந்தியர் அதிகாரம் 8. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவனென்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இற்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத படிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனச்சாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஆமேன்.

0: எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
3: நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. உலகத்திலேயே இப்போது இருக்கும் கட்டிடங்களில் மிக உயரமானது துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா என்பது. இந்த கட்டிடம் 2700 அடி உயரமானது. அதில் 160 தளங்கள் உள்ளன. உலகத்திலேயே மிக வேகமான எலிவேட்டர் இங்கு உள்ளது. உலகத்தின் மிக உயரமான நீச்சல் குளமும் இங்குதான் உள்ளது. இவ்வளவு புகழ்பெற்ற உயரமான இந்த கட்டிடம் எவ்வாறு ஸ்திரமாக நிற்கிறது? இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை அதன் கீழே உள்ள அஸ்திவாரத்தில் தான் உள்ளது. இது இவ்வளவு பெரிய கட்டிடமாக உயர்வதற்கு முன்பு சுமார் 1 வருட காலமாக பூமியை தோண்டி உறுதியான அஸ்திவாரம் போடும் வேலை நடைபெற்றது. இந்த கட்டிடத்தின் அஸ்திவாரத்திற்கு மட்டும் 110,000 டன் காங்கிரீட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவேதான் இந்த கட்டிடம் உறுதியாக நிமிர்ந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, இதை போலவே நம் வாழ்வின் அடித்தளம் உறுதியாக கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்குமானால் நம் வாழ்க்கையும் பல ஆசீர்வாதங்களை பெற்று சீரும் சிறப்புமாக அமையும். அடித்தளமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படாத வாழ்க்கை ஸ்திரமாக நிற்காது. உயர்வது போல தோன்றும், ஆனால் அது உறுதியாக இல்லாததால் உருக்குலைந்து போகும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையிலிருந்து விலகாமல் நடந்தோமானால் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவின் மேல் ஆழமாய் அஸ்திவாரம் போட்டு அமைத்தார். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தபோதும் கூட அவர் இயேசுவின் அன்பை விட்டு விலகவே இல்லை. அவருடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உயர்ந்து கொண்டே சென்றது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. இன்றும் பவுல் அப்போஸ்தலன் எழுதிய நிருபங்கள் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்துகின்றன. மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமான நிருபங்களை அவர் எழுதியுள்ளார். அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தியிருக்கிறார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ இவை ஒன்றும் என்னை கிறிஸ்து இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்காது என்று ஆணித்தரமாக கூறினார். காரணம், அவருடைய அஸ்திவாரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் உறுதியாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டதாக இருக்குமானால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அவர் காட்டிய வழியில் நம் வாழ்க்கை அமையுமானால் மேன்மை உள்ளதாக மாறும். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் நம் வாழ்வை உயர்த்துவார்.

நமது அண்ணன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இயேசுவின் குடும்பம், தி ஜீசஸ் ஃபேமிலி. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 22:22-31. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியக்கூடாதுபடியதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 2:11-12. அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றார். ஜீசஸ் இஸ் நாட் அஷேம்டு டு கால் தம் பிரதர்ஸ். ஹி சேஸ், ஐ வில் டிக்ளேர் யுவர் நேம் டு மை பிரதர்ஸ். இன் த பிரசன்ஸ் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஐ வில் சிங் யுவர் பிரைசஸ். மீட்பினால் கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள நிலைதான் என்ன? நாம் இயேசுவின் சகோதரர், கடவுளின் சபையின் முழு அங்கத்தினர், கடவுளின் சொந்த பிள்ளைகள், ஆபிரகாமின் வழித்தோன்றல். உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளிடம், நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடமும் என் தேவனிடமும் உங்கள் தேவனிடமும் ஏறி போகிறேன் என்று சொல் என்றாரே. இதை விட வேறு பெரிய பேரு உண்டோ? ரட்சிப்பினால் தேவ குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். இயேசு பிதாவிற்கு எப்படியோ, பிதாவோடு எப்படியோ, அப்படியே நாமும் ரட்சிப்பினால் பரம தந்தையோடு உறவு பெறுகிறோம். ஹல்லேலூயா! என் பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தன, உண்மைதான். மீட்போ அவரை என் சொந்த சகோதரனாக்கி விட்டது. தனியாய் கடவுளின்றி நம்பிக்கையின்றி நான் தெரிந்தேன். மீட்போ கடவுளின் பரிசுத்தர் கூட்டத்தில் என்னையும் சேர்த்தது. விசுவாசத்தினால் மீட்பின் ஈவை நான் தழுவி கண்ட போது ஆபிரகாமின் சந்ததியாக வாக்கு தத்தத்தின் சந்ததியானேன். பாவமற்ற, குற்றமற்ற, அப்பழுக்கற்ற இறைமகன் நம்மை தமது சகோதரர் என்று அழைப்பது எத்தனை எத்தனை தியாகம்! பரிசுத்த பிதாவாகிய உன்னத தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பது எத்தனை எத்தனை அன்பு! இதுதான் மீட்பின் மேன்மை. எபிரேயர் 2:11-13 நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் சில காரியங்களை நாம் கவனிப்போம். இந்த வசனத்திலே இயேசு அறிவிப்பேன், உம்முடைய புகழை அறிவிப்பேன் என்கிறார். இது அவருடைய பெருமிதம், ஹிஸ் ப்ரைட். நான் பாடுவேன் என்று சொல்கிறார். இது அவருடைய பரவசம், அவருடைய பிளஷர். நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறார். இது அவருடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். உசித ஆசிகள், கடவுள் என் அப்பா, இயேசு என் அண்ணா, ஆவியானவர் எனது ஆலோசகர், எனக்கு பயமேன் என்று ஆர்ப்பரிப்போமா? அது மட்டுமா, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும்
இயேசு விடுதலை செய்தார் என்று 15 வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பயம் ஒரு மகிழ்ச்சி கொல்லி, பயத்திலிருந்து விடுதலையோ பெரிய ஆரவாரம். நாம் எங்கு செல்ல போகிறோம் என்ற பயமோ மரண பயமோ இனி நமக்கு இல்லை. கடவுளது வீட்டின் மகிழ்வாழ்வை தாவியது நம் எல்லாருக்கும் விருப்பமான 23 சங்கீதத்தில் இவ்விதம் வருணிக்கிறான், நான் மரண இரளியின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கடவுளே நீர் என்னுடன் இருக்கிறீர், என் பகைவருக்கு முன்பாக எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் ஆண்டவரின் வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திருப்பேன். இறை மக்களின் இக வாழ்வு பரலோக வாழ்வின் முன்ருசியாகும். இயேசுவினாலும் இயேசுவுக்குள்ளும் நமக்கு எல்லாம் எல்லாம் உண்டு. இதைத்தான் நெய்யூரை சேர்ந்த தா யோசேப்பு பக்தன் அவர்கள் மிக அழகாக பாடினார்கள். அது கீர்த்தனைகளை உண்டு.

சகோதரனே. அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றார். எங்கள் மகாபிரிய தேவனே, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் பிரதான நல்ல மேய்ப்பராய் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் எங்களுடைய மூத்த அண்ணனாக மாறினபடியால் உம்முடைய வீட்டிலே எங்களுக்கு அத்தனை காரியங்களும் சொந்தமாகிவிட்டது. நாங்கள் உமக்கு சொந்தக்காரராகிவிட்டோம் ஆண்டவரே, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாறிவிட்டோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அண்ணாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இகத்திலேயே நிறங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அந்த குடும்பத்திலே நாங்கள் அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். இதைவிட பெரும் பாக்கியம் சிலாக்கியம் நித்தியத்தின் இக்கரையிலே வேறு என்னதான் இருக்க முடியும் ஆண்டவரே? உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை போற்றி சபை நடுவிலே உம்மை பாடுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.

ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலை ஆட்சி செய்த அரசன் தாவீது கடைசி காலகட்டங்களிலே தன்னுடைய மகனான சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அப்படி என்ன அவர் அறிவுரை கொடுத்தார்? அது 1 நாளாகமும் புத்தகம் 28 இருக்கிறது பாருங்க. 1 நாளாகமும் 28 பாருங்க. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரையும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனை என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், இந்நாளில் நடக்கிறபடி அவன் என் கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியா இருப்பானால் அவன் ராஜ்யத்தை என்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றான். இது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அடுத்து தாவீது ஒரு ஒரு ஆலோசனையை 2 ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. ஒன்னு தன்னுடைய குடும்பத்தாருக்கு, இன்னொன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதுல முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, தன்னுடைய குடும்பத்தாரில் சாலமோனுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன, அதுல நாம அந்த சாலமன் தன்னுடைய மகனுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனையை தான் நம்ம முக்கியமா இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆனாலும் அவர் இஸ்ரவேலுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க 8வது வசனம். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது தாவீது எல்லாரை பார்த்து சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியன் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான அறிவுரை இதுவாகத்தான் இருக்க முடியும். ஐயா விட்டுறாதீங்க, தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். அடுத்து தன்னுடைய குமாரனுக்கு என்ன அவர் சொல்றாருன்னு பாருங்க. அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கு. 9வது வசனம் பாருங்க. என் குமாரனாகிய சாலமோனை என்ன செய்யணும், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. பாத்தீங்களா, தன்னுடைய வாழ்க்கையில எதை கற்றுக்கொண்டாரோ அந்த அனுபவத்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார். முதல்ல நீ என்ன செய்யணும்னா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஏன், இதுதான் தேவனுக்கு பிரியம். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆர்டர் கரெக்டா வருதா? இதுல ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஆர்டர் பாருங்க. நம்பர் 1, யூ ஷுட் நோ காட். உங்கள் தேவன் யார், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், அவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார், எப்பொழுது சிட்சிப்பார், எப்பொழுது என்னை கடிந்து கொள்ளுவார், எப்பொழுது என் மேல் கோபமாய் இருப்பார், எப்பொழுது என் பாவத்தை அவர் மன்னிப்பார், எப்பொழுது அவர் என் மேல் பிரியமாய் இருப்பார். நான் இதெல்லாம் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இதுதான் தேவன். இப்படித்தான் நம்ம தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஏதாவது நீங்க தவறாக தேவனை புரிந்து கொண்டு விட்டால் நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். ஒருவேளை இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் தேவனை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையும் தவறாகத்தான் போகும். ஏன்னா தேவனை நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப ஒட்டுமொத்த வேதாகமும் தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் எப்படி செயல்படுகிறவராய் இருக்கிறார் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல மட்டும்தாங்க அவர் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு? இல்ல, பச்சிக்கிற அக்கினிங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவாய் எபிரேயர் புத்தகத்துல இருக்கிறது. ஆகவே நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு எபிரேயர்ல கடைசி இதை சொல்லிதான் முடிக்கிறார். அவன் அவனை பச்சாபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். யார் எழுதுகிறார்? பேதுரு எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவனை நீங்கள் எல்லா அடிப்படையிலும் அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே அப்படி தடவி கொடுக்கிறவர் அல்ல. எப்பொழுது அவர் அதை செய்வார், எப்பொழுது கண்டிப்பார், எப்பொழுது சிட்சிப்பார், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சிட்சை இல்லைன்னா நீங்கள் வேசிப்பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார்.
ஸோ முதல்ல நாம செய்ய வேண்டியது, வி ஷுட் நோ அவர் காட், வி ஷுட் நோ த ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய இதயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்பர் டூ, அவரை எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரை எப்படி சேவிக்க வேண்டும். அதுல நம்பர் ஒன் என்ன வருது, உத்தம இருதயம். அப்புறம்தான் என்ன வருகிறது, உற்சாக மனது அல்லது உற்சாக இதயம். உத்தமம் முதலாவது வர வேண்டும், உற்சாகம் எப்ப வரணும், செகண்ட் வரணும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துரதிருஷ்ட விஷயமாக இன்றைக்கு உற்சாகம் முதலில் வருகிறது. இன்றைக்கு சபையில் எல்லாமே உற்சாகத்தை போதிக்கின்றன, துள்ளலை போதிக்கின்றன, ஆடல் பாடலை போதிக்கின்றன. தேவனுக்கு உற்சாகமாயிருங்க, உற்சாகமாயிருங்க. ஆனால் அதற்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு இருங்கள் என்கிற அந்த வரிசை கிரமத்தை நாம் விட்டு விட்டோம். பிரியமானவர்களே, உற்சாகம் கூட நம்ம தவறான முறையில ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து விட முடியும். சில பாடல்களை அதிகமாய் ஸ்பீடா பாடுவதன் மூலமாகவோ, அதிகமாய் கரங்களை தட்டுவதன் மூலமாக இருக்கிற இடத்தை வந்து கொஞ்சம் நல்ல நீட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலமாக, கூட்டமா சேர்ந்து நல்ல என்ன சொல்றது, நல்ல சாப்பிட்டு ஐக்கியப்பட்டிருக்குவதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் இந்த உற்சாகத்தை கொண்டு வந்து விட முடியும். நம்ம பிள்ளைகள் டூர் போகும்போது, கல்லூரியில ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த கவலையெல்லாம் மறந்து ஒரு உற்சாகமா மாறிடுவாங்க. அது வந்து ஒரு தற்காலிகமாக அது தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உற்சாகம். நோ, தேவன் அந்த உற்சாகத்தை பத்தி பேச முன்பதாக என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, உத்தம இருதயம் வரணும். அதன் மூலமாய் வெளிப்படக்கூடியதான ஒரு உற்சாகம். எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமாய் உற்சாகமாய் கர்த்தரை பின்பற்றுவதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் கூடியிருக்கும் போது, அல்லது மேடையில ஆராதனை நிகழ்ச்சி நடக்கும் போது, இது இப்ப வரக்கூடிய உற்சாகம் எல்லாம் தற்காலிகமானது. பிரியமானவர்களே, முதல்ல உத்தம இருதயம் வர வேண்டும், தேவனை சேவிக்க ஊழியம் செய்ய. நம்பர் டூ, அடுத்து வரக்கூடியதுதான் உற்சாக இருதயம் மனது. நிறைய இடங்கள்ல இந்த காணிக்கை கொடுக்கறதை பத்தி அதிகமா போதிப்பாங்க. ஆனா எனக்கு வரக்கூடிய போன் கால்ஸ் நிறைய கேட்பாங்க, பிரதர் இந்த மாதிரி எங்க போதகர் காணிக்கை கொடுக்க சொல்றாரு, நீங்க வந்து நிலம் வாங்கினா காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு, வாகனம் வாங்கினா காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு, நான் எது வாங்கினாலும், ஏன் நான் லோன் வாங்கினா கூட அதுல காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு, இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா? அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதை கஷ்டப்பட்டு செய்யறத செய்யறோம், இதெல்லாம் கொடுக்கணுமா? கொடுங்க, தப்பு இல்லை, எதுல இருந்தும் நீங்க நம்ம வந்து கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஆனா எப்ப வந்து கொடுக்கணுமான்னு கேட்கும் போதே, அப்ப என்ன அர்த்தம், இத்தனை நாளாக அது ஒரு சட்டமாக வேண்டா வெறுப்பாக கஷ்டப்பட்டு தானே கொடுத்துட்டு இருக்கிறோம், அந்த பணம் தேவனுக்கு எப்படி போய் சேரும்? உங்க மனதுல ஒரு விஷயத்த உற்சாகமா எப்ப செய்வீங்க, எந்த சந்தேகமும் இல்லாம அதை எப்படா செய்வோன்னு அப்படியே காத்துக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் இந்த வீடியோ கேம் விளையாடும் போது செல்போனை வாங்கிக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது, அந்த காலத்து பிள்ளைகள்னு சொன்னா வெளியில போய் கோடி குண்டு விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவார்கள், கிட்டி விளையாடுவார்கள், நம்ம இப்படி சொல்லலாம். இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி இல்லையே, எப்படா அது கிடையாது உற்சாகம், இது விளையாடுவது சரியா, இது விளையாடலாமா, என்ன கேள்வி ஏதாவது வருமா, வரவே வராது. எப்படா அது அண்ணா, கர்த்தருக்காக நாம ஒன்றை செய்யும் பொழுது எந்த கேள்வியும் இல்லாம நாம என்ன செய்வோம், கொடுப்போம், உழைப்போம், நேரத்தை செலவிடுவோம், இப்படித்தான் செய்யணுமாங்கிற கேள்வி அங்க வராது. அதுல நஷ்டம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட கவலைப்பட மாட்டோம். சில பேர் இந்த ஐபிஎல் இந்த இதெல்லாம் பாக்குறதுக்காக இங்கிருந்து டிக்கெட் எடுத்துட்டு போவாங்க, துபாய் போவாங்க, லண்டன் போவாங்க. எவ்வளவு அவங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் தான் அந்த இது, ஒரு 2 மணி நேரம் தான் அந்த பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடுவாங்க. அந்த உற்சாகத்தினால எவ்வளவு பணம் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதை செய்வாங்க. இது சரியா தவறா, அதை பத்தி நம்ம கொதிக்கவில்லை, ஒரு உதாரணத்திற்காக வேலை சொல்றேன். அப்ப கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது நீங்க ஊழியத்துல உற்சாகமா செயல்படுவீங்க அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது சிலவற்றை வேண்டா வெறுப்பா செய்ய மாட்டீங்க, ஐயோ காணிக்கை கொடுக்கணுமா வேண்டாமா, இப்ப இந்த மாதிரி வைக்கிறாங்க சபைக்கு பைபிள் ஸ்டடி போகணுமா வேண்டாமா, இந்த எண்ணமே வராது. ஆனால் பல இடங்களிலே நாம என்ன சொல்றது, உற்சாகமாய் நாம எதையுமே செய்வதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு எது பிரியன்னு கேட்டீங்கன்னா உற்சாகமாய் செய்வதுதான். அதுக்காக நான் ஏதோ கொடுக்கறத பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க.
நான் அதை பத்தி பேசல, அதை ஒரு உதாரணமாய் வைத்து பேசுகிறேன். நீங்கள் எது செய்தாலும் உற்சாக மனதாய் செய்யல அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எனக்கு உற்சாகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி சோர்வான ஒரு சூழ்நிலையில நாம எது செய்தாலும் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. சந்தோஷம் இல்லாமல் நாம கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றும், அது நம்மளுடைய உடல் உழைப்பாகட்டும் வேற எதுவா இருக்கட்டும், அது எதுவுமே எதிரே இருக்கக்கூடியவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தாது, சாதாரண மனிதனையே சந்தோஷப்படுத்தாது. வேண்டா வெறுப்பா என்னுடைய மனைவி எனக்கு சமைச்சு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க நிறைய வீட்டுல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பிரியமானவர்கள். அத இல்ல, உற்சாகமா எதையும் செய்ய வேண்டும் அல்லவா. சோ கர்த்தருடைய காரியம் என்று வரும் பொழுது முதலாவது we should know God, தேவனை அறிய வேண்டும். நம்பர் டூ, கர்த்தரை உத்தம இருதயத்தோடு ஃபாலோ பண்ண வேண்டும். நம்பர் த்ரீ, உற்சாக மனதோடு சரி. இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you.

சிந்திப்போம், செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையை விளக்குற ஒரு கதையை இன்னைக்கு சொல்றேன், கேளுங்க. ஒருத்தர் தான் வளர்த்த கொழு கொழு ஆட்டை வெட்டி ஒரு நல்ல விருந்து தயார் பண்ணினார். தன்னுடைய மகளை கூப்பிட்டு, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்னு சொன்னார். அவருடைய மகா வீட்டுக்கு வெளியே போய் கத்த ஆரம்பிச்சா, எங்க வீட்டுல தீ பிடிச்சிட்டுது, யாராவது வந்து தீ அணைக்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிறு கூட்ட மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. மற்றவங்க அவ சத்தத்தை கேட்காதது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த மக்களை கூட்டிட்டு அவ தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தா. அவங்களுக்கு விருந்த பரிமாறினா. அவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா பேசி ரொம்ப நேரம் கழிச்சு விடைபெற்று போனாங்க. அவளுடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் தன்னுடைய மகளை பார்த்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சில பேரை எனக்கு தெரியவே தெரியாது, சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான், பழகுனதில்ல, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஏன் வரலன்னு கேட்டார். அதுக்கு அவருடைய மகா, இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிட வரல, நம்ம வீட்டில் ஏற்பட்ட நெருப்பு அணைக்க வந்தாங்க. இவங்க தான் நாம கொடுக்கும் விருந்த சாப்பிடும் தகுதி உடையவங்க. இவங்க கிட்ட தான் நாம நம்ம தாராள குணத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் காட்டணும்னு சொன்னான். ஆமாங்க, நம்ம ஆட்கள், நம்ம சொந்தம், நம்ம சிநேகிதர்கள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையாவே நம்முடையவங்க இல்ல. நம்முடைய கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செய்ய யாரு ஓடி வர்றாங்களோ அவங்க தான் நம்முடையவங்க. ஆமா, நீங்க இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி இருப்பீங்களா? இத பத்தி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.